இந்த சூழலின் போது தொழிலாளர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் பாதுகாப்பை வழங்குகிறது என்று மனிதவள அமைச்சர் இடதுஸ்ரீ ஆர் ரமணன் தெரிவித்தார். தென்மேற்கு பருவகாலத்தையும் வரும் செப்டம்பர் மாதம் வரை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படும் எல் நீனோவையும் எதிர்கொள்ளும் வகையில் சிலாங்கூரின் நீர்வள இருப்பு சுமார் 9 மாதங்கள் வரை போதுமானதாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வேளை மாநிலத்தின் 7 அணைகளிலும் தற்போது

ஆர்ட்ஸ் குழு உறுப்பினர் ஜமாலியா ஜமாலுடீன் தெரிவித்தார். ஜஹூர் சுல்தான் இப்ராஹிம் அறவாரியம் YSIJ தனது 10ஆம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு மாநில மக்களுக்கு 1000 உணவு கூடைகளை வழங்கவுள்ளது. இந்த முனைப்பு உதவி தேவைப்படும் மக்களின் நலனில் ஜஹூர் அரசு குடும்பம் கொண்டுள்ள தொடர் அர்ப்பணிப்பை பிரதிபலிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. துருக்கி ஏற்று நடத்தும் வட அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பு நேட்டோ உச்சநிலை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக சில ஐரோப்பிய தலைவர்கள் அங்காரா சென்றுள்ளனர். அந்த மாநாட்டில் பல பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான ஆயுத கொள்முதல் உடன்படிக்கை உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் அறிவிக்கப்பட்டன. இதன் மூலம் வாஷிங்டன் வலியுறுத்துவது போன்ற ஐரோப்பிய தற்காப்பு செலவினங்களை அதிகரிப்பதில் உறுப்பினர்கள் கொண்டுள்ள கடப்பாடு வெளிப்படுத்தப்பட்டது. 2026 ஃபீஃபா உலக கிண்ணம் 16 அணிகள் சுற்றில் சுவிட்சர்லாந்துக்கும் கொலம்பியாவுக்கும் இடையிலான ஆட்டம் கோலின்றி சமநிலையில் முடிந்ததை அடுத்து பெனால்டி வழங்கப்பட்டதில் சுவிட்சர்லாந்து 4-3 என்ற கோல் கணக்கில் காலிறுதிக்கு முன்னேறியது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பூங்குழலி வீரன். வணக்கம்.

0: வணக்கம் இல்லையில் இன்றைக்கு உங்களோட மோகன் டிரேசா பேசிட்டு இருக்கோம். உங்க காலை பொழுது இன்னும் கூடுதல் உற்சாகப்படுத்திட்டு இருக்கோம்.
1: ஆமா, பொதுவாகவே நம்ம மகிழ்ச்சி அதீத மகிழ்ச்சியில இருந்தோம்னா நமக்கு பசிக்காது,
0: பசிக்காது,
1: தூக்கம் வராது.
0: ஆமா,
1: அந்த நாள் நாள் மாதிரியே இருக்காது. ஏன்னா அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி நம்ம மனசுல நிறைஞ்சிருக்கும் மோகன்.
0: அப்படித்தானே ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஒருத்தர் வந்து ஒரு காணொலி வந்து பதிவு செஞ்சிருக்காரு.
1: ஆமா, அவர் வந்து மாப்பிள்ளை,
0: மாப்பிள்ளைக்கு
1: மறுநாள் திருமணம்.
0: சரி,
1: பொதுவாக இந்த புதுமண தம்பதிகள் பொண்ணாக இருக்கட்டும் அல்லது மாப்பிள்ளையாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து நாளைக்கு நமக்கு திருமணம் ஆக போகுது அப்படின்ற படப்படுப்பு முழுவதுமே தூங்காம அவர் மாப்பிள்ளையாக போறேன் அப்படின்ற ஒரு குஷியில அங்கங்க பறந்திருக்கிறாரு. கீழே என்ன சொல்லிருக்காங்கன்னா, அவ்வளவு குஷி பாரு மாப்பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க.
0: அந்த மாதிரி இந்த ரொம்ப அதிகமான சந்தோஷம் வரும்போது இந்த தூக்கம் வராத ஒரு சூழல் கண்டிப்பா நீங்களுமே எதிர்நோக்கிருப்பீங்க. அது எது வேணா இருக்கலாம், திருமணமா இருக்கலாம் இல்ல மற்ற முக்கியமான ஒரு தினமா இருக்கலாம். ஆமாங்க, எனக்கு இந்த விஷயத்துல தூக்கமே வரலங்க அப்படின்ற மாதிரி சில சுவாரஸ்ய கதைகள் இருக்கும் இல்லையா, அதை தான் இன்றைக்கு நீங்க எங்களோட அழைத்து பகிர்ந்துக்க போறீங்க.
1: 3-2-2-8-2-5-7-3-3-4-6-7-6-8 என்ற எண்களுக்கு அழைத்து சொல்லுங்க, கேட்கலாம்.

0: ஏய் என்னடா கண்ணு கலங்குது ஆனா வாய் சிரிக்குது.
1: லவ் ஃபெயிலியர் மச்சான்.
2: அச்சச்சா
1: பைலா, இப்ப நான் சோகமா தானடா பாடணும்.
0: சோகம் உனக்கு மட்டும்தான், எங்களுக்கு இல்ல.
2: நீ நல்லா வைபப்படு.

0: வணக்கம். இல்ல, இன்றைக்கு ஒரு கேள்வி நம்ம கேட்டிருந்தோம். அதிக சந்தோஷத்தினால உங்களால தூக்க வராத ஒரு சூழல நீங்க கடந்து வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கும் போது, ஏன்னா அந்த மாதிரி ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்திருக்கு. என்னன்னா, ஒரு மாப்பிள்ளைக்கு நாளைக்கு திருமணம் சொல்லி அவருக்கு தூக்க வராம போச்சான். சரி உமா, சொல்லுங்க உமா.
1: படிக்க போறப்ப போய் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க, அப்புறம் வந்து பிஎல் கேன் போறப்ப அது ரெண்டு தடவை மட்டும்.
0: அப்படியா? எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருந்தது? ஏன்னா ரொம்ப நாள் எதிர்பார்த்திருப்பீங்களா இந்த கல்லூரிக்கு போனோம் அப்படின்னு.
1: ஆமா, ஏன்னா அந்த கல்லூரி வந்து நான் அவ்வளவு தூரமா அவ்வளவு நான் அப்ளை பண்ணவே இல்லை. நான் வந்து இந்த கிட்ட கிட்ட உள்ளது, அப்புறம் நான் வந்து வேற வேற சஜஷன் எல்லாம் வச்சிருந்தேன். ஆனா கிடைச்சதோ ரொம்ப தூரமா கிடைச்சிருச்சு. அது வேற, நம்ம எப்படி அங்க போய் சர்வைவ் பண்ண போறோம். அது ஒரு சந்தோஷம், அப்புறம் ஒரு பயம், அது கலந்து தூங்கவே இல்ல. அந்த ஒரு நாள் ஃபுல்லா பாக்க போனா காலையில கிளம்பணும், நான் மட்டும் தூங்காம அப்படியே முடிச்சுட்டு வீட்டுல கேம் விளையாண்டுட்டு சுத்திட்டு.
2: அதாவது மகிழ்ச்சி பாதி பயம் பாதி கலந்து ஒரு கலவையா இருந்திருக்கீங்க முதல் நாள்.
1: அதே

0: இன்றைக்கு நேர்கள்ட்ட நம்ம ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தோம்ல திரேசா.
1: ஆமா, அதீத மகிழ்ச்சியா இருக்கும் போது உங்களுக்கு இரவு முழுவதும் தூக்கம் வருதா இல்லையா, அப்படி ஒரு அனுபவம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கான்னு கேட்டிருந்தோம்.
0: ஹேமா சொல்லுங்க.
2: எங்க பெரிய அண்ணனோட கல்யாணத்துக்கு நான் பொண்ணு தொழிலா இருந்தப்போ அந்த ஒரு நாள் ஃபுல்லா தூங்காம அப்புறம் பிரைடல் மேக்கப் எல்லாம் பண்ணி, சோ அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நிமிஷமே நானும் என் தங்கச்சும் போய் தூங்குந்து அதுதான் ஞாபகம் வந்துச்சு.
0: அண்ணன் கல்யாணத்துக்கே இப்படி இப்படி நான் உங்க கல்யாணத்துக்கு என்ன பண்ணுவீங்களோ?
1: உங்களுடைய திருமணத்துக்கு நல்லா தூங்கி இருக்கீங்க, அண்ணனுடைய திருமணத்துக்கு தான் தூங்கலையா?
2: ஏன்னா வந்து 3:00 வந்து மார்னிங் கல்யாணம், சோ 3:00 வந்து பிரைடல் மேக்கப் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டாங்க. வேற வழி இல்ல, தூங்காம நானும் என் தங்கச்சும் மேக்கப் பண்ணிட்டு போய் நின்னுட்டு அதுக்கப்புறம் முடிஞ்ச அடுத்த நிமிஷமே நாங்க ரெண்டு பேருமே படுத்து தூங்கிட்டோம். ரொம்ப நேரம் தாக்கு புடிச்சிட்டு இருந்தோம், போட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுத்துட்டு இதுக்கு மேல முடியாதுப்பா சாமின்னு சொல்லி தூங்கிச்சு.
1: நம்மளும் எவ்வளவுதான் நடிக்கிறது சொல்லுங்க.
0: நீங்க எப்படி சொன்னீங்க, அண்ணன் தூங்குனாரா இல்லையா?
2: அவர் தூங்குனாரான்னு எனக்கு தெரியல, ஆனா நான் தூங்கிட்டேன்.
0: வீட்டுல விசேஷம் வச்சுக்கிட்டு அந்த தூங்குற தூக்கம் இருக்கு இல்லையா, அது வந்து முழுமையை பெறாது. அந்த அளவுக்கு நமக்கு வேலை
1: இருக்காது, அவ்வளவு இருக்கு. ஆனா அடிப்படையில இந்த அறிவியல் ரீதியா என்ன சொல்றாங்கன்னா, மோகன், மகிழ்ச்சியான உணர்வு வரும்போது டோபமைன் இருக்குல்ல, இது வந்து ஒரு வித ரசாயனத்தை அதிகரித்து நம்மை உற்சாகமா விழிப்பா வைத்திருக்கும். அதனால இந்த நல்ல செய்தி, மகிழ்ச்சியான தருணங்கள் இதெல்லாம் இருக்கப்ப அப்படியே உற்சாகம் தூக்கமே வராதான்.
0: ஆமா, அந்த மாதிரி செய்தின்னு வரும்போது உலக கண்ண கார்பந்து போட்டி அப்படிதான், எப்படி கார்பந்துக்கு அந்த அளவுக்கு நம்ம பாக்குறோமோ அந்த அளவுக்கு தூக்கமா போச்சு அப்படின்னு அழைக்கின்ற நேர்கள் பலரும் சொல்லியிருக்காங்க. அது பற்றி ஒரு சுவாரஸ்ய சந்திப்பு இடம்பெற போகுது, அதனால மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: வணக்கம். மின்னலில் தன் முனைப்பு வார்த்தைகள்.
1: மின்னல் FM நேயர்களே, உங்கள் நாளை மாற்றும் சக்தி வாய்ந்த என் இனிய காலை வணக்கம்ங்க. நான் பிராண்டிங், ட்ரெண்டிங் அண்ட் லீடிங் பிசினஸ் கோச் டாக்டர் சிஎன்டி உங்களோட பேசிட்டு இருக்கேங்க. டெவலப்பிங் த என்டர்பிரெனியரல் மைண்ட் செட் அப்படின்னா என்னங்க? நீங்க ஒரு வியாபாரத்துக்கு போறதுக்கு முன்னுக்குங்க, அந்த வியாபாரத்தை நீங்க ஃபீல் பண்ணும், இந்த வியாபாரத்துல இருந்து நீங்க செய்யற மாதிரி ஒரு கற்பனைக்கு மாதிரி எடுத்துக்கிட்டு அந்த வியாபாரத்துல உள்ள எல்லா சேலஞ்சையும் நீங்க ஃபீல் பண்ணிக்கணும். அதெல்லாம் முடிஞ்சதும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், இதுதான் தொழில், இப்படிதான் செய்ய போற, இந்த பிரச்சனை எல்லாம் வரும். இப்ப மைண்ட் செட் ரெடி ஆச்சு. மூணு ஒரு முக்கியமான விஷயங்கள் நடக்குங்க. ரெசிலியன், அதாவது எதையும் தாங்கும் மனப்பக்கம், இது வந்து ரொம்ப முக்கியம். பிசினஸ் ஒன்று செய்யறப்ப நம்மளுக்கு வந்து இன்டர்னல் ஒரு பிரச்சனை இருக்கும், எக்ஸ்டர்னல் இன்னொரு பிரச்சனை இருக்கும். இன்டர்னல் உங்களோட கண்ட்ரோல்ல இருக்கும், எக்ஸ்டர்னல் உங்க சப்ளையர், உங்க வெண்டோ இல்ல நீங்க நம்பி வியாபாரம் பண்றவங்களோட கண்ட்ரோல்ல இருக்கும். அப்ப இது ரெண்டையும் எப்படி நீங்க ஹேண்டில் பண்ண போறீங்க, இதுதான் உங்களோட ரெசிலியனோட மனப்பக்கம். மழை போல பிரச்சனை வந்தாலும் பனி போல போயிருன்ற மாதிரி உங்களோட மைண்ட் செட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ரெண்டாவது விஷயங்க, உங்கள்கிட்ட பர்சனல் ஸ்ட்ராங் டிசிப்ளின் இருக்கணுங்க. டிசிப்ளின் பேசுறப்ப நான் எப்பயுமே ஜப்பான் நாடு தான் பார்ப்பேன். அங்குள்ள மக்கள் வந்து சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னுக்கு எந்திருப்பாங்க, சூரியன் மறைஞ்ச பிறப்பாடு தான் தூங்குறாங்க வீட்டுக்கு வந்து. அப்ப அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வேலை செய்றாங்க, நல்ல டிசிப்ளின். அவங்க வேலை நேரத்துல வேலையை மட்டும் தான் பார்ப்பாங்க. ஓகே ஸ்வர்ஷிப் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அந்த மாதிரி தமிழ்ல கூட சொல்லுவாங்க, செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமது செல்வம். மூணாவது குரோத் மைண்ட் செட். இந்த தொழில டே பை டே நீங்க குரோ பண்றீங்கன்னு நீங்க வந்து விஜுவலைசேஷன் செய்யணும். நீங்க டே பை டே புதிய புதிய யுக்திகள் கையாளணும். அப்ப நீங்க செய்யறப்ப மட்டும்தான் உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும், இதுல ப்ரோக்ரஸ் இருக்குன்ட்டு. இதுதான் வந்து டெவலப்பிங் என்டர்பிரெனர் மைண்ட் செட். மீண்டும் உங்களை சந்திக்க வரை எல்லாம் புகழும் இறைவுக்குன்னு சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி.

0: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள்.
1: இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: எதிர்பார்ப்புகள் அதிகம் இருக்கக்கூடிய உலக கிண்ண கார்பந்து போட்டி, அதை பற்றி நிலவரங்கள் விவரங்களை தொடர்ந்து நம்ம வழங்கிக்கிட்டே இருக்கோங்க.
1: ஆமா, அதாவது என்னன்னா மோகன், காத்திருந்த அந்த தருணமும் வந்துவிட்டது. ஒட்டு மொத்தமாக இப்ப என்னென்ன அணிகள், 8 அணிகள் காலிறுதி சுற்றுக்கு தேர்வாகி இருக்கின்றன அப்படின்றது இன்று யாரெல்லாம் தூக்கத்தை தியாகம் செய்து பார்த்தாங்களோ அவங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும்.
0: அதை வரை பேசுற மகிழ்ச்சியில தூக்கம் வராது அப்படின்னு, கார்பந்துனாலே தூக்கமே போச்சு அப்படின்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் தான், தூக்கம் போன ஒருத்தர் தான் இன்றைக்கு நம்மோடு வந்து
1: இப்படி இப்படி எல்லாம் அவருமே உண்மையிலே இந்த ஆய்வுகள்லாம் செய்யும் போது, நேர்காணல் செய்யணும், விமர்சிக்கும் போது அவரும் தூக்கத்தை இழந்துதானே இதெல்லாம் செய்யணும். மிக சரியா தான் தேர்வு செய்திருக்கோம். அவர்கிட்ட நம்ம பேசலாம். கிளாந்தான் ஜேடி ஸ்லாங்கூர் முன்னாள் கார்பந்து விளையாட்டாளரும் தற்போது பயிற்றுநராக இருக்கிறார். ஆனா இப்போ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் இந்த பரபரப்புல இருக்கிறார் இல்லையா. நம்மோடு எஸ் சுப்பிரமணியம் கோச் இணைந்து இருக்கின்றார். வணக்கம்.
2: வணக்கம் திரேசா. வணக்கம் மோகன். மோகன் என்பது என்னோட நல்ல நண்பர், என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டோட பேரு. கண்டிப்பா மோகன் சொல்லுங்க.
1: கடந்த
2: ஒரு மாதமாக தூக்கம் வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, ஏன்னா தூங்க முடியல. டைமிங் ஓடிடுது, தூங்க வேண்டியதா இருக்கு.
0: ஏன்னா நீங்க கார்பந்து பற்றிய விவரங்கள்லாம் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆட்சியம்ல கூட நீங்க வந்து ஒவ்வொரு முறையும் இந்த ஆட்டங்கள் முடிந்த பிறகு தொலைக்காட்சியில வந்துட்டு இருக்கீங்க. சரி, வாங்க வானொலி பக்கமா அப்படின்னு வரவழைத்திருக்கோம். எப்படி போய்கிட்டு இருக்கு உலக கிண்ண கார்பந்து போட்டி?
2: வணக்கம். வணக்கம், வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி மோகன் திரேசா. சொல்லுங்க, கார்பந்து வந்து இப்பொழுது காலிறுதி ஆட்டத்துக்கு வந்திருக்கு. அதுக்கு முன்பு நம்ம ரவுண்ட் ஆஃப் 16 என்னென்ன நடந்துச்சு அந்த ரிசல்ட் நம்ம பார்க்கலாமே. கனடா மொரோக்கோ விளையாட்டு வந்து 3-0 என்று கனடாக்கு சாதகமாக அமைஞ்சது. பிரான்ஸ் அண்ட் பராகுவே கேம்ல வந்து 1-0 என்று பிரான்ஸ் ஜெயிச்சிட்டாங்க எதிர்பார்த்த மாதிரியே. அப்புறம் யுஎஸ்ஏ பெல்ஜியம் போட்டியில வந்து உபசரணை நாட, ஒன் ஆஃப் த உபசரணை நாடான யுஎஸ்ஏ இந்த வட்டி பொட்டலம் கட்டி அனுப்பிட்டாங்க 4-1 என்று கோல் கணக்கில். அப்புறம் அது மட்டும் இல்ல, போர்ட்டுகல் ஸ்பெயின் ஆட்டம் வந்து அது விறுவிறுப்பான ஆட்டம், ஏன்னா டாப் யூரோப்பியன் டீம்ஸ் ரெண்டுமே. அதுல வந்து கடைசி நிமிஷத்துல ஜெரார்ட் மெரினோ அடிச்ச கோல்னால ஸ்பெயின் வந்து காலிறுதிக்கு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து யாருமே எதிர்பார்க்காதது வந்து பிரேசில் நார்வே மேட்ச் தான். பிரேசில் எல்லாருமே எதிர்பார்த்தது ஏன் சொல்லுங்க?
0: அவங்க ரொம்ப பிரேசில் தீவிரமா
1: இன்னும் மீண்டு வரல கோச். நான் என்ன பிரேசில் வெளியானதுல
2: சரி, அது உலகமே மீண்டு வரலதான். ஏன்னா 20 வருஷத்தை மாச்சு உலக கிண்ணத்துல நல்ல ரிசல்ட் எடுத்து பிரேசில் டீம். அது மட்டும் இல்லாம அடுத்தது மெக்சிகோ இங்கிலாந்து கேம்ல நான் பார்த்த விளையாட்டுல இந்த ரவுண்ட் ஆஃப் 16 தி பெஸ்ட் கேம்னா மெக்சிகோ இங்கிலாந்து. கடைசி வரைக்கும் அந்த விளையாட்டோட ஆர்வம், அந்த விளையாட்டோட சப்போர்ட்டர்ஸா நம்ம இருக்கிற இடத்துல வந்து அந்த விளையாட்டு வந்து நிஜமாவே ஒரு டென்ஸான கேம் சொல்லுவாங்க. சோ அத வந்து கொடுத்துச்சு. அதுல வந்து இங்கிலாந்து ஜெயிச்சிருந்தாங்க. அண்ட் தென் அது முடிஞ்சு சுவிட்சர்லாந்து கொலம்பியா கேம், இப்போதான் நான் வந்து அந்த கேமை பத்தி பேசி முடிச்சிருந்தேன். அதுவும் வந்து வெரி டைட் கான்டெஸ்ட் தான் சொல்ல முடியும். அதுல வந்து பெனால்டி 0-0 கேம் முடிஞ்சு பெனால்டியில 4-3 கோல் கணக்கில் சுவிட்சர்லாந்து ஜெயிச்சாங்க. அது மட்டும் இல்லாம முன்னாள் சாம்பியன் அப்படி சொல்லலாம்னா நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா,
0: ஆமா
2: எஜிப்ட் வந்து 3-2 என்ற கோல் கணக்கில் 2 கோல் வாங்கி அப்புறம் 3 கோல் அடிச்சிருக்காங்க. சோ இது வந்து ஒரு சாதனைக்குடைய ஒரு விஷயம் தான். இப்பொழுது காலிறுதி ஆட்டத்துக்கு வந்துட்டோம். காலிறுதி ஆட்டத்துல மோகன் என்ன திரேசா, காலிறுதி ஆட்டத்துல பிரான்ஸ், மொரோக்கோ, ஸ்பெயின், பெல்ஜியம், நார்வே, இங்கிலாந்து, அர்ஜென்டினா அண்ட் சுவிட்சர்லாந்து நுழைஞ்சிருக்காங்க. இதுல என்ன முக்கியமான என்ன விஷயம்னா 6 யூரோப்பியன் டீம் இருக்காங்க, யூரோப்பியன் சம்மேளனத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க. அதுல 1 வந்து ஆப்பிரிக்க சம்மேளனத்தை சேர்ந்தவங்க, இன்னொன்னு வந்து சவுத் அமெரிக்கா. சோ ஐரோப்பிய நாடுகளின் ஆதிக்கம் வந்து நிறைய தெரியுது இதுல.
1: ஆமா, ஆசிய நாடுகளை எதிர்பார்த்தோம், முயற்சி செய்தாங்க.
2: ஆமா,
0: இதுவரைக்கும் 8 நாடுகள் வந்து வெற்றி பெற்றிருக்க உலக கோப்பையை. ஒரு அணி வெற்றி பெற்றாங்க அப்படின்னா எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும். அதெல்லாம் தாண்டி இந்த வருஷம் ரொம்ப ஒரு மாறுபட்ட சூழல் இருக்கு. நீங்க இதை பாக்குறீங்க, இதை பத்தி பேசுறீங்க, எந்த அணி வாய்ப்பு இருக்கு, கொஞ்சம் பிரகாசமா இருக்கு அப்படின்னா உங்களுடைய கருத்து என்ன கோச்?
2: என்னுடைய பிக் ஆஃப் தி இந்த வேர்ல்ட் கப் என்னன்னா இங்கிலாந்து அணி. இங்கிலாந்து அணிக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம 4 முறை இதுல இந்த 8 டீம்ல 4 முறை உலக 4 உலக சாம்பியன்கள், முன்னாள் உலக சாம்பியன்கள் இருக்காங்க. சோ புது டீம் சொன்னா மொரோக்கோ, பெல்ஜியம், நார்வே மற்றும் சுவிட்சர்லாந்து மட்டும்தான் வந்து இந்த உலக கிண்ணத்தை தூக்காத டீம்.
0: ஆமா ஆமா.
2: சோ அது தவிர்த்து இந்த நாலு டீம் ஏற்கனவே உலக சரித்திரம் உள்ளவங்க அந்த காலிறுதி ஆட்டத்துல இருக்காங்க. கண்டிப்பா வந்து ஆட்டம் இதுக்கப்புறம் தான் இன்னும் சூடு பிடிக்க போகுது, எல்லாரோட தூக்கம் போக போகுது.
1: ஆமா, அது இன்னும் உண்மைதான். இப்போ நீங்க இது வரைக்கும் நடந்த ஆட்டங்கள் எல்லாம் பாத்திருப்பீங்க. இந்த முறைதான் வரலாற்றுல வந்து முதல் முறையாக 48 அணிகளை வந்து சேர்த்திருக்காங்க இல்லையா. ஆனா என்னன்னா இந்த கார்பந்து ஆட்டம் வந்து இந்த முறை ஆட்டமாக பார்க்கப்படாம அது உணர்வாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா அந்த திடல்ல வந்து ஒரு அடிதடி ஒரு கலவரம் திட்டுறது, அப்புறம் அதிகமான இந்த மஞ்சள் நிற அட்டை இதெல்லாம் வழங்கப்படுகின்றது. நட்சத்திர அணிகள் ஆட்டக்காரர்கள் இருக்கிற அணியெல்லாம் வெளியேற்றம் படுதுல, ஒட்டு மொத்தமாக இதை நீங்க எப்படி பாக்குறீங்க?
2: ஒட்டு மொத்தமாக பாக்குறதுன்னா என்ன சொல்லலாம்னா, இந்த இந்த முறை உலக கிண்ணத்துல வந்து பல பல பரிமாணங்கள் செஞ்சிருக்காங்க, புது பரிமாணங்கள். டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க, விஆர் சிஸ்டம் கூட நிறைய இம்ப்ரூவ் ஆயிருச்சு. முன்னெல்லாம் வந்து விஆர் வந்து கோலை பார்ப்பாங்க, டி பாக்ஸ்குள்ள பெனால்டிஸ் இருக்கா இல்லையா, கான்டாக்ட் இருக்கா தான் பார்ப்பாங்க. இப்போ கார்னர் கிக்கா இல்லையா கூட பார்க்குறாங்க.
0: ஸோ
2: அது கூட இட்ஸ் மேக் எ டிஃப்ரெண்ட் இன் ஃபுட்பால் கேம். அது மட்டும் இல்லாமல் இந்த உலக கிண்ணத்தில் வந்து 48 டீம் வந்த உடனே பல நாடுகளுக்கு வாய்ப்பு கிடைக்குது. நம்மள யாருமே கப் வெரிடே யாருன்னு தெரியாது. கப் வெரிடே 500,000 மக்கள் தொகை கொண்ட கப் வெரிடே அர்ஜென்டினாவை ரவுண்ட் ஆஃப் 32 கவுத்திருப்பாங்க. சோ இந்த அதிர்ச்சிகள் எல்லாமே வந்து கார்பந்தை வந்து இன்னும் பார்க்கணும், ரசிகர்களுக்கு வந்து இன்னும் அந்த
0: ஆர்வத்தை இன்னும் ஈர்க்குதுன்னு
2: சொல்ல முடியும், அதிகமாக்குதுன்னு சொல்ல முடியும். மோகன்,
0: சரி, ஒரு பாடலுக்கு பிறகு இன்னும் சில கதைகள் இதை பற்றி கொஞ்சம் பேசலாம், இணைந்திருங்க.

0: உலகக்கிண்ண கார்பந்து போட்டி குறித்த நிலவரங்களையும் விவரங்களையும் தொடர்ந்து நம்ம வழங்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு அதை பற்றி பேசுறதுக்காக சுங்கசிபோல இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு.
1: கிளந்தான் ஜிடிடி ஸ்லாங்கோரின் முன்னாள் கார்பந்து விளையாட்டாளர், தற்போது பயிற்றுநராக இருக்கும் எஸ் சுப்பிரமணியம். சரி சொல்லுங்க கோச், இப்போ நீங்க இந்த கார்பந்தாட்டத்தை நீங்க 2026 பாத்துக்கிட்டே இருக்கீங்க இல்லையா, வரலாறு படைக்கின்றது. குறிப்பாக இந்த நட்சத்திர ஆட்டக்காரர்களுக்கான இறுதி லாஸ்ட் டான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுல வந்து நெய்மர் கிளம்பிட்டாரு, முகமது சாலா கிளம்பிட்டாரு, கிறிஸ்டியானோ ரொனால்டோ கிளம்பிட்டாங்க, லூக்கா மேட்ரிக் இவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க இல்லையா. இது எப்படி இந்த ரசிகர்கள் மத்தியில இது பார்க்கப்படுது?
0: ஏத்துக்க முடியாத ஒரு சூழலா இருந்தாலும், ஏனா அவங்களை பார்த்து வளர்ந்தவர்கள் நாம இல்லையா, அதை எப்படி பாக்குறாங்க, நீங்க எப்படி பாக்குறீங்க முதல்ல கோச்?
2: என் கண்ணோட்டத்துல இதை பத்தி நம்ம பேசணும்னா, ஃபுட்பால்ல இது வந்து சாதாரணமான விஷயம் இல்ல. இது சூழ்நிலை நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நடக்கும், ஒன்னும் நம்ம அதை அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா ரவுண்ட் ஆஃப் 16, ரவுண்ட் ஆஃப் குவார்ட்டர் ஃபைனல், செமி ஃபைனல், ஃபைனல்னா ஏதாவது ஒரு வீரர்கள், தலை சிறந்த வீரர்கள் வந்து நம்ம அவங்க பார்க்கறத இழக்க வீடும். நம்ம பார்த்தோம் ரொனால்டோ வந்து அவங்களோட டீம் வந்து லாஸ்ட் மினிட் கோல் வாங்கி தோத்துட்டாங்க. அட் சேம் டைம் செட்டன் சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாம் லீவ் பண்றது நம்ம ஏஜ்ல, நான் ஏன் மாதிரி ஏஜ்ல உள்ள போது ஓ நம்ம பார்த்த பிளேயர் எல்லாம் இனிமேல விளையாட மாட்டாங்க உலக கிண்ணத்துல. சோ அது ஒரு அதிர்ச்சியும் ஒரு கவலையோ கொடுக்குதுன்னா கண்டிப்பா.
1: ஆனா இதற்கு பிறகு பாப்பாங்களா, ஏன்னா இவங்க தான் ஒரு நட்சத்திர விளையாட்டாளரா இருக்கும் போது இவர்களுக்காகவே நிறைய. இப்ப கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்து அவருக்கு வந்து உலகத்திலேயே வந்து அவர் தான் முதல் நிலை விளையாட்டாளரா இருக்கிறாரு. இதற்கு பிறகு அடுத்த அந்த 2030 உலக கிண்ண கார்பந்தாட்டத்துக்கு இது போன்ற ஒரு ஆதரவு இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க?
0: ஆர்வம் இன்னும் இருக்குமா அப்படின்னு?
2: கண்டிப்பா கண்டிப்பா. என்ன சொல்லுவாங்கன்னா, பரிமாணங்கள் உருவாக்கிட்டு இருக்கு, புது பிளேயர் எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. கிலியான் எம்பாப்பே, டெம்பேலே, இன்னைக்கு சுவிட்சர்லாந்துக்கு ஜோஹான் மன்சாம்பின்னு ஒரு பிளேயர் வந்திருக்காரு. ஃபியூ நோட்டபிள் பிளேயர் ஹலிங் ஹலான், எர்லிங் ஹலான்
0: அவரே இப்ப ரொம்ப அதிகமாவே
2: டாப்பா இருக்காரு. அவரை பத்தி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் மொரோக்கோ டீம் பார்த்தோம்னா ஒரு குழுவே வந்து அபாரமான ஆட்டத்தை விளையாடுகிட்டு இருக்கு. சோ நம்ம இந்த உலக கிண்ணத்துல வந்து எதிர்பார்த்த அணிகள் அவங்களோட இடத்துல வந்துட்டாங்க, எக்ஸப்ட் பிரேசில் அண்ட் நெதர்லாந்து. டாப் 8 கண்ட்ரிஸ் இருக்கும்ல ரேங்கிங்ல, இவங்க எல்லாம் வந்துட்டாங்க. மத்தவங்க வந்து மிஸ் ஆனது செட் சொல்ல போனா இந்த நோட்டபிள் ரெண்டு டீம் தான். அது தவிர்த்து 8 பெஸ்ட் வேர்ல்ட் பெஸ்ட் உள்ள டீம்ல பெரும்பாலும் டீம் இருக்கு. அர்ஜென்டினா அங்க இருக்காங்க, இங்கிலாந்து இருக்காங்க, ஸ்பெயின், பெல்ஜியம், பிரான்ஸ் எல்லாம் அங்க இருக்காங்க. அது அவங்க எந்த இடத்துல அடையணுமோ அந்த இடத்துல இருக்காங்க.
0: எதிர்பார்ப்புகள் இன்னும் அதிகமா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இப்போ எப்படி நட்சத்திர ஆட்டக்காரர்கள் சிலருக்கு இதுதான் வந்து கடைசி உலக கிண்ணமா இருந்தாலும், அடுத்து சில பேர்ல அறிமுகம் மாறாங்க, அவங்க பக்கம் வந்து உலக பார்வை திரும்பும் அப்படின்னு. சரி இப்போ அடுத்து நம்ம இறுதி சுற்றுக்கு அதனுடைய பயணம் போய்கிட்டு இருக்கு, எப்படி இருக்க போகுது, உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்க போகுது? முதல்ல சொன்னீங்க இங்கிலாந்து வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப பிரகாசமா இருக்கு அப்படின்னு, மற்றொன்று விஷயங்கள் பகிர்ந்துக்கோங்க கோச், எப்படி இருக்க போகுது?
2: கண்டிப்பாக பிரான்ஸ் மொரோக்கோ அணி ரெண்டு பேரும் மோதுறாங்க. இந்த மோதல் வந்து போன உலக கிண்ணத்துல வந்து மூன்றாவது வந்த மொரோக்கோ அண்ட் ரெண்டாவது வந்த பிரான்ஸ் வந்து மோத போறாங்க. சோ அது வந்து கடினமான ஒரு போட்டியா இருக்கும். இந்த ரவுண்ட்ல வந்து குவார்ட்டர் ஃபைனல்லே மாட்டிக்கிட்டாங்க. அண்ட் ஸ்பெயின் பெல்ஜியம், ஸ்பெயின் வந்து யூரோப்பியன் சாம்பியன், 2024 யூரோப்பியன் சாம்பியன் வந்து இந்த முறை காரில் இருக்காங்க. அவங்கள பத்தி நம்ம பேசணும்னா, அவங்க இந்த 5 ஆட்டத்துல கோலே வாங்காத டீம்னா ஸ்பெயின். சோ அது வந்து ஒரு நல்ல ஒரு ரெக்கார்ட் தான். அடுத்த ரவுண்டுக்கு போகும்போது, காலிறுதிக்கு போகும்போது அது இன்னும் கான்பிடன்ட் கொடுக்கும் ஸ்பெயின் டீமுக்கு. சோ அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. அவங்க ஒரு முறை உலக கிண்ணம் தூக்கி இருக்காங்க. அண்ட் நோர்வே இங்கிலாந்து பார்த்தோம்னா, ஒரு முறை தூக்கின இங்கிலாந்து நோர்வே கூட மோதுறாங்க. கடந்த சில நாட்கள் முன்னுக்கு பிரேசில தோக்கடிச்சு
1: விளையாடுறது
2: ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஆனா இங்கிலாந்து கோப் பண்ணி விளையாண்டாங்க அவங்க கூட. சோ அந்த சாதனையை வந்து நம்ம பார்த்தோம்னா, இங்கிலாந்து வந்து ஒரு நல்ல மொமெண்டம்ல இருக்காங்க நோர்வே கூட விளையாடுறதுக்குன்னு. அதை தவிர்த்து அர்ஜென்டினா, சுவிட்சர்லாந்து, இந்த முறை வந்து அர்ஜென்டினாவோட அந்த பாட்வேன்னு சொல்லுவாங்கல்ல, குரூப்ல இருந்து அடுத்தது ரவுண்ட் ஆஃப் 32 தென் இஜிப்ட் கூட விளையாண்டாங்க. இதை பார்த்தோம்னா கொஞ்சம் சுலபமான ஒரு பாட்வே தான் சொல்லலாம். அது பாட்வேல அர்ஜென்டினா இந்த முறை வந்து காலிறுதிக்கு வந்துட்டாங்க. சுலபமான பாட்வே, ஆனா அவங்க கஷ்டப்பட்டு வந்தாங்க. அதுதான் வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயம். மெஸ்ஸி வந்து அபாரமா விளையாண்டுகிட்டு இருக்காரு. மெஸ்ஸி எப்போழும் பொழுது அபாரமான ஆட்டம். காலையில் பெனல்டி மிஸ் பண்ணாலும் டாப் பிளேயர், வேர்ல்ட் பெஸ்ட் பிளேயர் எப்படி விளையாடணுமோ அதுக்கேற்ற மாதிரி விளையாண்டாரு. ஸோ ஆட்டங்கள் சூடு பிடிக்குது. நமது இரவு தூக்கமும் போதுதான் சொல்ல முடியும்.
0: ரொம்ப முக்கியமான தருணங்களை நம்ம கடக்க போறோம். அதனால இன்னமும் உங்ககிட்ட சில கதைகள் கேட்கலாம்னு ஆசைதான். ஆனா என்னன்னா, இந்த நிகழ்ச்சி குறிப்பா அந்த இறுதி சுற்று வரைக்கும் உங்களோட கொஞ்சம் பேசி அப்பப்ப என்னென்ன நடக்குது அப்படின்ற நிலவரத்தை பகிர்ந்து கொள்ளுங்க. அந்த வகையில இந்த முறை இந்த உலக கிண்ண கார்பந்து காய்ச்சல் அப்படின்றது இன்னும் சில நாட்களுக்கு இன்னும் அதிகமாக போகுது, எதிர்பார்ப்புகளும் அதிகமாக போகுது. இன்றைக்கு வந்து ரொம்ப அழகா சொன்னவங்களுக்கு ரொம்ப நன்றி கோச்.
2: ரொம்ப நன்றி.
1: உங்களுடைய ஆதரவு எந்த அன்னைக்கு கோச்?
2: என்னுடைய ஆதரவு இங்கிலாந்து.
0: நன்றி கோச், வாய்ப்பு தான், மீண்டும் சந்திக்கலாம்.
2: ரொம்ப நன்றி மோகன் திரேசா.

0: கடையெல்லாம் காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க. உதவி செய்கிறது தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100709719 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைனாப்ஸ் இடியூஷன், சிறந்த கற்றல் முறை மற்றும் சிறந்த அடைவு நிலை.
2: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல பேர்.

24 மணி நேர பாதுகாப்பு திட்டம் குறைந்த செலவில் நிறைந்த சேவையை வழங்கும். ஸ்லாங்கூரின் நீர்வள இருப்பு 9 மாதங்கள் போதுமானது. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் ஏனி பாஸ்டினால் ராயப்பன். தற்போது FGV ஹோல்டிங்ஸ் நிறுவனம் நிர்வகித்து வரும் சில நிலங்களை மீண்டும் கூட்டரசு நில மேம்பாட்டு வாரியம் ஃபெல்டாவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜஹீர் அமிடி பரிந்துரைத்துள்ளார். ஃபெல்டா நிதி நிலையை வலுப்படுத்தும் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இது அமையும் என்றார் அவர். ஃபெல்டா தோட்டங்களின் நிர்வாகம் சீரமைக்கப்பட்டு அது மீண்டும் ஃபெல்டாவால் நேரடியாக நிர்வகிக்கப்பட்டால் கடன்களை தீர்க்கும் செயல்முறையை விரைவுபடுத்த முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். சமூக பாதுகாப்பு நிறுவனம் பெர்கேசோ அறிமுகப்படுத்தியுள்ள வேலை தொடர்பற்ற விபத்து காப்புறுதி திட்டம் அல்லது 24 மணி நேர பாதுகாப்பு திட்டம் சந்தாதாரர்களுக்கு சுமையை ஏற்படுத்தாது, ஏனெனில் அது குறைந்த செலவில் நிறைந்த சேவை வழங்கும் சமூக பாதுகாப்பு திட்டமாகும். இந்த திட்டம் விபத்துகள், உடல் உறுப்பு செயலிழப்பு, வருமான மூலத்தை இழப்பது போன்ற எதிர்பாராத சூழலின் போது தொழிலாளர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் பாதுகாப்பை வழங்குகிறது என்று மனிதவள அமைச்சர் டத்துஸ்ரீ ஆர் ரமணன் தெரிவித்தார். சுழியம்புள்ளி 7-5 விழுக்காடு பங்களிப்பை காட்டிலும் அதன் பலன்கள் மிக அதிகம் என்பதால் இத்திட்டம் சந்தாதாரர்களுக்கு சுமையாக அமைகிறது என்ற கண்ணோட்டம் மாற வேண்டும் என்றும்

0: 16வது ஜொஹூர் மாநில தேர்தலை தொடர்புபடுத்தி பரவும் பொய் தகவல்களை கட்டுப்படுத்த சமூக ஊடக தளங்களை நிர்வகிக்கும் நிறுவனங்கள் முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொடர்பு அமைச்சர் டத்துஃபாமி ஃபடில் தெரிவித்துள்ளார். குறிப்பாக வாக்களிப்பு நாளான சனிக்கிழமை இரவு மக்களிடையே குழப்பம் ஏற்படுவதை தவிர்க்க தவறான தகவல்கள் பரவுவதை தடுப்பதில் சமூக ஊடக நிறுவனங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் கூறினார். கண்காணிப்பு செயலாக்க நடவடிக்கைகள் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் இரவில் மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். மற்றொரு நிலவரத்தில் ஜூலை 27 தொடங்கி ஜொஹூர் தேர்தல் குற்றங்கள் தொடர்பாக அரச மலேசிய காவற்படை PDRM 56 புகார்களை பெற்றுள்ளதுடன் 18 விசாரணை அறிக்கைகளை திறந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. இதனிடையே கடந்த 4 நாள்களில் மட்டும் தேர்தல் குற்றங்கள் தொடர்பாக 32 புகார்கள் பெறப்பட்டதுடன் 10 விசாரணை அறிக்கைகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் மாநில காவற்படை தலைவர் டத்து அப்துல் ரஹ்மான் அர்சாத் குறிப்பிட்டார். தென்மேற்கு பருவகாலத்தையும் வரும் செப்டம்பர் மாதம் வரை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படும் எல் நினோவையும் எதிர்கொள்ளும் வகையில் ஸ்லாங்குரின் நீர்வள இருப்பு சுமார் 9 மாதங்கள் வரை போதுமானதாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வேளை மாநிலத்தின் 7 அணைகளிலும் தற்போது 75 விழுக்காட்டுக்கும் அதிகமான நீர் இருப்பு உள்ளதாக ஸ்லாங்குர் பொது சுகாதார சுற்றுச்சூழல் ஆட்சிக்குழு உறுப்பினர் ஜமாலியா ஜமாலுடீன் தெரிவித்தார். மேலும் சுத்திகரிக்கப்படாத நீர் சேமிப்பு திறனை அதிகரிக்கும் நோக்கில் ஸ்லாங்குர் நீர் சேமிப்பு உள்கட்டமைப்பு திட்டத்தின் கீழ் ஆற்று படுகைகளை அடிப்படையாக கொண்டு அடையாளம் காணப்பட்ட 140க்கும் மேற்பட்ட மாற்று நீர்த்தேக்க குளங்கள் பல முன்னாள் சுரங்க பகுதிகள் மேம்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஜொஹூர் சுல்தான் இப்ராஹிம் அறவாரியம் YSIJ தனது 10ஆம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு மாநில மக்களுக்கு 1000 உணவு கூடைகளை வழங்கவுள்ளது. இந்த முனைப்பு உதவி தேவைப்படும் மக்களின் நலனில் ஜொஹூர் அரசு குடும்பம் கொண்டுள்ள தொடர் அர்ப்பணிப்பை பிரதிபலிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஒவ்வொரு சமூகத்திலும் அடையாளம் காணப்பட்ட இலக்கிடப்பட்ட தரப்பினரை இவ்வுதவி சரியாக சென்றடையும் வகையில் உணவு கூடைகள் வழங்கும் தொடர் நிகழ்ச்சிகள் கவனமாக திட்டமிடப்பட்டுள்ளதாக YSIJ தலைமை செயல் அதிகாரி முகமது அனிசாம் ஜமியான் குறிப்பிட்டார். கடா படாங்திராப்பில் உள்ள பள்ளியில் 3வது மாடியிலிருந்து தவறி விழுந்த மாணவன் காயத்துக்கு ஆளானான். இதனை அந்த மாவட்ட காவல்துறை தலைவர் சூப்பரிண்டெண்டன்ட் முகமது அனுவர் ஜூனோ உறுதிப்படுத்தினார். உடலின் சில பகுதிகளில் காயமடைந்துள்ள அந்த மாணவர் தற்போது சுல்தான பஹியா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். சம்பவத்தின் போது பாதிக்கப்பட்ட மாணவர் அந்த பள்ளி கட்டடத்தின் மீட்பகுதியில் இருந்த பறவை கூட்டை எடுக்க முயன்றதாக நம்பப்படுகிறது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: ரத்த தான செய்ய சொல்லி ஏன் வலியுறுத்துறாங்க தெரியுமா?
2: ஏன்னா நம்ம நாட்டுல தினமும் 1000 ரத்த பைகள் தேவைப்படுது, சரியா?
1: ஆமா, அதை ஈடுகட்டதான் அரசாங்கம் இன்னும் 5 வருடத்துல நம் மக்களின் 4 விழுக்காட்டினரையாவது குருதி தானம் செய்ய முன்வரணும்னு இலக்கிட்டு இருக்கு.
2: முதல் முறையாக குருதி தானம் செய்பவர்கள் தேசிய ரத்த வங்கி அகப்பக்கத்தில் அதை பற்றிய தகவலை அறிந்து கொள்ளலாம். ரத்த தானம் செய்வோம், மனித உயிரை காப்போம்.
0: அமெரிக்கா மென்ஹட்டனில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வரும் உயர் மாடி கட்டடம் ஒன்று இடிந்து விழும் இடர் நீடிப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கட்டடத்தின் 2 தாங்கும் தூண்கள் வளைந்து சேதமடைந்ததை தொடர்ந்து அதை நிலைநிறுத்தும் பணியில் பொறியியலாளர்கள் முனைப்புடன் ஈடுபட்டுள்ளனர். பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அருகிலிருந்த பள்ளி உட்பட பல கட்டடங்கள் காலி செய்யப்பட்டன. அந்த பகுதி சாலைகள் மூடப்பட்டன. இந்த சம்பவத்தில் யாரும் காயமடையவில்லை. தென்னாப்பிரிக்காவில் சட்டவிரோத சுரங்க தொழிலில் ஈடுபட்டதாக கூறப்படும் 217 பேர் ராணுவத்தின் உதவியுடன் மேற்கொள்ளப்பட்ட ஆபரேஷன் ப்ராஸ்பர் குற்ற தடுப்பு நடவடிக்கையில் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. அவர்களில் 100 மேற்பட்டோர் ஆவணங்களற்ற லெசேதோ நாட்டவர் என அது குறிப்பிட்டுள்ளது. இந்த திடீர் சோதனை சட்டவிரோத சுரங்க தொழில் குற்ற கும்பல்களின்

வன்முறையை கட்டுப்படுத்தும் நோக்கில் அதிபர் சிரில் ரமஃபோசா கடந்த பிப்ரவரி மாதம் அறிவித்த சிறப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாகும். இரட்டை நிலநடுக்கங்களால் சேதமடைந்துள்ள வெனிசுவேலாவின் பன்னாட்டு விமான நிலையம் மாற்று ஓடு பாதையை பயன்படுத்தி விரைவில் மீண்டும் திறக்கப்படும் என்று அந்நாட்டின் இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிகோஸ் அறிவித்துள்ளார். தலைநகர் கராகஸின் வடக்கே லகிரா பகுதியில் அமைந்துள்ள சைமன் போலிவா பன்னாட்டு விமான நிலையம் கடந்த ஜூன் 24 நாள் நிகழ்ந்த இரட்டை நிலநடுக்கங்களால் கடுமையாக பாதிக்கப்பட்டது. அந்த நிலநடுக்கங்களில் ஏராளமான குடியிருப்பு கட்டடங்கள் இடிந்து விழுந்ததுடன் 3,500 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். தற்போது மனிதநேய உதவி விமானங்களுக்காக மட்டும் இந்த விமான நிலையம் பகுதியளவில் செயல்பட்டு வருகிறது. துருக்கி ஏற்று நடத்தும் வட அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பு நேட்டோ உச்சநிலை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக சில ஐரோப்பிய தலைவர்கள் அங்காரா சென்றுள்ளனர். அந்த மாநாட்டில் பல பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான ஆயுத கொள்முதல் உடன்படிக்கை உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் அறிவிக்கப்பட்டன. இதன் மூலம் வாஷிங்டன் வலியுறுத்துவது போன்று ஐரோப்பிய தற்காப்பு செலவினங்களை அதிகரிப்பதில் உறுப்பினர்கள் கொண்டுள்ள கடப்பாடு வெளிப்படுத்தப்பட்டது. நேட்டோ உறுப்பு நாடுகள் தற்காப்பு சார்ந்த கடப்பாடுகளை தொடர்ந்து வலுப்படுத்தி வந்த போதிலும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முன்னதாக சில நட்பு நாடுகளின் மீது மனநிறைவின்மை தெரிவித்திருந்தார். 2026 ஃபீஃபா உலக கிண்ணம். 72 ஆண்டுகளுக்கு பிறகு சுவிட்சர்லாந்து முதல் முறையாக காலிறுதிக்கு முன்னேறியது. கொலம்பியாவுடனான ஆட்டம் கோலின்றி சமநிலையில் முடிந்ததை அடுத்து 4-3 என்ற பெனால்டி கோலில் அது தகுதி பெற்றுள்ளது. இந்த வெற்றியின் மூலம் வரும் ஞாயிறு கென்சஸ் சிட்டியில் திட்டமிடப்பட்டுள்ள காலிறுதியில் சுவிட்சர்லாந்து நடப்பு வெற்றியாளர் அர்ஜென்டினாவுடன் பொருதும். 1954 உலக கிண்ணத்தை ஏற்று நடத்திய போது சுவிட்சர்லாந்து காலிறுதிக்கு முன்னேறியது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே அர்ஜென்டினா உடனான ஆட்டத்தில் 3-2 என்ற கோல் எண்ணிக்கையில் தோற்றதையடுத்து தனது அணிக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக எகிப்து பயிற்றுநர் ஹொசாம் ஹசான் குற்றம் சாட்டியுள்ளார். பிரான்சை சேர்ந்த நடுவர் பிராங்கோய்ஸ் லெதேஸ் எடுத்த சில முடிவுகள் குறித்து மன நிறைவின்மையை வெளிப்படுத்திய அவர், எகிப்து தகுதியான முறையில் போராடிய போதிலும் நியாயமான முடிவு கிடைக்கவில்லை என்று கூறினார். அட்லாண்டாவில் உள்ளூர் நேரப்படி நண்பகல் 12 திட்டமிடப்பட்டிருந்த ஆட்டம் குறித்தும் ஹசன் கடுமையாக விமர்சித்தார். அந்த நேரத்தில் போட்டியை நடத்துவது தனது அணியினருக்கு சவாலாக இருந்ததாகவும் அவர் வலியுறுத்தினார். 24 மணி நேர பாதுகாப்பு திட்டம் குறைந்த செலவில் நிறைந்த சேவையை வழங்கும். ஸ்லாங்கூரின் நீர்வள இருப்பு 9 போதுமானது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பூங்குழலி வீரன். வணக்கம்.

0: உங்கள் காலை பொழுது இன்னும் கூடுதல் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த பக்கம் மோகன் திரேசா அவங்களோட பேசிட்டு இருக்கோங்க.
1: புதன்கிழமை வந்தாலே மோகன் வாரத்துல இந்த நடுநாள் அப்படின்னு சொல்லுவாங்க, முடிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கும். அது முறையாக திட்டமிட்டு எதெல்லாம் செய்து முடிக்கணுமோ அதற்கு முன்னுரிமை கொடுத்து நீங்க முடிக்கலாங்க.
0: உங்களுடைய பிடிச்ச நாட்களின் வரிசையில் இன்றைய நாளும் அமையட்டும். இன்னும் 10 மணி வரைக்கும் நிறைய கதைகள் பேசலாம். இன்னலோடு இணைந்து

0: for my people.
1: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1-1-9-7-2-9-1-9.
2: வணக்கம். என்ன பேசிக் கொண்டிருக்கின்றோம் மோகன். பொதுவாக ஒரு சில அந்த தருணங்களை பார்க்கும் போது மலேசியாவில் நம்முடைய ஒற்றுமையாக இருக்கட்டும், இந்த மனிதம் இன்னமும் இந்த பூமியில் வாழ்கின்றது அப்படின்னு நினைப்போம். நாம இவங்கெல்லாம் இப்படி எல்லாம் பண்றாங்களா அப்படின்னு பார்க்கும் போது எவ்வளவு அழகா இருக்குல்ல இந்த தருணங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு உண்மையிலேயே நன்றி சொல்லணும்.
3: இந்த ஒரு விஷயம் அதான் அதிகமா புலப்படுத்துது அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னா, ஒரு வியாபாரி வந்து இடியாப்பம் அந்த புட்டு மாயம் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் வந்து வியாபாரம் செய்யற ஒரு வியாபாரி, ஒரு அங்கிள், இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, பொதுவாகவே இந்த மழை அதிகமா பெஞ்சிச்சுன்னா பெய்தால் வந்து நம்ம அந்த மோட்டார் வாகன ஓட்டுநர்கள் எல்லாம் வந்து அந்த பாலத்துக்கு கீழே கொண்டு இருப்பாங்க இல்லையா. இப்ப வர மழை எங்க சட்டன் நிக்குது, அந்த பாட்டுக்கு பெய்தான நல்லதான் பெய்யறதும். என்ன நடந்திருக்குன்னா, இந்த சாரா அப்படின்ற ஒருத்தவங்க தான் வந்து இதை பதிவு செஞ்சிருக்காங்க. இது சமூக வலைத்தளங்கள்ல நிறைய பேர் வந்து பாராட்டு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமா அந்த பாலத்துக்கு இருக்கிற இவங்களோட நிறைய பேர் இருக்காங்களாம். திடீர்னு அந்த புட்டுமாய மக்கள் வந்திருக்காரு, அவரும் வந்து அங்க நின்றுருக்காரு. இந்த மழை நிக்கிற மாதிரி தெரியல, நீங்க எல்லாம் கண்டிப்பா பசியோட இருப்பீங்க, தாங்க புட்டுமாயம் சாப்பிடுங்க அப்படின்னு எல்லாருக்கும் இலவசமா கொடுத்துட்டு போயிருக்காரு.
2: பாருங்க அந்த மனசு, அதுதானே கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வேணா அவருடைய வியாபாரம் வந்து நம்ம வியாபாரத்துக்காக வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு கொஞ்சம் ஒரு பண சிந்தனையோட பொருளாதார ரீதியில பாத்துருக்கான. வேணாம், மழையா இருக்கு, காத்திருக்கணும், பசியா இருக்குன்னு அந்த பசி ஆற்றி இருக்கிறார்ல, உண்மையிலேயே அவர் தெய்வம் தான்.
3: ஆமா, அந்த நேரத்தில் வந்து ரொம்ப நேரம் நிக்கிற எங்களுக்கு உணவளித்து அவரு வந்து எங்க மனசை தொட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்க சாரா அவங்களோட சமூக வலைத்தளங்களை வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. இதுல என்னன்னா, இது வந்து இந்த பங்சார் பக்கமா தான், ஜலான் திலாவி இந்த பக்கமா தான் அவர் வந்து புட்டு மாயம் எல்லாம் விற்பனை செய்யறாரு அப்படின்ற மாதிரி இங்க பதிவிட்டு இருந்தாங்க. அதனால ஒருவேளை நீங்க இந்த பக்கமா அதிகமா அந்த புட்டு மாயம் எல்லாம் பொதுவாகவே விற்பனை செய்வாங்கல்ல, பாத்தீங்கன்னா நீங்க தான் அந்த அங்கிளா அப்படின்லாம் கேளுங்க.
2: ஆமா, பாத்தீங்கன்னா கேக்குறதோட நீங்க வியாபாரம் கொஞ்சம் கொடுக்கணும், அவர் இவ்வளவு பேர்
3: பசி
2: ஆற்றிருக்காங்க. அதெல்லாம் நம்ம மனசார வாழ்த்துலாம். அப்புறம் வியாபாரம் ஓஹோன்னு வரணும்
3: ஓஹோ நானா அப்படின்ற மாதிரி.

0: ராணி உங்களுக்காக
1: ஜூலை முதலாம் நாள் தொடங்கி மலேசிய பொருளக பற்று அட்டை டெபிட் கார்டு பயனர்கள் பணப்பொறிகளில் கட்டணமின்றி பணம் எடுக்கலாம். நாடு முழுவதும் உள்ள 14,000 ஏடிஎம் இயந்திரங்களில் பணம் எடுக்க இனி கூடுதலாக 1 ரிங்கிட் கட்டணத்தை செலுத்த தேவையில்லை.
0: உங்களுக்காக
2: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசி தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 09 07 29 19 19.
3: எல்லாருக்கும் ஓடி ஓடி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே, உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க? கொஞ்சம் யோசிங்க. இது உங்கள் மின்னல் FM.

0: மதனகுமார் ஸ்வர்ண தீபன் பாடிய பாடலை நம்ம கேட்டுங்க. மலேசிய பாடலை கேட்டிருந்தோம். தொடர்ந்து வணக்கம், இன்னும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்.
1: சரி, இந்த குடும்ப வன்முறை இதை பற்றிய விழிப்புணர்வு வந்து நம்முடைய அரசாங்கம் வந்து பல ரீதியில் பல நடவடிக்கைகள் வாயிலாக ஏற்படுத்தி கொடுத்துதான் வராங்க. ஆனா இருந்த போதிலும் இது போன்ற சம்பவங்களை நம்ம பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாகவே தான் இருக்கு.
0: மகளிருக்கு குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சர் சொல்லியிருக்காங்க, கடந்த வருடமே பார்த்தீங்கன்னா 7000 அதிகமான இந்த மாதிரியான சில புகார்கள் அமைச்சுக்கு வந்து பெறப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நடவடிக்கைகளை எடுத்துட்டு வராங்க. அந்த மாதிரி நடக்கும் பட்சத்தில் முன் வந்து புகார் அளிக்குமாறு அவங்க கேட்டிருக்காங்க. ஏன்னா புகார் அளிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்திற்குள்ள அதற்கான நடவடிக்கைகள்லாம் உடனடியாக மேற்கொள்ளப்படும் அப்படின்னு அமைச்சு வந்து உறுதிப்படுத்திருக்காங்க.
1: இதுல என்னன்னா மோகன், இதற்கு முந்தைய காலகட்டத்திலாம் வந்து இந்த மாதிரி குடும்ப வன்முறையாக ஏதாவது கொடுமை நடக்கும் போது மக்களோ பக்கத்து வீட்டுக்காரங்க இல்ல குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்களோ முன் வந்து புகார் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா பயம், ஒருவேளை நாம கூட நமக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு. ஆனா முழுக்க முழுக்க அவங்களுடைய அந்த தகவல் வந்து ரகசியமா பாதுகாக்கப்படும். அதனால பயம் எதுவும் தேவையில்லை. நீங்க சொன்ன மாதிரி அந்த 2 மணி நேரத்துல அவங்க சொன்னாங்கன்னா உடனடியாக அந்த குடும்ப வன்முறையை நாம தடுத்து நிறுத்த முடியும். நமக்கு அவசர அழைப்பு என்ன இருக்கு, தலையன் காசி கூட இருக்கு, 1599. ஒருவேளை உங்களுக்கு வந்து ஏதேனும் ஆலோசனை வேணும் அப்படின்னு தரமாக 1599 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம்.
0: ஆமா, ஆண்களுக்கும் இந்த வேளையில இந்த காலகட்டத்தில் குடும்ப வன்முறை நடக்குது அப்படின்றது பதிவுகள் மூலமா சொல்லியிருக்காங்க. அதனால கொஞ்சம் பாத்துக்கோங்க, உங்களை பாத்துக்கோங்க, உங்க குடும்பத்தை பாத்துக்கோங்க. ஏன்னா குடும்பம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இல்லையா. ஸ்ரீனிவாஸ் ஜெயகோஷல் பாடிய பாடல் வருது, கேட்கலாம்.

0: மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இடியூஷன். தொடர்புக்கு 01 9 7 2 9 1 9.
1: ரொம்ப கோவமா மௌனமா மட்டும் இருந்துருங்களேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs e-tuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100 709 7219 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNabs e-tuition, சிறந்த கற்றல் முறை மற்றும் சிறந்த அடைவு நிலை.
1: உலகக்கிண்ண கார்பந்து போட்டி குறித்த நிலவரங்களை தொடர்ந்து நம்ம வழங்கிட்டு இருக்கோம். அடுத்து காலிறுதி சுற்றுக்கு இந்த ஆட்டங்கள் போக போது இல்லையா?
2: ஆமா, 8 அணிகள் பயங்கரமான பலமான அனல் பறக்கக்கூடிய ஆட்டத்துக்கு பிறகு தேர்வாகி இருக்கின்றன மோகன். இந்த காலிறுதி சுற்று வருகின்ற வெள்ளிக்கிழமை அதிகாலை 4 மணிக்கு ஆரம்பமாகின்றது. பலம் பொருந்திய பிரான்ஸ் மொரோக்கோ அணிதான் முதல்ல இந்த காலிறுதி சுற்றை ஆரம்பிக்கின்றன.
1: அதுக்கப்புறம் ஸ்பெயின் பெல்ஜியம் அணி உடனான ஆட்டம் இது வந்து சனிக்கிழமை. பிறகு ஞாயிற்றுக்கிழமை நார்வே இங்கிலாந்தை வந்து சந்திக்க போறாங்க. பிறகு அர்ஜென்டினா சுவிட்சர்லாந்து உடனான ஆட்டமும். மொத்தம் 4 ஆட்டங்கள் வந்து இந்த காலிறுதி சுற்றில் வந்து நடக்க போகுது.
2: ஆமா, இந்த 8 அணிகளில் இருந்து 4 அணிகள் அரையிறுதி சுற்றுக்கு தேர்வாகி அங்கிருந்து 2 அணிகள் வந்து முதலாம் இரண்டாம் நிலைக்காக போராடுவாங்க. அதற்கு பிறகு இந்த அரையிறுதி சுற்றிலே 3ம் 4ம் இடத்துல எந்தெந்த அணிகள் வந்து தேர்வாகின்றன அப்படின்றது நமக்கு தெரிந்துவிடும்.
1: ஆக மொத்தத்தில் அடுத்த வாரம் உலக கார்பந்து போட்டி முடிஞ்சிடும்.
2: தூக்கம் வந்து நல்லா தூங்கலாம்.
1: ஆமா ஆமா,
2: அவ்வளவுதான்.
1: அதனால தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்னும் நிறைய கதைகள், குறிப்பா இந்த கார்பந்து போட்டி குறித்த நிலவரங்களை நாங்க வழங்க ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம்.

0: புதன்கிழமைகளில் காலை 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நீங்கள் கேட்கலாம்.
1: என்ன
2: பண்ணாலும் எல்லாமே
1: உங்களுக்கே நல்லா இருக்கா?
2: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளோ கஷ்டமா இருக்கு?
1: நட்புல பொறாமை இல்லன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM-இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

0: அடுத்தரும் பாடலோடு இன்றைய வணக்கம் மின்னலுக்கும் நாம ஒரு நிறைவை கொடுக்க போறோங்க.
1: சரி, இன்று உலக ஒவ்வாமை தினம். அதாவது நமக்கு ஒவ்வாமை ஏற்படும் அந்த பொருளாக இருக்கட்டும், சூழலாக இருக்கட்டும், ஏதாவது அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக மருத்துவரை சென்று நாடி அதற்கான சிகிச்சையை பெற்றுக் கொள்ளுதல் அவசியமான ஒன்று மோகன்.
0: ஆமா, அலர்ஜி இருக்குன்னு தெரியும், ஆனா இருந்தாலும் அதை விழிப்புணர்வு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் July 8 அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு நாளுக்காக அனுசரிக்கிறாங்க. அதை பற்றி நேர்கிட்ட நம்ம கேட்டிருந்தோம். இதற்கிடையில உலக கிண்ண கார்பந்து போட்டி பற்றி விவரங்களையும் இன்றைக்கு கொஞ்சம் கூடுதலாவே நம்ம பகிர்ந்துகிட்டோம். ஏன்னா கார்பந்து பிறகு இந்த பயிற்றுநர்கள் நம்மோட வந்து பேசியிருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி இன்றைக்கு நாங்க சொன்ன பகிர்ந்த அத்தனை தகவல்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையில. அடுத்து யார் வராங்க அப்படின்னா, இளமை உல்லாசத்துல கிஷன் உங்களோட பேச ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்காங்க.
1: இந்த அளவில் உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றோம். நான் த்ரிசாலசரு,
0: நான் உங்கள் மோகன். மீண்டும் சந்திக்கலாங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். இன்றைய மக்களவையில் 3ஆம் கட்ட கிழக்கு கரை விரைவு சாலை LPT 3 திட்டத்தை பொது தனியார் பங்காளித்துவ முறையில் செயல்படுத்தும் பரிந்துரை, மாணவர்களை இலக்காக கொண்ட மின் சிகரெட் விநியோக கும்பல்களை ஒழிக்கும் நடவடிக்கைகள் ஆகியவை முதன்மை கவனத்தை பெற்றுள்ளன. இது தொடர்பான கேள்விகளுக்கு முறையே பொதுப்பணி அமைச்சரும் உள்துறை அமைச்சரும் பதிலளிப்பார்கள் என்று கூட்ட நிரலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈராயிரத்து 2023 முதல் பேரா அரசாங்கம் செயல்படுத்தி வரும் முதியோர் பராமரிப்பு தொடர்பான நுட்ப தொழிற்கல்வி டிவி திட்டம் பயிற்சி பெற்றவர்களிடையே மொத்தம் 1.75 மில்லியன் ரிங்கிட் வருமான உயர்வை உருவாக்கும் என முன்னுரைக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் 2025 டிசம்பர் வரை சந்துவான் காசி முனைப்பின் மூலம் 66 விழுக்காட்டினர் தங்களது மாத வருவாயை அதிகரித்துள்ளதாக மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்து சல்பியா முகமது தெரிவித்தார். தீபகற்பத்தில் நில மாநிலங்களிலும் சரவா லாபுவானிலும் நண்பகல் வரை இடியுடன் கூடிய கனமழைக்கும் பலத்த காற்றுக்கும் வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வுத்துறை எச்சரிக்கை வெளியிட்டுள்ளது. இது கடா, பேரா, நெகிரிசிமிலான், மலாக்கா, ஜொஹூர் ஆகியவற்றில் சில பகுதிகளை உள்ளடக்கியது என்று மெட் மலேசியா கூறியது. இந்தியாவைச் சேர்ந்த திட்டமிட்டு குற்றச்செயல்களில் ஈடுபடும் கும்பல்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட பன்னாட்டு நடவடிக்கை மூலம் 24 பேர் கைது செய்யப்பட்டதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த நடவடிக்கை பணப்பறிப்பு, திட்டமிட்ட கொலைகள், துப்பாக்கிச்சூடு, போதைப்பொருள் கடத்தல் போன்ற குற்றங்களில் ஈடுபட்டதாக நம்பப்படும் கும்பலை குறிவைத்து மேற்கொள்ளப்பட்டது.

ஏழு முறை இந்த பட்டத்தை வென்றுள்ள செர்பிய நட்சத்திரம் நோவாக் ஜோகோவிச்சுடன் பொருதுவார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சிங்க. இந்த பக்கம் கிஷன் உங்களோட பேசிட்டு இருக்கேன். இன்றைக்கு ஒரு புதிய நாள், புதிய வாய்ப்பை கடவுள் நமக்கு கொடுத்திருக்காரு. ஒரு அழகான விஷயத்த படிச்சோம். என்ன அப்படின்னா, எல்லா துன்பங்களுக்கும் இரண்டு மருந்துகள் இருக்காங்க. ஒன்று வந்து காலம், இன்னொன்று மௌனம். இது இரண்டும் இருந்தாலே போதும், நம்ம வாழ்க்கையில மகிழ்ச்சி தன்னாலே வந்துடும். பொறுமையா இருப்போம், மௌனமா இருப்போம், நமக்கானது நம்மை வந்து சேரும். கவலையே படாதீங்க. நிறைவான பொழுதா உங்களுக்கு இருக்கட்டும். அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு நம்ம மலையாள பாடல்களை தொடர்ந்து கேட்டு ரசிக்க போறோம். தொடக்க பாடல் உங்களுக்காக ஆல்போன்ஸ் ஸ்வேதா கொண்டு வராங்க, கேட்கலாம்.

இருக்க, நான் கொஞ்சம் பேசணும், என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

ஜோபி திரைப்படத்திற்காக அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோம். மலையாள பாடல்களை நம்ம நிகழ்ச்சியில கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோங்க. இன்றைக்கு 11 மணிக்கு பிறகு ஹிந்தி பாடல்கள் உங்களுக்காகவே இடம்பெறவிருக்கின்றது 11:30 வரைக்கும். அதற்கு பிறகு பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் கேட்கிற நேரம் இருக்கு. 12 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் இன்றைக்கு போட்டி அங்கமும் உங்களுக்காக இருக்க போகுது. அங்க அழைத்து பேச தயாரா இருப்பீங்கன்னு தெரியும். சரி, இதற்கிடையில வந்துட்டு அடுத்தடுத்த திரைப்படங்கள் ஜூலை மாதம் என்னென்ன திரைப்படங்கள் வெளிவரப்போகுது அப்படின்றத நேற்று நம்ம பார்த்திருந்தோம். இதற்கிடையில கட்டாளன் அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்து வெளிவந்திருந்தது. அது வந்து மாபெரும் வெற்றியான திரைப்படமாக உருவாகி இருக்கு. பால் ஜார்ஜ் அவருடைய இயக்கத்தில் இந்த திரைப்படம் வந்து உருவாகி இருந்தது. ஆண்டனி வர்கீஸ் வந்து இந்த திரைப்படத்தில் நடிச்சிருந்தார். ஒரு மாறுபட்ட கதாபாத்திரம் அவருக்கு கிடைச்சிருந்தது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தடுத்து அவருடைய திரைப்படங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோட்டம் அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் வந்து அவர் நடிச்சிட்டு இருக்காரு. அதற்கான படப்பிடிப்பு வேலைகள்லாம் வந்து இப்போ போய்கிட்டு இருக்கு. இந்த திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு வந்து எப்போ முடியும், எப்போ வெளிவரும் அப்படின்ற தகவல் இப்போதைக்கு வந்து வெளியிடப்படலை. இதுதான் இப்போதற்கான தகவலாக இருக்கு. இப்போ அடுத்த பாடல் உங்களுக்காக MG ஸ்ரீகுமார் கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: பிள்ளைங்க ரொம்ப குறும்போ ஐயோன்னு இருக்கா, சீக்கிரம் வளர்ந்துருவாங்க. இப்பவே ரசிக்காங்க. நம்மை இணைப்பது மின்னல் எஃப்எம்.
1: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026, 48 நாடுகள், 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026, இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

காவ்யா ஜீத் குரல் அந்த பாடல் நம்ப கேட்டிருந்தோங்க. இந்த ஜூலை மாதம் வீரத்தையும் நட்பையும் கொண்டாடும் சிறப்பு நிகழ்ச்சிகள் உங்களுக்காகவே ஓகே டிவியில் காத்துட்டு இருக்குங்க. வீரர் தின சிறப்பு நிகழ்ச்சி வீரநகர கரிங்காட் மம்பின பங்ச மர்டேகா ஒவ்வொரு சனிக்கிழமையும் பார்த்தீங்கன்னா நண்பகல் 12 மணிக்கு நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற குட்டீஸ் சுட்டீஸ்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பக்குகான் 3.1 பிறகு யோகோ அண்ட் மெக்கா மோத்தோ இந்த அனிமேட்டட் சீரீஸை வந்து சாகசமும் வீரம் நிறைந்த ஒரு உயிர் சித்திரம் அப்படின்னு சொல்லலாம். அது உங்களுக்காக காத்துட்ருக்கு. காதலும் குடும்பமும் கலந்த ஒரு தொடர் லீமா ஷாரா சிந்தா திங்கள் முதல் வெள்ளி வரை 8:00 நீங்க பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாம நட்புறவு தின சிறப்பு திரைப்படம் கேச்சோ பத்துல் வியாழக்கிழமை 9:30 நீங்க பார்க்கலாம். ஜூலை மாதம் முழுக்க குடும்பத்தோட சேர்ந்து பாருங்க. ஓகே டிவி உங்களின் சரியான தேர்வு.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: தமிழ் செல்வத்துக்கு உங்ககிட்ட என்ன பிடிக்காது உங்களுக்கு?
2: மத்தவங்களை போறாம படுறது எனக்கு பிடிக்காது.
1: அவ போறாம படுறீங்க
0: என்ன முகநீதி இப்படி வெளிப்படையா கேட்டாச்சு?
2: ஒரு நல்ல எண்ணம், நல்ல சிந்தனையோட இருக்கணும். எனக்கு வந்து பிடிச்ச கோணம் என்னன்னு, எனக்கு பிடிக்கிற கோணம் என்னன்னு கலந்து சந்தோஷமா எஞ்சி சந்தோஷமா சிரிக்கணும். சந்தோஷம் பண்ணணும்.
0: நீங்க நல்லா சிரிக்கிறீங்களா?
2: நம்ம சிரிக்கிறாளுதான் இன்னைக்கு.
1: லோகம்பால், உங்களுக்கு என்ன பிடிக்காது உங்ககிட்ட?
3: நான் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைப்பேன், நான் வந்து சொல்ல மாட்டேன், சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்ல மாட்டேன். அப்புறம் யோசிப்பேன், இது நம்ம அப்பயும் சொல்லி இருக்கலாமே, அதை மட்டும் என்னால மாத்திக்க முடியும்.
0: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

எம்ஜி ஸ்ரீகுமார், மனு சுஜாதா குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. ஃபீஃபா உலக கிண்ணம் ஆர்டிஎம் கிளிக் வாயிலாக நீங்க அனைத்து ஆட்டங்களுமே பார்க்கலாங்க. நேற்று நடந்து முடிந்த, அதாவது இன்றைக்கு நடந்து முடிந்த ஆட்டம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அர்ஜென்டினா எகிப்து வந்து மோதி இருந்தாங்க. கடைசி நிமிடங்கள், அனல் பறக்கும் நிமிடங்கள் அப்படின்னு சொல்லலாம். 3-2 அப்படின்ற கோல்கட்டில் வந்து அர்ஜென்டினா வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. மெஸ்ஸி வந்து கண்ணீர் மழுக்க, அந்த புகைப்படங்கள்லாம் இப்போ எல்லா ஸ்டோரியிலுமே இன்றைக்கு காலையிலிருந்து அதுதான் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இதற்கிடையில் வந்து அடுத்து வெள்ளிக்கிழமை வந்து குவார்டர் ஃபைனல்ஸ் உங்களுக்கு காத்துட்டுருக்கு. பிரான்ஸ் மொரோக்கோவோடு மோத போகிறாங்க. அந்த ஆட்டங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து நம்ம ஆர்டிஎம் கிளிக்கில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதற்கிடையில் வந்து சட்டவிரோதமாக இந்த பெட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பந்தயம் கட்டுதல், அது வந்து சட்டவிரோதமாக, சட்டப்படி வந்து அது தப்பான ஒரு விஷயம். அந்த மாதிரி உங்களுடைய நண்பர்களுக்குள்ளேயோ இல்லை நீங்கள் எதுவும் கேள்விப்படுறீங்களோ அது எல்லாமே தப்பு, தவறான விஷயங்கள். எதுவுமே வந்து அந்தமாதிரி பந்தயம் வச்சு நீங்கள் விளையாடக்கூடாது. பார்த்து ரசிக்கிறதோடு நம்ம நிறுத்திக்கணுங்க, அதை மட்டும் உறுதிப்படுத்திக்கோங்க. அடுத்த பாடல் நஜீம் உங்களுக்காக கொண்டு வராங்க, கேட்கலாம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். ஹார்மஸ் நீரிணையில் 3 எண்ணெய் கப்பல்கள் தாக்கப்பட்டதை தொடர்ந்து அமெரிக்க ராணுவம் ஈரான் மீது புதிய தொடர் தாக்குதல்களை தொடுத்தது. அத்துடன் அந்நாடு எண்ணெய் விற்பனை செய்ய வழங்கியிருந்த உரிமத்தையும் அமெரிக்கா ரத்து செய்தது. இது ஏற்கனவே பலவீனமாக இருந்த போர் நிறுத்தத்திற்கு மேலும் அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொல்லப்பட்ட ஈரான் உச்சத்தலைவர் அயத்தொல்லா அலி கமேனிக்கு புனித நகரமான கூமில் பெருந்திரளான மக்கள் அஞ்சலி செலுத்திய ஒரு நாளுக்கு பின்னர் அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு கடுமையான இழப்புகளை ஏற்படுத்தும் நோக்கில் தொடர் தாக்குதல்களை தொடங்கியுள்ளதாக அறிவித்தது. ஈரான் வெளிப்படுத்திய ஆக்கிரமிப்பு தேவையற்றது, ஆபத்தானது, போர் நிறுத்தத்தின் தெளிவான மீறல் என்று சென்கோம் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளது. இதற்கிடையில் ஹார்மஸ் நீரிணையில் கப்பல்கள் மீதான தாக்குதல்கள் தொடர்ந்துள்ள நிலையில் ஈரானிய எண்ணெய் வர்த்தகத்தின் மீதான தடைகளை அமெரிக்கா மீண்டும் செயல்படுத்துகிறது என கருவூலத்துறை தெரிவித்துள்ளது. 2 வாரங்களுக்கு முன் அந்த தடை அகற்றப்பட்டது. ஈரானிய கச்சா எண்ணெய், பெட்ரோலிய பொருட்கள், பெட்ரோலிய வேதிப்பொருட்கள் உள்ளிட்ட பரிவர்த்தனைகளுக்கான தற்காலிக உரிமம் ரத்து செய்யப்படுவதாக அத்துறையின் வெளிநாட்டு சொத்து கட்டுப்பாட்டு அலுவலகம் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட பரிவர்த்தனைகள் ஜூலை 17 வரை மட்டுமே மேற்கொள்ளப்படலாம். அதற்கு பிந்தைய பரிவர்த்தனைகளுக்கு இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளுடனான ராணுவ ஒத்துழைப்பில் துடிப்புடன் செயல்படுவதை உறுதிப்படுத்த நேட்டோவின் ஐரோப்பிய தலைவர்கள் அதிபர் டொனால்டு டிரம்பை சமாதானப்படுத்தியுள்ளனர். ஈரான் கிரீன்லாந்து விவகாரங்களில் அவற்றின் பங்களிப்பு தொடர்பில் டிரம்ப் மனநிறைவின்மையை வெளிப்படுத்தியுள்ளார். நேட்டோ கூட்டத்திற்கான விருந்ததாகவும் அவர் கூறினார். எனினும் தமது துருக்கிய சகா ரிசப் தாயிப் எர்டோகன் உடனான நட்பை பேணுவதற்காக அங்கு சென்றுள்ளதாக டிரம்ப் தெரிவித்தார். 14 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தூதரக உறவை புதுப்பிக்க சிரியாவும் பிரான்சும் இணக்கம் கண்டுள்ளன. இதனை மெய்ப்பிக்க இரு நாடுகளும் அவற்றின் தூதரக அதிகாரிகளை நியமிக்க உள்ளதாக டமன்ஷிக்கில் சிரிய அதிபர் அஹமத் அல் ஷஹரா தமது சகா இமானுவேல் மக்ரோனுடனான செய்தியாளர் சந்திப்பில் அறிவித்தார். அத்துடன் 18 ஆண்டுகளில் முதல் முறையாக பிரான்ஸ் அதிபர் தமது நாட்டிற்கு

சுமார் 17 பேர் உயிரிழந்து நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்த அதே நாளில் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டது. விளையாட்டு 2026 உலகக்கிண்ண காட்பந்து. லியோனல் மெஸ்ஸியின் அபார கடைசி நேர போராட்டத்தால் எகிப்தை 3-2 என்ற கோல் கணக்கில் வீழ்த்திய அர்ஜென்டினா காலிறுதிக்கு முன்னேறியது. நடப்பு வெற்றியாளரான அவ்வணி 2 கோல்கள் பின்தங்கிய நிலையில் இருந்து மீண்டெழுந்து மாபெரும் அதிர்ச்சி தோல்வியை தவிர்த்தது. ஆட்டத்தின் முழு நேரம் நிறைவடைய வெறும் 11

இதற்கிடையில் 16 அணிகள் சுற்றில் இறுதியாக சுவிட்சர்லாந்தும் கொலம்பியாவும் மோதிய விறுவிறுப்பான ஆட்டம் கோலின்றி முடிவுற்றதால் பெனால்டி வழங்கப்பட்டது. அதில் சுவிட்சர்லாந்து 4-3 என கொலம்பியாவை வென்றது. வரும் ஞாயிறு காலை 9 கன்சஸ் சிட்டியில் நடைபெறும் காலிறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா சுவிட்சர்லாந்தை சந்திக்கிறது. இதனுடன் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். வணக்கம்.

0: தாரா வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: சாப்பிட்டாச்சா?
1: இதுக்கு மேலதான்.
0: ஓ, இதற்கு பிறகுதான் போட்டி எங்கத்துல பங்கு எடுத்து வெற்றி அடைஞ்ச பிறகு சாப்பிடலாம்னு இருக்கீங்க தெம்பா?
1: ஆமா.
0: சரி, உங்களுக்கான கேள்வி என்னன்னு பாத்துடலாமா? வெளி அப்படின்னு தொடங்குற இல்லனா வெளின்னு இருக்கிற பாடல்கள் ஒரு 5 பாடல நீங்க இப்ப சொல்ல போறீங்க, சரியா? 5 பாடல், 10 வினாடிகளுக்குள் விழி அப்படின்ற சொல் இருக்கணும். ஆரம்பிக்கலாம். சரி, அடுத்து வின்னா.
1: சரியே
0: போச்சா? நம்ம மலேசியா பாட்டே இருக்கு, விழியே கலங்காதே. இது கஷ்டமா? கண்ணுன்னு குடுத்துருக்கலாமா? 5 சொல்ல முடியல, இருந்தாலும் வந்து 2 சொல்லிட்டீங்க, நான் உங்களுக்கு 1 சொல்லி
1: கொடுத்துட்டேன்.
0: சரி பரவாயில்ல, என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க, வழங்கிடலாம். யாரு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? நடிகர்ல யாருங்க பிடிக்கும்?
1: நடிகர்ல வந்து அதர்வா பிடிக்கும்.
0: ஏன், இதை என் முரளினால புடிச்சிருச்சா? அப்படியே வச்சுக்கலாம். சரி, அவர் நடிச்ச பாட்டுல எதனா ஒரு பாட்டு சொல்லுங்க. அந்த பாட்டு வந்துட்டே இருக்கு, யாருக்காக வழங்கணும் அந்த பாட்டை? யாருக்காக கேக்கலாம்? எல்லோருக்காகவும். தாரா வந்து ரொம்ப நல்ல மனசுங்க, நான் எல்லோருக்காகவும் கேக்குறேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. வந்துகிட்டே இருக்கு, நன்றி. நீங்களும் தொடர்ந்து அழைக்கலாங்க, போட்டி அங்கத்துல பங்கெடுக்கலாம், பிடிச்சவங்களுக்கு பாட்டு கேட்கலாம். 03-2282573 அல்லது 4-7-6-8

0: இது நம்ம நேரம், ஒரு மணி நேரம் முழுக்க முழுக்க நம்ம ஒரு பாட்டு தான். திங்கள் தொடங்கி வெள்ளி வரைக்கும் நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு
1: பனிபோட்டா.

0: பஹாங் ரவுப் ஸ்ரீ சிவ சுப்பிரமணியர் ஆலயத்தின் புதுப்பிக்கப்பட்ட ராஜகோபுர மகா கும்பாபிஷேகம் ஜூலை 12 நாள் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு ஜூலை 11 நாள் சனிக்கிழமை இரவு 9:30 மணிக்கு பிரம்மாண்டமான வான ஒளி காட்சி நிகழ்ச்சியும் ஆலயத்தில் நடைபெறவுள்ளது. பக்தர்கள் நடைபெறவுள்ள சிறப்பு பூஜைகளில் கலந்து கொள்ளலாம். 10:00 போட்டி எங்க உங்களுக்காகவே இருக்குங்க. தொடர்ந்து நீங்க இளமை உல்லாசம் நிகழ்ச்சிக்கு தாராளமா அழைக்கலாம். அடுத்து யார் இருக்காங்கன்னு
1: பாப்போம். சந்திரன் பேசுறேன்.
0: சந்திரன், உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, கண் அப்படின்னு தொடங்குற பாடல்கள் இல்லனா அந்த பாட்டுல வந்து கண் அப்படின்ற சொல் வந்து இடம் பெற்றிருக்கணும். இத சொன்ன உடனே முதல்ல அழைச்ச தாரா வந்து கோவப்படுவாங்க. ஏன்னா அவங்க கேட்டாங்க, எனக்கு கண்ணுன்னு கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி. அதனால உங்ககிட்ட நாங்க குடுக்கறோம், எங்க கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம். 10 நீங்க சொல்ல போறீங்க, சரியா? ஐந்து பாடல்களை நீங்க இப்ப சொல்ல போறீங்க, ஆரம்பிக்கலாம்.
1: கண்ணே கலைமானி,
0: வாங்க வாங்க.
1: கண்ணாலே காதல் கவிதை,
0: சரி. அடுத்து
1: கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே.
0: மூன்று, நேரம் முடிஞ்சு போச்சு, இன்னும் இரண்டு பாட்டு வேணும். கண் மூடி திறக்கும் போதும் அந்த பாட்டு இருக்கு, அப்புறம் கண்கள் நீயே அந்த பாட்டு இருக்கு. சரி பரவாயில்ல, இருந்தாலும் நல்ல முயற்சி. யாருக்காக பாட்டு கேட்கலான்னு இந்த முயற்சியில இறங்குனீங்க?
1: ஒரு குழந்தைகளுக்கான பாட்டு போடுறீங்களா?
0: குழந்தைகளுக்கான பாட்டா? ஏன்னா
1: என்னுடைய எங்கிட்ட வந்து ஒரு ஃபுட்பால் டீம் இருக்கு, அந்த கார்பந்தாடு குழு வந்து நான் ஃப்ரீயா தான் அவங்களுக்கு கார்பந்தாடு சொல்லி கொடுக்கறேன்.
0: சரி,
1: அவங்களுக்கான அந்த பாட்டு போட்டு
0: போயிட்டே இருக்கணும். உங்க பயிற்சி மூலமா அதற்கு மனமார்ந்த பாராட்டும் வாழ்த்துகளும். இப்ப வந்துகிட்டு இருக்கு பாட்டு கேட்கலாம்.

உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: கட்டா குஸ்தி பாகம் இரண்டு படம் வந்ததுக்கு பிறகு இந்த பாட்டு தான் இப்போ சமூக வலைதளங்கள ரீல்ஸ்ல எல்லாம் ரொம்ப வைரலா பேசப்பட்டு இருக்கிற ஒரு பாடலா இருக்கு. சரி, இப்போ பத்து என்றதுக்குள்ள போட்டி அங்கம் அடுத்து யார் அழைச்சிருக்காங்கன்னு பாக்கலாம்.
1: வணக்கம், கார்த்திக் கோந்தான்லேருந்து பகம்.
0: கார்த்திக், எங்க போயிட்டு இருக்கீங்க? எனக்கு பசிக்குது. சரி, இப்ப விஷயத்துக்கு வந்துருவோம். பத்து என்றதுக்குள்ள நீங்க ஒரு ஐந்து பாடல்களை சொல்ல போறீங்க. எந்த சொல் உங்களுக்கு அப்படின்னா நீ அப்படின்னு தொடங்குற ஒரு பாட்டு, இல்லன்னா நீ அப்படின்ற சொல் அந்த பாட்டுல இருக்கணும். சரியா, ஆரம்பிக்கலாமா?
1: நீ?
0: ஆமா, வாங்க வாங்க. வெக்கமா
1: இருக்கு.
0: நீங்க இதுக்கு பிறகு என்ன முயற்சி பண்றீங்க? பத்து வினாடி முடிஞ்சிருச்சு.
1: ஐயோ, பாட்டு அவளுதான் இது பண்ணல. நானே தான் முதல் வச்சு உங்களுக்கு அடிக்கிறேன்.
0: ஆமாவா? சரி, முதல் முறையா அழைக்கிறதுனால உங்களுக்கு நான் இன்னொரு வாய்ப்பு தரேன். பத்து வினாடிக்குள் மறுபடியும் சொல்றீங்களா?
1: சரி சொல்லுங்க, நான் இது பண்ணிடுறேன். நீயே அதை பத்தி நீயா பேசியது.
0: அதேதான், வாங்க. வேற வேற
1: நீ வரலையே.
0: அப்போ கூடுதல் நேரம் கொடுத்தோம், முடியல. நீ எனது அருகினில் பாட்டு இருக்கு, முதல் நீ முடிவும் நீ அந்த பாட்டு இருக்கு.
1: என்ன
0: பாட்டு? பிரதர்ஸ் பாட்டு.
1: அவங்களுக்கு இந்த பாட்டு, அதான் அந்த மன்மதன் படத்துல இருந்து நீ நானும் வேற இல்லடா. இப்ப நீ வருது பாருங்க.
0: இப்ப வருது உங்களுக்கு நீன்ற பாட்டுலாம். இது முதலே வந்திருக்கலாம். சரி, பாட்டு வந்துட்டு இருக்கு, கேக்கலாம். நன்றி.
1: ஓகே, நன்றி.

நந்தினி ஸ்ரீகர் கொண்டு வந்த பாடல் நம்ம நிகழ்ச்சியில கேட்டிருந்தோம். இன்றைக்கு நிறைய பேர் அழைத்து பேசியிருந்தீங்க, எல்லோருக்குமே ரொம்ப நன்றிங்க. மீண்டும் எப்போ நம்ம சந்திக்க போறோம்? மீண்டும் வெள்ளிக்கிழமை மணி நட்சத்திரம் நிகழ்ச்சியில சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நான் உங்கள் கிஷன். இப்போ அடுத்து இசையும் இசையும் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுக்காக அஸ்வினி ரொம்ப தயாராக காத்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள்.

ஜோஹர் தேர்தல் 300,000 அதிகமான வாக்காளர்கள் மாநிலம் திரும்புவர். எல்எல்எம் கணிப்பு. மின் வாகனங்களின் சூழல் அமைப்பை விரிவுபடுத்த அரசாங்கம் கொள்கைகளையும் சலுகைகளையும் சீரமைக்கிறது. வணக்கம், சல மலேசிய மடானே. மலேசிய வானொலியின் பிற்பகல் 1 மணி முதன்மைச் செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். வரும் சனிக்கிழமை நடைபெறும் ஜோஹர் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மக்களாட்சி கடமையை நிறைவேற்ற வெளி மாநிலங்களிலிருந்து 300,000 அதிகமான வாக்காளர்கள் மாநிலத்திற்கு திரும்புவார்கள் என மலேசிய நெடுஞ்சாலை வாரியம் LLM எதிர்பார்க்கிறது. இது குறிப்பாக ஜோஹரில் உள்ள நெடுஞ்சாலைகளில் போக்குவரத்து நெரிசலை அதிகரிக்க வழிவகுக்கும் என LLM தலைவர் டாத்தோஸ்ரீ அஸ்னி முகமது தெரிவித்துள்ளார். எனவே ஜோஹருக்குள் நுழையும் அல்லது கடக்கும் பொதுமக்கள் முதன்மை சாலைகளில் நெரிசலை தவிர்க்க முன்கூட்டியே பயணத்தை திட்டமிடும்படி அவர் கேட்டுக் கொண்டார். இதற்கிடையில் நெடுஞ்சாலையில் பாதுகாப்பான தடையற்ற பயணத்தை உறுதி செய்ய அவசர பணிகள் தவிர இதர தடங்களை மூடும் பணிகள் வாக்களிப்பு நாளின் போது ஒத்திவைக்கப்படும் என்று அவர் கூறினார். இதனிடையே மக்களை சென்றடையும் ஒவ்வொரு செய்தியும் ஊடக பணியாளர்களின் கடின உழைப்பின் பலன் என்று தொடர்பு அமைச்சர் டத்துஃபாமி ஃபடேல் வலியுறுத்தினார். ஜோஹர் மாநில தேர்தலின் அண்மைய தகவல்களை வழங்குவதில் அவர்கள் எப்போதும் கடப்பாடு கொண்டிருப்பதாக முகநூல் பதிவில் ஊடகத்தாருக்கு பாராட்டை தெரிவித்துக் கொண்ட அவர் இவ்வாறு கூறினார். மக்களுக்கு துல்லியமான தகவல்கள் விரைந்து கிடைப்பதை உறுதி செய்யும் கடமையை நிறைவேற்றுவதில் ஊடகத்தார் என்றும் ஆரோக்கியத்துடனும் வலிமையுடனும் உற்சாகத்துடனும் இருக்க வேண்டுமென டத்துஃபாமி தெரிவித்தார். நாடு தழுவிய அளவில் மின்னூட்டி வசதிகளை விரிவுபடுத்துவது உட்பட மின் வாகனங்கள் EVக்களின் சூழல் அமைப்பின் மேம்பாட்டை விரிவுபடுத்த அரசாங்கம் கொள்கைகளையும் சலுகைகளையும் சீரமைத்து வருவதாக முதலீட்டு வர்த்தக தொழில்துணை அமைச்சர் சிம் ஜே ஜின் கூறினார். மின் வாகன மின்னூட்டி வசதிகளின் மேம்பாட்டுக்கு ஆதரவளிக்கும் வகையில் போதுமான மின் விநியோகத்தை உறுதி செய்ய மேலும் பல மின் நிலையங்கள் நிர்மாணிக்கப்படும். அதற்காக அரசாங்கம் தற்போது பல்வேறு தரப்பினருடன் குறிப்பாக தெனாகா நேஷனல் பிரஹாத் TNB-யுடன் இணைந்து ஒத்துழைத்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் இதுபோன்ற வசதிகளை நிர்மாணிப்பதை ஊக்குவிக்கும் வகையில் மின்னூட்டி நிலையங்களை இயக்குபவர்களுக்கு சலுகைகளை வழங்குவது குறித்தும் அரசாங்கம் பேச்சு நடத்தி வருவதாக சிம் கூறினார். நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தேசிய இருதய கழகம் IJN-இல் அனுமதிக்கப்பட்டதை தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வழக்கமான சுகாதார பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் தான்சி டாக்டர் ஜொஹாரி அப்துல் இன்று நினைவூட்டினார். மக்களவை கேள்வி பதில் அமர்வு தொடங்குவதற்கு முன் அவர் இந்த நினைவுறுத்தலை வெளியிட்டார். 2023 முதல் செயல்படுத்தப்பட்டு வரும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஆண்டு சுகாதார பரிசோதனை திட்டம் சுகாதார அமைச்சுடன் இணைந்து இவ்வாண்டு தொடரப்படும் என்று தான்சி டாக்டர் ஜொஹாரி அப்துல் குறிப்பிட்டார். குவாலா திரங்கானு உறுப்பினர் டத்து அஹமத் அம்சட் அஷீம் நேற்று நாடாளுமன்றத்தில் இருந்தபோது உடல்நலக்குறைவாய் IJN-க்கு அவசரமாக அழைத்துச் செல்லப்பட்டார். நாட்டின் தலைமை புள்ளியியலாளர் டத்தோஸ்ரீ டாக்டர் முகமது உசேர் மஹிடின் தமது 36 ஆண்டுகால பணிக்காலத்தில் தேசிய புள்ளியியல் முறையை வலுப்படுத்துவதில் குறிப்பிடத்தக்க சாதனையை படைத்துள்ளார். அமைச்சர்களுக்கும் அரசு நிறுவனங்களுக்கிடையிலும் அதிகாரப்படி தரவு ஒருங்கிணைப்பையும் தரத்தையும் மேம்படுத்தும் வலுவான அடித்தளத்தை அவர் உருவாக்கியதாக மலேசிய புள்ளியியல் துறை டோசம் அறிக்கையில் கூறியது. நேற்று டாக்டர் முகமது உசேர் மஹிடின் பணி ஓய்வு பெற்றார். அவரின் அர்ப்பணிப்பு மிக்க சேவைக்கு டோசம் தனது நன்றியை புலப்படுத்தியது. உலகளாவிய புவிசார் அரசியல் சவால்களை எதிர்கொண்டாலும் முதன்மை சந்தைகளின் வலுவான தேவையின்

0: ஜனவரி முதல் மே வரையிலான காலகட்டத்தில் 17.5 மில்லியன் வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளின் வருகையை பதிவு செய்துள்ளது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் இவ்வெண்ணிக்கை 3.4 விழுக்காடு அதிகம் என டூரிசம் மலேசியா தலைமை இயக்குநர் முகமது அமீருல் ரீசன் அப்துல் ரஹீம் தெரிவித்தார். சீனா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, தைவான், ஹாங்காங் உட்பட உஸ்பெகிஸ்தான், கசஸ்தான், துர்க்மெனிஸ்தான் போன்ற பல மத்திய ஆசிய நாடுகளும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்புக்கு பங்காற்றியுள்ளன என்றார் அவர். முதியோர் பராமரிப்பு தொடர்பான நுட்ப தொழிற்கல்வி டிவே திட்டத்தை பேரா அரசு 2023 முதல் செயல்படுத்தி வருகிறது. அச்சேவைக்கான தேவை அதிகரித்ததன் விளைவாக பயிற்சி பெற்றவரிடையே இது மொத்தம் 1.75 மில்லியன் ரிங்கிட் வருமான உயர்வை உருவாக்கும் என மாநில ஆட்சிமன்ற உறுப்பினர் டத்தோ சல்பியா முகமது தெரிவித்தார். குறிப்பாக 2025 டிசம்பர் வரை சந்துனான் காசி முன்னெடுப்பின் வழி 66 விழுக்காட்டினர் தங்களது மாத வருமானத்தை அதிகரித்துள்ளனர். அவர்களுள் 25 விழுக்காட்டினர் வருவாயை இரட்டிப்பாக்கியுள்ளனர் என்றார் அவர். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: உலகத்தின் பார்வை ஒரே பந்தின் மீது 2026 உலகக்கிண்ண கார்பந்து போட்டி 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். அனைத்து ஆட்டங்களையும் கண்டுகளிக்க இப்பொழுதே RTM கிளிக்கை பதிவிறக்கம் செய்யுங்கள். ஹேஷ்டேக் சது போலா சது துனியா.
0: மேற்காசியாவில் மீண்டும் போர் வெடித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் மீதான தாக்குதல்களை தொடர்ந்துள்ளதை தொடர்ந்து எண்ணெய் விலை உயர்ந்துள்ளது. மோதலை முடிவுக்கு கொண்டு வரவும் ஹார்மோஸ் நீரிணையை மீண்டும் முழுமையாக திறக்கவும் இருதரப்பும் ஈடுபட்ட அமைதி பேச்சு தடைபடும் என்ற பதற்றம் எழுந்துள்ளது. தொழில்நுட்ப பங்கு சரிந்துள்ளதால் மந்தமடைந்துள்ள சந்தை இந்த அண்மைய மேற்காசிய போரால் பீதியடைந்துள்ளது. பஹ்ரைனில் புதன்கிழமை காலையில் வான் தாக்குதல் எச்சரிக்கை ஒலி எழுப்பப்பட்டது. ஹார்மோஸ் நீரிணையின் வர்த்தக கப்பல்கள் மீதான தெஹ்ரானின் அண்மைய தாக்குதல்களுக்கு பதிலடியாக அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதாக அனடோலு நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. எச்சரிக்கை ஒலியை தொடர்ந்து மக்கள் பாதுகாப்பான இடத்தில் அடைக்கலம் நாடும்படி பஹ்ரைன் உள்துறை அமைச்சர் எக்ஸ் தளத்தில் வலியுறுத்தியது. முன்னதாக பஹ்ரைனை நோக்கி ஈரானிய ராணுவம் திருக்குர்திகளை பாய்ச்சியதாக அமெரிக்க அதிகார தரப்பு தெரிவித்திருந்தது. நியூயார்க் நகரில் நிர்மாணிக்கப்படும் உயரமான கட்டடம் சரிந்து விழும் ஆபத்து உள்ளது கண்டறியப்பட்டதைத் தொடர்ந்து அங்குள்ள அனைவரும் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். மன்ஹாட்டன் மத்திய நகரில் உள்ள அந்த 30 மாடி உயரம் கொண்ட கட்டடத்தில் ஃபைசர் மருந்து நிறுவனத்தின் அலுவலகங்கள் செயல்பட்டன. இந்த கட்டடத்திலிருந்து செங்கற்கள் சாலையில் விழுவதாக நியூயார்க் தீயணைப்புத் துறைக்கு புகார் கிடைத்தது. கட்டடத்தில் உள்ள 2 தாங்கு தூண்கள் வளைந்திருந்ததும் பல மேல்தளங்கள் சரிந்திருந்ததும் கண்டறியப்பட்டுள்ளன. முன்னெச்சரிக்கையாக அங்கிருந்த பணியாளர்களும் அந்த கட்டுமான தளத்திற்கு அருகிலிருந்த பள்ளியின் 400 மாணவர்களும் வெளியேற்றப்பட்டதாக நகர ஆளுநர் ஜோர்ஹான் மம்டானி கூறினார். சீனாவில் வெள்ளம் சூழ்ந்துள்ள பகுதிகளில் தேடி மீட்கும் பணி மேற்கொள்ளப்படுகிறது. புயல் தாக்கியதைத் தொடர்ந்து பல ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதோடு ஓர் அணைக்கட்டு உடைந்தது. இந்த பேரிடரில் இதுவரை 17 உயிரிழப்புகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மைசக் சூறாவளி தாக்கியதைத் தொடர்ந்து குவாங்ஸியின் தென்பகுதியில் பெய்த கனமழையிலும் வெள்ளத்திலும் 60 பலியாகினர். 130,000 பேர் இடம்பெயர்ந்துள்ளனர். உலகக்கிண்ண காட்பந்து 16 அணிகள் சுற்றில் அர்ஜென்டினாவிடம் 3-2 என்ற கோல்களில் தோல்வியடைந்த எகிப்து பயிற்றுநர் ஓசம் ஹாசன் நடுவர் முடிவில் மனநிறைவின்மையை வெளிப்படுத்தியுள்ளார். எகிப்து 1-1 சூழியம் என முன்னிலையில் இருந்தபோது மோஸ்டாஃபா ஜிகோவின் கோல் ரத்து செய்யப்பட்டது உட்பட நடுவர் மற்றும் நடுவர் உதவி காணொலி VAR முடிவு தொடர்பான சில கேள்விகளை அவர் முன்வைத்துள்ளார். அத்துடன் ஹாம்டி ஃபட்டேவின் ஜேசியை பிடித்து இழுத்த சம்பவத்தை தொடர்ந்து பெனால்டி வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்க வேண்டுமென அவர் கூறினார். ஆயினும் இந்த விவகாரங்களுக்கு மத்தியில் கிறிஸ்டியானோ ரொமேரோ, லியோனல் மெஸ்ஸி, என்சோ பெர்னாண்டஸ் ஆகியோர் அடித்த கோல்களின் பலனாக அர்ஜென்டினா காலிறுதிக்கு முன்னேறியது.

ஜோஹர் தேர்தல் 300,000 அதிகமான வாக்காளர்கள் மாநிலம் திரும்புவர். LLM கணிப்பு. மின் வாகனங்களின் சூழல் அமைப்பை விரைவுபடுத்த அரசாங்கம் கொள்கைகளையும் சலுகைகளையும் சீரமைக்கிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன், ஹரிகிருஷ்ணன். வணக்கம்.

பிரதீப்குமார் மற்றும் வந்தனா கொண்டு வந்த பாடலை நாம நிகழ்ச்சியில கேட்டிருந்தோம். இன்றைக்கு இசையும் இசையும் பக்கமா உங்களை எட்டி பார்த்து நிறைய கதைகள் பேச நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன் ஓடி ஓடி வந்துட்டேங்க. சரி, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல பாடல்களை வந்து இப்ப எப்போதுமே தான் கேட்போம் இன்னும் இல்ல, ஆனா அதே சமயம் இப்போ எங்களோடும் என்னோடும் சேர்ந்து கேட்க போறீங்க. சரி, இப்போ தொடக்கமாக பார்த்தீங்கன்னா பிரதீப்குமார் மற்றும் சிவாங்கி கொண்டு வரும் பாடலை நாம நிகழ்ச்சியில் கேட்ட பிறகு இன்னும் நிறைய கதைகளை பேசலாம்.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: தமிழ் செல்வத்துக்கு உங்ககிட்ட என்ன பிடிக்காது? உங்களுக்கு
2: மத்தவங்களை போராம படுறது எனக்கு பிடிக்காது.
1: அப்ப போராம படுறீங்க
0: என்ன மோகினி? இது இப்படி வெளிப்படையா கேட்டாச்சு.
2: ஒரு நல்ல எண்ணம், நல்ல சிந்தனையோட இருக்கணும். எனக்கு வந்து பிடிச்ச கோணம் என்னன்னு, எனக்கு பிடிக்கிற கோணம் என்னன்னு கலந்து சந்தோஷமா எஞ்சி சந்தோஷமா சிரிக்கணும். சந்தோஷம் பண்ணணும்.
0: நீங்க நல்லா சிரிக்கிறீங்களா?
2: நம்ம சிரிக்கிறாங்க.
1: லோகம்பால், உங்களுக்கு என்ன பிடிக்காது உங்ககிட்ட?
3: நான் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைப்பேன், நான் வந்து சொல்ல மாட்டேன். சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்ல மாட்டேன். அப்புறம் யோசிப்பேன், இது நம்ம அப்பயும் சொல்லிருக்கலாமே, அதை மட்டும் என்னால மாத்திக்க முடியும்.
0: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

எல்லாருமே ஒரு விதமான வித்தியாசமான வகை உணவை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ரொம்ப வித்தியாசமான வகை என்னங்க இதையும் இதையுமா கலப்பீங்க அப்படின்ற மாதிரி பல உணவு வகைகள் கேள்விப்பட்டிருப்போம். வியட்நாம்ல பாத்தீங்கன்னா முட்டை காஃபி அப்படின்றது ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒரு விஷயம்ங்க. முட்டையும் குழம்பையும் சேர்த்து எப்படிதான் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை கேட்கும் போது ஒரு மாதிரியா இருந்தாலும் குடிச்ச எல்லாருமே சொல்ற ஒரே விஷயம், அது எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுங்களா அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி நீங்களும் உங்க அன்றாட வாழ்க்கையில ஒரு வழக்கம் வச்சிருப்பீங்க. என்ன மாதிரி வழக்கம் அப்படின்னா, யதார்த்தமா இந்த ஒரு உணவையும் அந்த ஒரு உணவையும் சேர்த்து சாப்பிட்டிருப்பீங்க. இப்ப சப்பாத்தியும் பால்டினும் சேர்த்து சாப்பிட்டிருப்பீங்க. ஒரு நாள் சாப்பிட்ட உடனே உங்களுக்கு பிடிச்சு போயிருக்கும். ஆனா மற்றவர்கள் பார்க்கும் போது என்னங்க இது, இது ரெண்டையும் யாராவது சாப்பிடுவாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வித்தியாசமான ஒரு வழக்கம் இருக்குதா? இப்ப மேகியில பார்த்தீங்கன்னா மில்லோ போட்டு சாப்பிடுறவங்களையும் நம்ம பார்த்திருக்கோம். இதெல்லாம் கேட்கும் போது கொஞ்சம் கொடூரமா இருந்தாலும் இதை ரசிக்கிறவங்களும் இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி வித்தியாசமான உணவு வகைகளை ரசிக்கிறவங்க நாங்க தான் அஸ்வினி, இல்ல எங்க கூட இருக்கிறவங்க தான் அஸ்வினி அப்படின்னு சொன்னீங்கன்னா தாராளமா நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 03-2282-5733 அல்லது 4768. உங்களோட பேச இந்த பக்கமா நம்ம ரொம்ப ஆவலோடு காத்திருக்கோம். எந்த ஒரு உணவு வகையை வந்து நீங்க அதிகமா சாப்பிட்டுருக்கீங்க, ஆனா அது ரொம்ப வித்தியாசமான ஒரு கூம்போங்க அப்படின்றீங்க அப்படின்றத எங்களுக்கு அழைத்து சொல்லுங்க. அழைப்பு எண்களை மீண்டும் சொல்றோம், 03-2282-5733 அல்லது 4768.

0: ஐயோடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சில பேருடைய இந்த உணவு வழக்கத்தை பார்க்கும் போது கேட்கும் போது என்னங்க சொல்றீங்க, இதெல்லாம் எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு, இதெல்லாம் என்னால கேட்க முடியல, சாப்பிடவும் முடியல அப்படின்றவீங்களா அப்படின்னு கேட்டிருந்தோம். அடுத்ததாக மனு அழைப்புல இருக்காங்க. மனு என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்கலாம். மனு, உங்களுக்கு அந்த வழக்கம் இருக்கா இல்ல வேறு யாருக்காவது அந்த வழக்கம் இருக்குதா?
1: எனக்கு இல்ல அஸ்வினி, அண்ணனுக்கு இருக்கு.
0: அண்ணன் என்ன பண்றாரு சொல்லுங்க.
1: அவர் வந்து நம்ம செப்பரேட் பண்ணிய வேண்டி சாப்பிட வேண்டிய ஃபுட் எல்லாத்தையும் எல்லாம் ஒன்னா குழச்சி அடிப்பாரு.
0: குழச்சி அடிப்பாரா? இப்ப உதாரணத்துக்கு என்ன உணவு அந்த மாதிரி சாப்பிடுறாரு?
1: உதாரணத்துக்கு பாயாசத்துல ஓமப்பொடிய போட்டு சாப்பிடுவாரு.
0: ஐயோ,
1: ரீசனா பார்த்தப்போ கொக்கு கிரான்ச்சில வாழைப்பழத்தை வச்சு சாப்பிட்டாரு.
0: என்னங்க அண்ணன் எங்க இருந்து வந்து?
1: அஸ்வினி, நீங்க பாத்தீங்கன்னா அவரு சாப்பிடுறது இப்படியும் சாப்பிடலாமா நம்மளுக்கே தோணும்.
0: ஆனா அவரு சொந்தமா கண்டுபிடிக்கிறாரு இதெல்லாம்.
1: ஆமா அஸ்வினி, இப்ப நீங்க ரெண்டு சாப்பாட குடுத்தீங்கன்னா தனித்தனி சாப்பிட வேண்டிய சாப்பாட ஒன்னா ஒரு தட்டுல வச்சு சாப்பிடுவாரு.
0: சூ, இப்ப அண்ணன் என்னன்னு சொல்றது, ரசனை உள்ளவர்னு சொல்றதா? ஒரே விஷயத்த வந்து ஒன்றா சாப்பிட்டிருக்காரு அப்படின்னு சொல்றீங்க. இதை கேக்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா தாங்க இருக்கு, எங்களுக்கு மனசு வலிக்குது. சரி, இன்றைக்கு நேர்கள் நீங்களும் அழைச்சு தொடர்ந்து பேசிட்டு இருக்கீங்க. இப்போ எங்களுக்கு அழைத்து செல்லுங்க, நீங்க வித்தியாசமான எந்த ஒரு உணவு வகையை சாப்பிடுவீங்க? இப்போ மனு வந்து சொல்லியிருந்தாரு தன்னுடைய அண்ணன் வந்து கொக்கு கிரஞ்சில வாழைப்பழம் வச்சு சாப்பிடுவாரு, பாயாசத்துல ஓமப்பொடி போட்டு சாப்பிடுவாருன்னு. ஆனா பாயாசத்துல ஓமப்பொடி கூட ஏத்துலக்கலாம் போலங்க, ஏன்னா பாயாசத்துல சில பேர் வந்து அப்பளத்தை உடைச்சு சாப்பிடுவாங்க இல்லையா, ஒரே மாதிரி ருசியா தான் இருக்கும் போல இருக்கு. தெரியலங்க, உங்க வீட்லயும் இந்த மாதிரி யாராவது வித்தியாசமான ஒரு வழக்கம் வச்சிருக்காங்க அப்படின்னா இப்போ எங்களுக்கு அழைத்து சொல்லுங்க. 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.

0: இளமை உல்லாசத்தில் தொடர்ந்து நாம இளமை உல்லாசம் இல்லையே ஐயோ மாட்டிக்கிட்டேனே இசையும் இசையும் அங்கத்துல தொடர்ந்து நாம வந்து இணைந்திருக்கோம். உங்களிடம் வந்து சில கேள்விகளும் கேட்டிருந்தோம் இல்லையா. இன்றைக்கு வித்தியாசமான ஒரு உணவு வகை நீங்க சாப்பிடுவீங்களா இல்ல கூட இருக்கிறவங்க சாப்பிடுவாங்களா அழைத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அழைப்புகள் நிறைய வந்த வண்ணம் இருக்கு. அப்படின்னா நிறைய பேர் வித்தியாசமா தான் சாப்பிடுறீங்க. சரி, இப்போ சீலன் அழைத்து இருக்காங்க. வணக்கம் சீலன்.
1: வணக்கம் வணக்கம். உங்களுக்கு நல்லா வணக்கம். இதெல்லாம் நல்ல ஒரு தலைப்பு தெரியுங்களா?
0: நிஜமா சொல்றீங்களா?
1: பழைய பழைய சாப்பாடு நீங்க தான் ஞாபகம் முட்டி எல்லாத்தையும் ஏத்தி விடுறீங்க. இப்ப
0: அப்ப நீங்க எதையோ ரசிச்சு சாப்பிட்டு இருக்கீங்க.
1: ஆமா, இதெல்லாம் அடிக்கடி நம்ம மறக்கறது இல்ல. ஏன்னா நம்ம பழைய காலத்து ஆளுங்க அந்த மாதிரி வந்தவங்க அப்பா அம்மா எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க இப்படிதான் சாப்பிடணும். கோப்பியில ரொட்டியை தொட்டு சாப்பிடணும். அதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுங்களா? அதெல்லாம் சாப்பிடறதுக்கு
0: ரசிச்சு சொல்றீங்க. சரி, உங்களுக்கு என்ன வித்தியாசமான வழக்கம் இருக்கு?
1: எனக்கு தான் இந்த தாவா ரொட்டி இருக்கு தெரியுங்களா?
0: மஞ்சள்
1: எடுத்து சின்ன சின்னதா உடச்சி போட்டு கறிய ஊத்தி சாப்பிட்டு பாருங்களேன்.
0: கறி?
1: ஆமா, கறி. என்ன கறி? எப்படி எவ்வளவு நல்லா இருக்கும், எவ்வளவு ருச்சியா இருக்கும் தெரியுங்களா?
0: என்ன சொல்றீங்க?
1: ஆமா, அவ்வளவு நல்லா இருக்கும். அந்த தாவா ரொட்டியே உடச்சு போட்டு கறிய ஊத்தி சாப்பிட்டு பாருங்க, எப்படி தெரிஞ்ச நல்லா இருக்கும். அது அது ஒரு டிப் சாப்பிட்டாவே.
0: சோறு இருக்கும் போது ஏங்க தாவா பிஸ்கட் நீங்க எடுக்கிறீங்க? அது இன்னும் வித்தியாசப்படும்,
1: ரொம்ப நல்லா இருக்கும்.
0: அப்ப முயற்சி செய்து பாத்திர வேண்டியதா. இன்றைக்கு வீட்டுல தாவா ரொட்டியும் நம்ம கறி ஊத்திதான் சாப்பிடுறோம்.
1: ஆமா, சாப்பிட்டு பாருங்க. இந்த டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது பாருங்க. இந்த மாதிரி தேனாலும் எங்கேயும் கிடைக்காது.
0: இப்படி ஒரு அற்புதமான ஒரு இணையை எங்களுக்கு அறிமுகப்படுத்தியதற்கு ரொம்ப நன்றி சீலன்.
1: ஓகே, நன்றி. வணக்கம். அடிச்சிருக்கீங்க பழைய பழைய சாப்பாடுங்களா, நீங்க தான் நினைவுக்கு கொண்டாடுறீங்க தெரியுங்களா?
0: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி,
1: ரொம்ப நன்றி.

எழுதுறது ஒரு பெரிய கலங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய ஆறு பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதைப்பா? அதுக்குதான் தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க.

0: என் பேர் ரமேஷ் செல்லப்பங்களிமா காரங்களா பேசுறேன்.
1: சொல்லுங்க, நீங்க என்ன வித்தியாசமான உணவு வகையை விரும்பி சாப்பிடுவீங்க?
0: வித்தியாசமானாக சிரிக்கிறாதீங்க.
1: ஐயோ, சிரிக்க மாட்டேன், சொல்லுங்க.
0: இந்த உப்புமாக்குன்றாங்கல்ல,
1: ஆமா,
0: அதுல வந்து நான் கறி ஊத்தி சாப்பிடுவேன்.
1: உப்புமாவில கறி?
0: ஆமா, இல்லனாக்கா அந்த சம்பள் எதனாச்சும் இருந்துச்சுன்னா அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவேன். வைஃப் அப்படியே என்ன பாப்பாங்க,
1: என்ன இப்படி
0: சாப்பிடுறாங்க? உப்புமால கறி ஊத்தி சாப்பிடலாமா? இருங்க, அடுத்தது நான் உங்களுக்கு ஊட்டி விடுறது. ஊட்டி விடுறது
1: ஊட்டி விட்டுட்டு நீங்க சொல்லுங்க, அப்புறம் சொல்லுங்க அந்த ருசி எப்படி இருந்ததுன்னு.
0: ஆமா.

0: என்ன வித்தியாசமான ஒரு உணவு வகையை சாப்பிடுவீங்க?
1: சின்ன பிள்ளையில எங்க அம்மா வந்து இதேப்பம் செஞ்சு கொடுப்பாங்க, புட்டு செஞ்சு கொடுப்பாங்க, இதுல எல்லாம் சீனி எல்லாம் வச்சுதான். நான் மட்டும் எப்போதுமே அதுல வந்து காஃபி மைலோ இதுதான் ஊத்தி
0: சாப்பிடுவோம். இடியப்பத்துல காஃபி மில்லு ஊத்தி சாப்பிடுவீங்களா?
1: காஃபி இல்லாட்டி இது மில்லோ.
0: அந்த இடியப்பம் உங்ககிட்ட ஒரு நாளாவது அழுது இருக்கா இல்லையா?
1: அதான்
0: சாப்பிடுவேன்.
1: இன்னைக்கு அதான்
0: ரொம்ப நன்றிமா பகிர்ந்து கொண்டதற்கு.

வணக்கம். சில மலேசிய மடானே மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். மலேசியர்களுள் 12 மில்லியன் பேர் கடந்த மாதம் 30 நாள் வரை மை டிஜிட்டல் ஐடியில் பதிவு செய்துள்ளதாக துணை பிரதமர் டாக்டர் டாக்டர் அமர் சயித் அமிடி தெரிவித்துள்ளார். அந்த காலகட்டத்தில் பதிவுகள், புதுப்பிப்பு, இலக்கவியல் அடையாளங்களை ரத்து செய்வதையும் உள்ளிட்ட 16 மில்லியன் பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் கூறினார். நிதித்துறையில் செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு விரிவடைந்துள்ள நிலையில் எதிர்காலத்தில் அத்துறையில் மனித பயன்பாட்டிற்கும் இயந்திர நுண்ணறிவுக்கும் இடையே சமநிலை இருக்க வேண்டும் என 2 நிதியமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அமீர் அம்சா அசிசான் தெரிவித்துள்ளார். அது நெறிசார் தலைமைத்துவம், பொறுப்புடைமை, பொறுப்பான புத்தாக்கம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டிருத்தல் அவசியம் என அவர் வலியுறுத்தினார். அரசாங்க சுகாதார கிளினிக்குகளில் நோயாளிகள் காத்திருக்கும் நேரம் குறைந்துள்ளதாக சுகாதார துணை அமைச்சர் டாக்டர் அனிஃபா அஜார் தாயிப் தெரிவித்துள்ளார். அங்கு செயல்படுத்தப்பட்டுள்ள திரள் கனிமம் கிளவுட் அடிப்படையிலான இலக்கவியல் மேலாண்மை அமைப்பு உதவி உள்ளது என அவர் கூறினார். இதன் மூலம் 81 விழுக்காட்டு நோயாளிகள் 60 நிமிடங்களிலேயே மருத்துவரை சந்திக்க இயல்கிறது. பஹ்ரைனில் தாக்குதல் குறித்து எச்சரிக்கை விடுக்க வான்வழி தாக்குதல் எச்சரிக்கை ஒலி எழுப்பப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பஹ்ரைன் முழுவதும் பல வெடிப்பு சத்தங்கள் கேட்டதாக AFP செய்தியாளர் தெரிவித்தார். ஜூன் 28 ஈரானிய ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் இடைமறித்ததாக பஹ்ரைன் அறிவித்த பின்னர் நடந்த முதல் சம்பவமாக இது பதிவிடப்பட்டுள்ளது. பசிபிக் பெருங்கடல் நீர்ப்பகுதிக்கு அருகில் மேற்கொள்ளப்பட்ட சீனாவின் நீண்ட தூரம் பாயும் ஏவுகணை சோதனை குறித்து சிறிய பசிபிக் தீவு நாடான துவாலோ கவலையை வெளிப்படுத்தியுள்ளது. அணுவாயுதங்களை சுமந்து செல்லும் திறன் கொண்ட ஏவுகணை ஏவப்பட்டதில் இதர பசிபிக் தலைவர்களின் கவலையையும் ஏமாற்றத்தையும் தமது நாடு பகிர்ந்து கொள்வதாக துவாலோ பிரதமர் ஃபெலிடிட்டியோ கூறினார். உலகக்கிண்ண கட்பந்து 8 சிறந்த அணிகள் இடம்பெறும் காலிறுதி சுற்று ஆட்டங்கள் வெள்ளிக்கிழமை தொடங்குகின்றன. அந்த வகையில் பலப்பரீட்சையில் இறங்கும் பிரான்ஸ் மொரோக்கோ அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் அதிகாலை 4:00 தொடங்குகிறது. கிளியன் எம்பாப்பே தலைமையிலான லெஸ் ப்ளூஸ் அதிரடி தாக்குதல்களை வழங்க தயாராக இருக்கும் நிலையில் இம்முறை தோல்வி காணாத அணியாக அட்லாஸ் லயன்ஸ் அவ்வணிக்கு கடும் சவாலை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

பின்னாக வந்து வாணிஸ்ரீ அவர்கள் நடிச்சிருப்பாங்க. இந்த கதாபாத்திரத்தினுடைய உடல் மொழி, இந்த பார்வையுடைய திசை, முகபாவனை, இதையெல்லாம் வந்து சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து நேரடியாக வழிகாட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2019 லலிதா ஒரு பேட்டியில வந்து வாணிஸ்ரீ அவர்கள் வந்து அந்த கதாபாத்திரத்தை நம்பகரமாக நடிக்க வைக்க வந்து சிவாஜி சார் தான் எனக்கு நிறைய உதவி செய்தாரு அப்படின்ற மாதிரி நிறைய நேர்காணல் கூட கொடுத்திருக்காங்க. நிறைக்குடம் அப்படின்ற திரைப்படம் இந்த திரைப்படத்திலிருந்து அடுத்ததாக தொடக்க பாடலை நாம கேட்டு ரசிக்கலாம். இது உங்களுக்காக.

இருக்க, நான் கொஞ்சம் பேசணும், என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

Yeah.

சொல்லாமல் தெரிய வேண்டுமே அப்படின்ற பாடலை கேட்டிருந்தோம். எஸ் ஜானகி அவர்கள் கொண்டு வந்திருந்தாங்க. ஒரு நேர் வந்து இந்த பாட்டில் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுமா, அப்படி கேட்கலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக அந்த பாடலை ஒளிபரப்பியிருந்தோம். சார், அடுத்ததாக வந்து இந்த சின்ன சின்ன கண்ணிலே வண்ண வண்ண ஓவியம் அப்படின்ற பாடல் தேன்நிலவு திரைப்படத்தில் நிறைய முறை கேட்டிருப்போம். ஆனால் இந்த படத்துக்கு இசையமைத்தவர் பார்த்தீங்கன்னா ஏ எம் ராஜா அவர்கள் தான் இசையமைச்சிருப்பார். பாடகராக மட்டும் இல்லாமல் இசையமைப்பாளராகவும் அவர் மிக சில திரைப்படங்களில் தான் பார்த்தீங்கன்னா பணியாற்றியிருந்தார். ஆனால் தேன்நிலவு இசை தொகுப்பு அப்படின்னு சொல்லும்போது இன்று வரையிலும் எல்லாருமே பேசப்படும் ஒரு திரைப்படமாக இருக்குது. சின்ன சின்ன கண்ணிலே, அப்புறம் காலையும் நீயே, இந்த மாதிரி நிலவும் மலரும், இந்த மாதிரியான பாடல்கள் எல்லாமே, அதற்கு இருந்த காட்சிகள் எல்லாமே அவ்வளோ ரசிக்கும்படியாக இருக்கும். அப்படி ஒரு பாடலை அடுத்ததாக நம்ம நிகழ்ச்சியில் கேட்டு வரலாம்.

0: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள்.
1: உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: நான் நல்லா இருக்கேன் அஸ்வினி. என் பேர் விஜி, பின்னாங்கில இருந்து போன் பண்றேன்.
1: சொல்லுங்கம்மா, என்ன பாடல கேட்கலான் இருக்கீங்க? இருக்கு,
0: எனக்கு வந்து அந்த துலாபாரத்துல வந்து வாடி தோழி கதாநாயகி, துலாபாரம் படத்துல உள்ள பாட்டு.
1: சரி,
0: அது ரொம்ப நாளாச்சு கேட்ட அந்த பாட்டு.
1: சரி, அடுத்ததா அப்ப கேட்டுலாமா?
0: இன்னொன்னு வந்து அந்த இப்ப போட்டீங்களா பாட்டு, சொல்லாம தெரிய வேணும். சூப்பரான பாட்டு, ரொம்ப நாளாச்சு கேட்டு, அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அந்த பாட்டு நீங்க போட்டதுக்கு.
1: நன்றிமா, நன்றிமா. தொடர்ந்து கேளுங்க நிகழ்ச்சியை.
0: தேங்க்யூமா, தேங்க்யூ, தேங்க்யூமா.

இந்த வாடி தோழி பாடலை கேட்டு எல்லாருமே ரொம்ப ஆவலாயிட்டாங்க. இந்த பாடல் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அஸ்வினி அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஆவலோடு எங்களுக்கு வந்து குஞ்செய்தி அனுப்புறீங்க, அழைத்து சொல்றீங்க. இந்த வேளையில் உங்களோடு பேசிக் கொண்டிருப்பதும் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க. அடுத்ததாக வந்து மோட்டார் சுந்தரம் பிள்ளை திரைப்படத்துல இருந்து ஒரு பாடலை கேட்க போறோம். இந்த பாடல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சுவாரஸ்யம் இருக்குங்க. இந்த ரயிலின் ஓசை, இயந்திரத்தின் சத்தம், இது எல்லாமே பாத்தீங்கன்னா தனியா ஒளிப்பதிவு செய்யப்படலையா? இப்ப போலி அப்படின்னு சொல்லுவாங்க, போய் அந்த சத்தத்தை எல்லாம் எடுத்து வருவாங்க இல்லையா. அந்த பாடலை ஒளிப்பதிவு செய்த போது பாடகி எஸ் ஆர் ஈஸ்வரியும் எல் ஆர் ஈஸ்வரியும் பாடகர் ஏ எல் ராகவனும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குரலிலேயே அந்த ஒலிகளை வந்து உருவாக்கி இருக்காங்களாம். தொழில்நுட்ப வசதிகள் ரொம்ப குறைவா இருந்த காலத்திலேயே இப்படியாப்பட்ட புதுமையை வந்து செய்திருக்காங்க அப்படின்றது எவ்வளவு ரசிக்கப்படியான விஷயம் இல்ல. அதனை நாம கேட்ட பிறகு ஒரு நேயரோடு அழைத்து பேசலாம் வாங்க.

0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். அதோடு சேர்த்து நேயர்களோடும் பேசிட்டு இருக்கோங்க. அந்த வகையில் அடுத்ததாக ஒரு நேயர் அழைப்பு இருக்காங்க, அவரோடு பேசலாம். வணக்கம், யார் அந்த பக்கம்?
1: வணக்கம், என் பேர் சந்திரன்.
0: சந்திரன், சரி சொல்லுங்க, இப்போ வானிலை எல்லாம் எப்படி இருக்கு உங்க பக்கத்துல?
1: நல்லா இருக்குங்க, இங்கெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, வெயில் தான்.
0: ஓ, எந்த பக்கமா இருக்கீங்க?
1: சிராஸ்.
0: சரி சரி சரிங்க, இன்றைக்கு என்ன பாடலை கேட்கலாம்னு இருக்கீங்க?
1: பருவத்தில் கொஞ்சம் உருவத்தில் கொஞ்சம் அப்படின்னு ஒரு பாடல, பணம் படைத்தவன் படத்துல.
0: பருவத்தில் கொஞ்சம் உருவத்தில் கொஞ்சம், சரி, ஏன் குறிப்பிட்ட இந்த ஒரு பாடலை இன்றைக்கு விரும்பி கேட்கலாம்னு நினைக்கிறீங்க?
1: இந்த பாடல் வந்து வருஷ கணக்குல ஒளிபரப்பாத பாடல்.
0: ரொம்ப நாள் ஆச்சு கேட்டுன்றீங்க. சரி, நிச்சயமா நிச்சயமா இந்த பாடலை அடுத்ததாக உங்களுக்கு ஒளிபரப்புறதுல எங்களுக்குமே ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. பாடலை கேட்கலாம், நன்றி.
1: ரொம்ப நன்றி.
0: சரி, நேயர்களும் தொடர்ந்து அழைச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு விருப்ப பாடல்களை ஒளிபரப்புவதில் எங்களுக்கு அதீத மகிழ்ச்சிங்க. அடுத்ததாக அவர் கேட்ட பாடல் பருவத்தில் கொஞ்சம், பணம் படைத்தவன் திரைப்படத்தில் ஒளிபரப்பான பாடல். வாங்க பாடலை அடுத்ததாக நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம்.

பணம் படைத்தவன் திரைப்படத்துல இருந்த அந்த பாடலை நாம நிகழ்ச்சியில கேட்டிருந்தோம். சரி, கர்ணன் திரைப்பட பாடல்கள் அப்படின்னு சொன்னாலே இசையில ஒரு தனி சிறப்பு இருக்கும் இல்லையா? அன்றைய தமிழ் திரைப்படங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப அரிதாக பயன்படுத்தப்பட்ட இந்த சாரங்கி, சாந்தூர், தில்ருபா போன்ற இந்த இசைக்கருவிகள் எல்லாம் இந்த படத்துல அதிகமாகவே பயன்படுத்திருக்காங்க. அதனாலதான் இந்த கர்ணன் படம் அப்படின்னு சொல்லும் போது இன்று வரையிலும் இசை மாணவர்களா இருக்கட்டும், இசை ரசிகர்களா இருக்கட்டும், அதுல இருக்கிற பாடல்களை ரொம்ப அதிகமாக கேட்டு ரசிப்பாங்க. அதுல இருக்கும் ஒரு பாடல் பார்த்தீங்கன்னா கண்கள் எங்கே அப்படின்ற பாடல். கொஞ்சம் மெலிசியான பாடலை கேட்டுட்டு அடுத்ததாக நேர் அழைப்புல இருக்காங்க, அவங்களோட பேசலாம்.

0: அஸ்வினியம்மா
1: சொல்லுங்கம்மா,
0: இருக்கீங்களா?
1: நலமா சிறப்பா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கையா? அப்புறம் இப்படிக்கு முன்னாடி கூட்ல ரொம்ப நல்லா இருக்குங்க நிகழ்ச்சி. நீங்க
1: இப்படிக்கு முன்னலாம் மகிழ்ச்சிமா. சரி சொல்லுங்க, என்ன பாடல விரும்பி கேட்க அழைச்சிருக்கீங்க?
0: பாட்டு இன்னைக்கு என்னோட பேர பிள்ளை 9 வயசு இன்னைக்கு பிறந்த நாளையா, இன்னைக்குதான் எனக்கு கிடைச்சிருக்கு. இதே எப்பவும் கிடைச்சி கிடைக்காது இல்ல. நீங்க அவளுக்காக ஒரு பாட்டு போடுங்க, அந்த மங்கேரத்துல நீல வண்ண கண்ணா வாடா அந்த பாட்டு.
1: நிச்சயமா அடுத்ததான் பாடலுக்கு கேட்கலாம். நன்றி.

0: ஆர் விஜயா கொண்டு வந்த பாடலை தான் நாம நிகழ்ச்சியில கேட்டு ரசித்திருந்தோம். அதுக்கு ஏத்த மாதிரியே அடுத்ததாக ஒரு விஜயா தான் நம்ம ஒரு அழைப்புல பேசிருக்காங்க. வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க?
1: ஹலோ,
0: வணக்கம். சொல்லுங்கம்மா.
1: மல்லிகை பூஜாதி ரோஜா ராஜி என் கண்மணி படத்துல இருந்து அதுக்கு பாடு.
0: நிச்சயமா அடுத்ததா பாடல கேக்கலாம்.
1: ரொம்ப நன்றி. நம்ம

0: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன், நீ வர வேண்டும்.
2: கேளுங்க, ரசிங்க,
0: இசையோட நினைவுகளை சேகரிங்க.
1: நினைத்தாலே இனிக்கும்.
4: யார்கிட்டயாவது எதையாவது சொல்லணுமா? நேரம் இல்லைங்க, உடனே சொல்லிருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். ஸ்லாங்கூர் கேரிதீவில் உள்ள கிள்ளான் துறைமுகத்தின் 3 முனைய மேம்பாட்டின் மூலம் தென்கிழக்காசியாவின் முதன்மை கடல்சார் மையமாக உருவெடுக்க மலேசியா இலக்கு கொண்டுள்ளது. அந்த முனைப்பு முழுமையாக நிறைவு பெற சுமார் 20 ஆண்டுகள் பிடிக்கும் என போக்குவரத்து அமைச்சர் அந்தனி லுக்ஸியோஃபுக் கூறினார். அந்த துறைமுகம் நாட்டின் கடல்சார் போட்டித்தன்மையை வலுப்படுத்துவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். கடா புலாவ்தலூர் நீர்ப்பகுதியில் அரச மலேசிய சுங்கத்துறை 35.95 கிலோகிராம் மெத்தாபிதமின் போதைப் பொருளை கைப்பற்றியது. 1.79 மில்லியன் ரிகேட் மதிப்பிலான அது மீனவ படகிலிருந்து மீட்கப்பட்டதாக அத்துறையின் மாநில இயக்குநர் ஒன் மரினி ஒன் அம்சா கூறினார். அந்த படகில் இருந்த 2 தப்பியதாகவும் அவர் தெரிவித்தார். இவ்வேளை அந்த நீர்ப்பகுதியில் கண்காணிப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கிரீன்லாந்து கோப்பன்ஹேகனின் கட்டுப்பாட்டில் இருப்பதற்கு பதிலாக அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டுமென அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இவ்விவகாரத்தில் அமெரிக்காவின் நிலைப்பாடு தெளிவுபடுத்தப்பட்டுள்ள நிலையில் டென்மார்க் பிரதமர் மெட்டே ஃபெட்ரிக்சன் கிரீன்லாந்தை விற்கும் எண்ணம் கிடையாது என உறுதியாக கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் நிலவும் இடைவெளியை குறைக்கும் முயற்சிகள் தீவிரப்படுத்தப்பட வேண்டுமென சீனா கோரிக்கை விடுத்துள்ளது. இதன் மூலம் AI தொழில்நுட்பத்தின் நன்மைகளை உள்ளடக்கிய வளர்ச்சியை உறுதி செய்ய முடியும். ஐநாவுக்கான சீனாவின் நிரந்தர நிகராளி ஜாகைட் செயற்கை நுண்ணறிவு ஆளுமை குறித்த ஐநாவின் முதலாவது உலகளாவிய உரையாடல் அமர்வில் இந்த கோரிக்கை விடுத்தார். விளையாட்டு 2026 உலகக்கிண்ண கட்பந்து 16 அணிகள் சுற்றாட்டங்கள் முடிவடைந்துள்ள நிலையில் அடுத்து காலிறுதி ஆட்டங்கள் நடைபெறவுள்ளன. 10ஆம் நாள் ஆட்டத்தில் பிரான்ஸ் காலிறுதிக்கு தேர்வாகியுள்ள ஒரே ஆப்பிரிக்க நாடான மொரோக்கோவுடன் மோதும். 11ஆம் நாள் ஆட்டத்தில் ஸ்பெயின் பெல்ஜியத்தை சந்திக்கும். 12ஆம் நாள் நடைபெறும் ஆட்டத்தில் இங்கிலாந்து நோர்வேயுடன் களம் காணும். அதே நாளில் நடப்பு வெற்றியாளர் அர்ஜென்டினா சுவிட்சர்லாந்துடன் பொருதும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் S. கோகுலன். வணக்கம்.

செய்திகளுக்கு பிறகு நம்ம பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே சாஞ்சிக்கவா அப்படின்ற பாடலை சித் ஸ்ரீராம் கொண்டு வராங்க. வாங்க பாடல்களை கேட்டு பிறகு பேசலாம்.

அழகான பாடல் ஒன்றை நாம கேட்டிருந்தோம். இதனை தொடர்ந்து வாழ்த்து நேரமும் தொடங்கியாச்சுங்க. யாருக்காவது நீங்க வாழ்த்து சொல்ல போறீங்க, பிறந்த நாள் அல்லது திருமண நாள், இந்த மாதிரி எந்த நாளா இருந்தாலும் தாராளமா நீங்க எங்களுக்கு அழைத்து வாழ்த்துக்களை சொல்லலாம். சுழியம் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 தாராளமா இப்போ அழைத்து உங்களுடைய வாழ்த்துக்களை நீங்க சொல்ல தொடங்கலாம்.

0: தங்கப்பூவே பாடலை நாம நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்திருந்தோம். சரி, இன்றைக்கு வந்து நீங்க தாராளமா அழைத்து வாழ்த்துக்களை சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அழைக்க வேண்டிய எண்கள் சொல்லியும் 3228257333 அல்லது 4768. அடுத்ததாக இந்திரா அழைப்புல இருக்காங்க, அவங்களோடு தான் பேச போறோம். வணக்கம்மா.
1: வணக்கம் வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க?
1: என்ன
0: நல்லது சொல்லுங்க.
1: எனக்கே தெரியல என்ன செய்யறதுன்னு.
0: என்ன செய்யறதுன்னு தெரியல. சரி சொல்லுங்க, என்ன பாடலை விரும்பி கேட்க போறீங்க, யாருக்கு வாழ்த்து சொல்ல போறீங்க?
1: இன்னைக்கு என் தங்கச்சி பொண்ணுக்கு வந்து அவங்க பேரு விசாத்தனி, அவங்களுக்கு பிறந்த நாள். அவங்க பின்னங்க இருக்காங்க, அவங்க வாக்கு அவங்க அம்மா ஈஸ்வரி, அவங்க அப்பா வந்து ராமன், அப்புறம் அவங்க அக்கா ஏமாசினி. இதே நேரத்து அவங்க அக்கா ஏமாசி கல்யாணம் நிறுத்து. அவங்க பேர் வந்து ஏமாசினி
0: தமிழரசன்.
1: அவங்க பின்னங்க திறக்கிறாங்க. நேற்று ரொம்ப ட்ரை பண்ணேன், போனே எனக்கு கிடைக்கவே இல்லை.
0: இன்றைக்குதான் கிடைச்சிருக்குன்னு
1: சொல்லுங்க. அவங்க பாருங்க, அஸ்வினி அஸ்வினி அடிச்சாங்க, எனக்கு அடிச்சிருச்சு.
0: சரி, இன்றைக்கு அவங்களுக்காக என்ன பாடலை கேட்க போறீங்க அப்படின்றது எங்க பக்கம் விட்டுட்டீங்க, அவங்களுக்கு என்ன பரிசு கொடுக்கலாம்னு இருக்கீங்க?
1: ஐயோ, நான் சாம்பா இருக்கிறேன், அவங்க பெண்கள் இருக்கிறாங்க, அதான் பிரச்சனை.
0: அதனால படார்னு பரிசு எல்லாம் ஓடி போய் கொடுக்க முடியாதுமான்றீங்களா? சரிம்மா, மிக்க நன்றி அழைத்த வைக்கு.
2: இதே வேலையா போச்சு.

0: அஸ்வினி நான் அடிச்சு சொல்றேன், இந்த வருஷம் FIFA உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
1: கிஷன் நான் அடிக்காமலே சொல்றேன், இந்த வருஷம் உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
0: இல்ல கப் எங்களுக்கு தான், பெட் கட்டலாமா?
1: வேணும்னா காபி கப் கிடைக்கும், கிண்ணம் எங்களுக்கு தான்.
0: பந்தயம் 500 ரிங்கிட்.
1: நீங்களாமே 500 ரிங்கிட்க்கு பந்தயம் வைக்கும்போது நாங்க 1000 ரிங்கிட்க்கு வைக்கிறோம்.
0: 1000 நான் 2000 தரேன்.
2: பெட் பெட் தான் மாவளே, சட்னி சட்னி தான்.
3: ஓஹோ, பந்தயமா வைக்கிறீங்க பந்தயம்? ஹலோ போலீஸ்,
4: இங்க சட்டவிரோதமா பந்தயம் நடந்துட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அதுவும் 2000 வெள்ளிக்கு பந்தயம் கட்டி இருக்கீங்களாமே?
1: 10 வெள்ளி கூட இல்ல சார், அடுத்த மாசம் இப்படி வீட்டு காசு கட்ட போறேனே தெரியல சார. சும்மா எங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள இப்படி வந்து நிக்கிறீங்களே.
0: விளையாட்ட ரசிங்க, தப்பு இல்ல, ஆனா சட்டவிரோதமா பந்தயம் கட்டாதீங்க.
3: ஐயா, அந்த ஆர்டிஎம் கிளிக் பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு போயிடுறீங்களா?
0: FIFA உலக கிண்ணத்தை ஆர்டிஎம் கிளிக்ல மட்டும் பாருங்க. இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: கனிமா பாடலை இராம நிகழ்ச்சியில கேட்டு ரசித்திருந்தோம். எப்படி எல்லாம் சமூக வலைத்தளத்துல அப்படி திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப கேட்ட பாடல் அப்படின்னு சொல்லவே வேண்டாம். சரி, இன்றைக்கு பாத்தீங்கன்னா அடுத்ததாக லட்சுமி அழைப்புல இருக்காங்க, வாழ்த்து சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லுங்க லட்சுமி, இன்றைக்கு யாருக்கு வாழ்த்து சொல்ல போறீங்கம்மா?
1: வர வெள்ளிக்கிழமை மருமகள், அவங்க பேரு கலா, அவங்களுக்கு பிறந்த நாள்மா. வாழ்த்து சொல்றோம். வாழ்த்து சொல்றவங்க பேர் சொல்லட்டுங்களாமா?
0: நிச்சயமா சொல்லுங்கம்மா.
1: அவரோட கணவர் வந்து விஷ்ணுவர்த்தன், மகள் தனுஷவர்த்தினி, மருமகன் லோக பிரபா, தம்பிங்க அவங்களோட பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்க ரெண்டு பேரு, சகசரவர்த்தன், சமீந்திரவர்த்தன், அப்புறம் மைதிலி, சந்துரு, ஷாமினி, யாஷ்மித்ரா, மிகாமித்ரா, தியாமித்ரா, எல்லாரும் நாங்க எல்லாரும் அவருக்கு அவங்க நல்லா வாழ்க்கையில நீடூழி வாழணும்னு வாழ்த்துறோம்மா.
0: நிச்சயமாமா, நிச்சயமா. அடுத்ததாக பாடலை கேட்கலாம். நன்றிமா.
1: நன்றிமா, நன்றி.

FIFA உலக கிண்ண கார்பந்தாட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படி சுட சுட நேற்று இரவு நடந்து அர்ஜென்டினா 3-2 அப்படின்ற கோல் கணக்கில் முன்னிலை அடைஞ்சிருந்தாங்க. இது வந்து பலருக்கும் ஏமாற்றம், பலருக்கும் மகிழ்ச்சி, இந்த மாதிரியான ஒரு சூழல்ல போயிட்டு இருக்கு. இப்ப காலிறுதி சுற்றுக்கு யாரெல்லாம் வரப்போறாங்க அப்படின்ற ஒரு முடிவும் நமக்கு தெரிஞ்சாச்சுங்க. பிரான்ஸ், மொரோக்கோ, ஸ்பெயின், பெல்ஜியம், நார்வே, இங்கிலாந்து மற்றும் அர்ஜென்டினா, சுவிட்சர்லாந்து இவங்க எல்லாரும் வரப்போறாங்க. இந்த காலிறுதி சுற்றுக்காக பலரும் வந்து அவளோடு காத்திருக்காங்க. ஏன்னா இதுலதான் இன்னும் எந்த அணிகள் வந்து மேல மேல போக போறாங்க அப்படின்றது நமக்கும் தெரிய வரப்போகுது. பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம்.

0: தொடர்வது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம் பெறுவது சுவன மலர்கள். வழங்குபவர் உஸ்தாசா அம்சத் பர்வீன்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய சுவன மலர்கள் நிகழ்ச்சியில் மூமின்களின் தாயார் அன்னை ஹப்சா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாழ்க்கை வரலாற்றின் சில பகுதிகளை கேட்க இருக்கின்றோம். அன்னை ஹப்சா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களின் தந்தையார் மிகவும் பிரபல்யமான உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களின் தாயார் சஹாபிய தோழியான ஜைனப் பின் மத்லூன் ஆவார்கள். இவர்களின் சகோதரர் இறைத்துதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஜனாசா தொழுகை தொழுவிக்கப்பட்டு ஜன்னத்துல் பக்கியில் முதன் முதலாக அடக்கம் செய்யப்பட்ட நபி தோழரான உஸ்மான் ஆவார்கள். இவர்கள் ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் தாய்மாமா. அன்னை அவர்களின் சிறிய தந்தை நபி தோழர் ஜைத் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆவார்கள். இவர்கள் இஸ்லாமிய படை தலைவராக பணியாற்றியவர், இன்னும் உயிர் தியாகியும் ஆவார். இன்னும் அன்னை அவர்களின் சகோதரர்கள் ஏழு பேர். அவர்கள் அனைவருமே சிறந்த சஹாபியர்கள். அவர்களில் மிகவும் பிரபல்யமான சஹாபி அப்துல்லா பின் உமர் ரதியுல்லாஹு அன்ஹு ஆவார்கள். இவ்வாறு அன்னை ஹப்சா ரதியுல்லாஹு அன்ஹா அவர்களின் குடும்பத்தினர் அனைவருமே இஸ்லாத்தில் மிக பரிச்சயமான சஹாபா தோழர் மற்றும் தோழியர். அன்னை அவர்கள் இஸ்லாத்தின் அடிப்படை அம்சங்களை மிகவும் பேணுதலுடன் பின்பற்றும் பெண்மணியாக திகழ்ந்தார்கள். இன்னும் வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுவதிலும் நோன்பு நோற்பதிலும் மிகுந்த கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவி மாரில் எழுத படிக்க தெரிந்தவர் இவர்கள்தான். மிகச்சிறந்த எழுத்தாற்றல் மிக்கவர். குர்ஆனை அழகிய தொனியில் ஓதக்கூடியவர். குர்ஆனை முழுவதுமாக மனனம் செய்தவர்கள். இவர்கள் புத்தி கூர்மை மற்றும் முகக்குறி அறிதல், சத்தியத்தை அஞ்சாது உரைத்தல், சுட சுட எந்த கேள்விக்கும் பதில் கொடுத்தல் போன்றவற்றில் தன் தந்தையர் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களைப் போலவே இருந்தார்கள். இறைத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபி பட்டம் வழங்காது இருந்த பொழுது காபாவை புதுப்பித்து அமைப்பதற்கு குறைஷிகள் திட்டமிட்டனர். இந்த திட்டமிடலில் காபாவின் சுவனத்து கல்லான ஹஜருல் அஸ்வத் கல்லை எந்த கோத்திரத்தினர் எடுத்து காபாவின் சுவற்றில் வைப்பது என்பது தொடர்பான சர்ச்சையை நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக எளிதாக தீர்த்து வைத்தார்கள். அதாவது ஒரு துணியின் மத்தியில் ஹஜருல் அஸ்வத் கல்லை வைத்தார்கள். அந்த துணியின் மற்ற பகுதிகளை குறைஷி குலத்தவர்கள் அனைவரையும் அதை சுற்றி பிடிக்க செய்து அவ்வாறே எடுத்து வந்து நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருக்கரங்களால் ஹஜருல் அஸ்வத் கல் காபாவின் மதிச்சுவற்றில் வைக்கப்பட்டது. இந்த ஆண்டில்தான் அன்னை அவர்கள் பிறந்தார்கள். அன்னை ஹப்சா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹுனைஸ் பின் ஹசாஃப் என்ற நபி தோழருக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டார்கள். இவர் அபுபக்கர் ரதியுல்லாஹு அன்ஹு அவர்களின் அழைப்பின் காரணமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் ஆவார். அன்னை அவர்களின் முதல் கணவர் ஹுனைஸ் ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கள் திருமணத்திற்கு முன்பே அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத் சென்றார். மிக நீண்ட காலம் மக்காவை விட்டு அபிசீனியாவில் தங்கியிருந்து பின் மக்காவிற்கு திரும்பி வந்து ஹப்சா ரதியுல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்தார்கள். இந்த காலகட்டத்திலும் கூட குறைஷிகளின் தாக்குதல் முஸ்லிம்கள் மீது குறைந்த பாடில்லை. இறைத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழர்களை மதினாவிற்கு ஹிஜ்ரத் செய்யும்படி கூறினார்கள். அவ்வாறு மதினாவை நோக்கி தனது மனைவியான ஹப்சா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடனே ஹிஜ்ரத் செய்தார்கள் ஹுனைஸ் அவர்கள். மதினாவின் சூழல் புதிதாக இருந்தாலும் அடக்குமுறை ஒடுக்குமுறை அச்சுறுத்தல்கள் அனைத்தும் நீங்கி நிம்மதியான புதியதொரு வாழ்வை ஹுனைஸ் அவர்களும் ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹுமா இருவரும் அனுபவித்தார்கள். மதினாவை அடைந்ததும் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது முதல் பணியாக மக்காவில் இருந்து இடம்பெயர்ந்து வந்திருந்த முஹாஜிர்களையும் மதினா அன்சார்களையும் ஒரு குடும்பத்து மக்களாக சகோதர பாசத்தை விதைத்தார்கள். அவ்வாறு சகோதரர்களாக ஆக்கப்பட்டவர்கள் நமது ஹுனைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபு அப்பாஸ் பின் ஜாஃபர் அவர்களும் ஆவார்கள். இருவரும் மிகச்சிறந்த குதிரை ஏற்ற வீரர்கள். இன்னும் உலகில் மிகச்சிறந்த பள்ளிக்கூடமாகிய இறைத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வியல் நெறி பள்ளியில் பாடம் பயின்ற மாணவர்களும் ஆவார்கள். இன்னும் இருவரும் மிகச்சிறந்த படை வீரர்களும் ஆவார்கள். இவ்வாறு மதினாவில் இருந்து கொண்டிருந்த காலகட்டத்தில்தான் பத்ர் மற்றும் உஹது போர்கள் நடைபெற்றன. இந்த இரு போர்களிலும் ஹுனைஸ் அவர்கள் கலந்து கொண்டார்கள். பத்ரு போரில் ஏற்பட்ட கடுமையான காயங்கள் ஆறி முடித்த பின்பு அதே சூழலில் உஹது போரிலும் ஹுனைஸ் அவர்கள் கலந்து கொண்டார்கள். இந்த போரில் மீண்டும் அதே இடங்களில் கடுமையான காயங்களுக்கு உள்ளாகி அதன் காரணமாகவே அவர்கள் மரணத்தையும் தழுவ நேர்ந்தது.

0: ஹுனைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபிசீனியா மற்றும் மதீனா ஆகிய இரண்டு ஹிஜ்ரத்துகளிலும் இடம்பெற்ற இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெரும் மதிப்பிற்குரிய தோழராவார். அவர்களை ஜன்னத்துல் பக்கியில் அடக்கம் செய்ததுடன் தானே முன்னின்று ஜனாசா தொழுகையையும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவேற்றினார்கள். தனது கணவரை இழந்த ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இளமையிலேயே விதவையானார்கள். இறைவனின் வல்லமையை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், அமைதி காத்தார்கள். முன்பை விட தனது நேரத்தை அதிகமாக தொழுகையிலும் வணக்கத்திலும் இறைவனை புகழ்வதிலும் கழித்தார்கள். இந்த நிலையில் ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு வயது 21 ஆகியிருந்தது. தனது மகள் இளமையிலேயே விதவையானது குறித்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் கவலை கொண்டார்கள். ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் இத்தா காலம் வரை காத்திருந்து இத்தா என்ற காத்திருப்பு காலத்தை நிறைவு செய்தவுடன் தனது மகளுக்கு மறுமணம் செய்விக்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விரும்பினார்கள். இயற்கையில் தந்தையரைப் போலவே ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவராகவும் இருந்தார்கள். எனவே இதற்கு ஈடு கொடுத்து செல்லக்கூடிய பக்குவப்பட்ட ஒருவருக்கு மனம் முடித்து வைப்பதே சிறந்தது என்பதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளங்கியிருந்தார்கள். எனவே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகளாரான ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மணந்திருந்தார்கள். சில காலங்களிலேயே ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணமடைந்ததுடன் தன் மகளான ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மணந்து கொள்ளுமாறு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். சோகத்தில் இருந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோ, நான் இப்பொழுது மனம் முடிக்கும் நிலையில் இல்லை என்று கூறிவிட்டார்கள். பின் தன் மற்றொரு நண்பரான அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சென்று, அபுபக்கர் அவர்களே, நீங்கள் எனது மகளை மணந்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். அதை கேட்ட அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த பதிலையும் கூறவில்லை. இந்த முழு சம்பவத்தையும் இமாம் புகாரி அவர்கள் தனது ஹதீஸ் நூலில் பதிவு செய்திருக்கிறார்கள். நண்பர்கள் இருவரும் தனது மகளை மனம் முடிக்க சம்மதம் தெரிவிக்காததனால் மிகவும் மனமுடைந்து போன உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நேரே இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று நடந்த விபரங்களை கூறினார்கள். அதற்கு நபி அவர்கள், உமரே, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உஸ்மான் அவர்களை விட சிறந்த துணையை உங்களது மகளுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான். அதுபோலவே உங்களது மகளை விட சிறந்த துணையை அல்லாஹ் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பான் என்று கூறினார்கள். சில நாட்கள் கழித்து தனது மகளான உம்மு குல்சும் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனம் முடித்து கொடுத்தார்கள். இதன் மூலமாக நபி அவர்களின் இரண்டு மகள்களில் ஒருவர் பின் ஒருவராக மணந்த பெருமை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சாரும். இதனாலேயே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தின் நூரைன் என்று புகழ்வார்கள். இரண்டு ஒளி உடையவர் என்பது அதன் பொருள். அதன் பின்பு ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மணக்க விரும்பினார்கள். இந்த செய்தியை கேள்விப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உணர்ச்சியின் விளிம்பிற்கே சென்றார்கள். தனது நன்றியை தெரிவிக்கும் முகமாக இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கரங்களில் முத்தமிட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விரைந்து சென்று இந்த நற்செய்தியை தனது மகளுக்கு அறிவித்தார்கள். நிச்சயித்தபடி இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அன்னை ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் திருமணம் நடைபெற்றது. அப்பொழுது அன்னை அவர்களுக்கு 22 வயது ஆகியிருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்த பின்பு அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், உமரே, நீங்கள் உங்கள் மகளை திருமணம் செய்து கொள்ளும்படி என்னிடம் கேட்டீர்கள். நான் அதற்கு எந்த பதிலும் சொல்லாமல் அமைதி காத்தேன். அதனால் தாங்கள் வருத்தமடைந்து இருப்பீர்கள். அதற்கு காரணம் என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் கேட்பதற்கு முன்பாகவே தாங்கள் தங்கள் மகள் விஷயத்தில் மிகவும் கவலையாக இருக்கின்றீர்கள். அதனால் தங்கள் மகள் ஹப்சாவை தானே திருமணம் செய்து கொள்ள நினைப்பதாக ரகசியமாக கூறினார்கள். நான் அந்த ரகசியத்தை பாதுகாக்கும் பொருட்டே நீங்கள் கேட்ட பொழுது அமைதி காத்தேன். அதற்காக நான் மிகவும் வருத்தப்பட்டேன். ஒருவேளை நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்கள் மகளை திருமணம் செய்து கொள்ளாமல் இருந்தால் உங்கள் மகளை நானே திருமணம் செய்து கொண்டிருப்பேன் என்று கூறிய பொழுதுதான் உமர் ரதியுல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நிம்மதி பெருமூச்சு வந்தது. நண்பர் மீண்டும் கிடைத்தார் என்ற சந்தோஷம்தான் அது. இந்த சம்பவத்தில் நமக்கு ஒரு அழகிய படிப்பினை இருக்கின்றது. அது என்னவென்றால், ஒரு மனிதர் நம்மிடம் ரகசியத்தை கூறுகின்றார் என்றால் அதை நாம் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும்? இன்று பெரும்பாலும் குடும்பத்திற்குள், நட்பிற்குள், உறவுகளுக்குள், சுற்றத்தாருக்குள் மனக்கசப்புகள் வருவதற்கு காரணம் ரகசியமாக சொன்ன ஒரு விஷயத்தை அனைவரும் முன் போட்டு உடைப்பதனால்தான் விரிசல்கள் ஏற்படுகின்றன. அல்லாஹ் நாளை மறுமை நாளிலே ஒரு அடியானை தன் அருகில் அழைத்து மற்றவர்களிடமிருந்து அவரை தனிமைப்படுத்தி திரையிட்டு தன் அருகே இருத்தி நீ உலகில் எவ்வாறெல்லாம் வாழ்ந்தாய் என்று கூறு என்பதாக அல்லாஹ் கேட்பானாம். அதற்கு அந்த அடியான், யா அல்லாஹ், மற்ற அனைவரையும் பொதுவில் நிறுத்தி எல்லோர் முன்னும் அவர்கள் வாழ்க்கையில் என்ன செய்தார்கள் என்று கேட்டாயே, என்னை மட்டும் திரையிட்டு தனிமைப்படுத்தி கேட்கின்றாயே என்பதாக அந்த அடியான் கேட்கும் பொழுது அதற்கு அல்லாஹ் கூறுவானாம், நீ உலகிலே வாழும் பொழுது உன்னிடம் இந்த மனிதர் ஒரு ரகசியத்தை கூறினார். அதை நீ யாரிடமும் கூறாமல் பாதுகாத்தாய். அவ்வாறு நீ ரகசியத்தை பாதுகாத்ததன் பொருட்டாலேயே இன்று உன் ரகசியம் வெளிப்படாமல் இருக்க நான் இவ்வாறு செய்தேன் என்று அல்லாஹ் கூறுவானாம். எனவே நம்மிடம் நம்பி ஒருவர் கூறும் ரகசியத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். அதற்கு இம்மையில் மட்டுமல்ல மறுமையிலும் சிறப்பான நற்கூலி உண்டு இன்ஷா அல்லாஹ் என்பதை அறிய வேண்டும். நன்மையான செய்திகளை அறிந்து அதை செயல்படுத்தக்கூடிய நன் மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்து.
1: நேர்களே, இடம்பெற்றது சுவன மலர்கள். வழங்கியவர் உஸ்தாசா அம்ஜத் பர்வீன்.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெருஞாரன் ஜாக்கிம்.
3: இளமை, புதுமை, இனிமை.
4: இன்றைய இசையும் இசையும் அங்கத்தின் நிறைவு பகுதிக்கு நாம வந்தாச்சுங்க. இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். அடுத்ததாக தீரா இசை அங்கத்தில் தெய்வீகன் தாமரை செல்வன் உங்களோட பேசுறப்ப அவளோடு காத்திருக்காங்க. அவங்க நிகழ்ச்சியை கேளுங்க. இப்ப நான் கிளம்புறேன்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். 2026 குவாலலம்பூர் நகரமைய மானிய திட்டத்தின் கீழ் அரசாங்கம் 1 மில்லியன் ரிங்கேட்டை ஒதுக்கியுள்ளது. தலைநகரின் வரலாற்று சிறப்புமிக்க பழமையான நகரமையத்தை மறு சீரமைக்கவும் புத்துயிர் ஊட்டவும் இந்நிதி வழங்கப்படுவதாக கூட்டரசு பிரதேச விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் ஹெனாயோ கூறினார். 2028 ஆண்டுக்குள் நாட்டில் உள்ள அனைத்து சுகாதார கிளினிக்குகளிலும் பல் கிளினிக்குகளில் முழுமையான இலக்கவியல் முறையை செயல்படுத்த மலேசிய சுகாதார அமைச்சர் இலக்கிட்டுள்ளது. இதுவரையிலும் 2917 முதன்மை சுகாதார மையங்களில் 510 மையங்கள் முழுமையான இலக்கவியல் முறைக்கு மாற்றப்பட்டுவிட்டதாக சுகாதார துணை அமைச்சர் டாக்டர் அனிஃபா அஜார் தாயிப் மக்களவையில் தெரிவித்தார். கடா பாடாங் தராப்பில் உள்ள ஆரம்ப பள்ளி ஒன்றில் அடிக்கூரை பகுதியில் பறவையை பிடிக்க முயன்ற 5ஆம் ஆண்டு மாணவர் காயமடைந்துள்ளார். அம்மாணவரின் நலன் தகுந்த முறையில் கவனிக்கப்படுவதை மாநில கல்வித்துறை உறுதி செய்யும் என தெரிவித்துள்ளது. அம்மாணவருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் உளவியல் ரீதியான ஆதரவு, ஆலோசனைகள் உட்பட இதர உதவிகளை வழங்கவுள்ளதாக அது குறிப்பிட்டுள்ளது. துருக்கி அங்காராவில் நேட்டோ மாநாடு நடைபெறவுள்ள நிலையில் அந்த அமைப்பின் 32 உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் அங்கு கூடியுள்ளனர். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் அதில் கலந்து கொள்ளவிருக்கிறார். ஹார்மோஸ் நீரிணையில் நாடுகளின் கடல்சார் திட்டங்கள் குறித்து பிரான்சும் பிரிட்டனும் அந்த மாநாட்டில் பரிந்துரைகளை முன்வைக்கவுள்ளன. நாட்டில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளதற்கு குவைத் கண்டனம் தெரிவித்துள்ளது. தெஹ்ரானின் அச்செயல் நாட்டின் அமைதியை சீர்குலைப்பதோடு வட்டார பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளதாக குவைத் வெளியுறவு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. அந்த தாக்குதல் மேற்காசிய அமைதி முயற்சிகளில் சுணக்கத்தை ஏற்படுத்துவதையும் அது சுட்டிக்காட்டியது. விளையாட்டு. ரஷ்ய ஒலிம்பிக் மன்றம் ROCயை தற்காலிகமாக மீண்டும் சேர்த்துக் கொள்ள உலக ஒலிம்பிக் மன்றம் IOC எடுத்துள்ள முடிவை ரஷ்ய விளையாட்டுத்துறை அமைச்சரும் ROC தலைவருமான மிக்கேல் டெட்டரேஃப் வரவேற்றுள்ளார். இது அந்நாட்டு விளையாட்டாளர்கள் அனைத்துலக போட்டிகளுக்கு திரும்புவதை விரைவுபடுத்தும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

திரா இசையை கேட்டுட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் இனிய வணக்கம். இப்பதான் கேட்க போறோம் இல்லையா, இனிய வணக்கம். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? மணி 4:04 இரவு 8 மணி வரைக்கும் திரா இசை உங்களை மகிழ்விக்க காத்துட்டு இருக்கு. அப்படி இந்த நாள் நிறைவடையும் தருணம், அது இரவு தான். இருந்தாலும் வேலை முடிஞ்சாலே நமக்கு பல வேலைகள் முடிந்த மாதிரி இல்லையா, இந்த நாளுக்கு ஒரு நிறைவை தரக்கூடிய வரவேற்கக்கூடிய தருணத்தை ரொம்ப அழகா வரவேற்கணும் அப்படின்றதுக்கு தான் 80-90 ஆண்டு பாடல்களை உங்களுக்கு வழங்கி ரொம்ப அழகான தருணத்தை ஏற்படுத்துவதில் முக்கியம் அளிக்கின்றது உங்கள் அபிமான மின்னல் FM. வாழ்க்கையெல்லாம் நல்லா போகும். இதுக்கு பிறகு அடுத்த 4 மணி நேரம் உங்களுக்கு பிடித்த மாதிரி போக போகுது. முதல்ல இந்த 1 மணி நேரத்துக்கு என்ன வரப்போகுது அப்படின்னா, ஒரு பாட்டு வரும், அந்த பாட்டு எங்க நிக்கிதோ அங்கிருந்து நீங்க தொடங்க போறீங்க. இன்னைக்கு வந்து ஒரு பின்னணியில ஒரு திரை நட்சத்திரத்தின் பிறந்த நாள், அவங்களுடைய பாடல்களை தான் போட்டிக்கு கொண்டு வர போறோம். குறிப்பை கொடுத்தாச்சு அப்படின்னா நீங்க இப்ப கூட அழைக்கலாம். அந்த எண்கள் தான் 03-2282-57-3-3 அல்லது 4-7-6-8.

இசைஞானி அவர்களும் ஜெயந்தி அவர்களும் பாடிய பாடல் தான் அது, தோட்டம் கொண்ட ரோதாவே அப்படின்ற பாடலை கேட்டுட்டு வந்தோம். மணிப்பு 4:13 ஆயிருச்சு. தீரா இசையை கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிடித்த பாடல்கள் 70 இருந்து அப்படியே லேசா தொடங்குது. 70 அப்படின்னா 80 சாயல் வாசம் வீசும் இளையராஜாவுடைய பாடல்களோட அப்படி ஆரம்பமாகும் நம்முடைய தீரா இசை. அந்த மாதிரி முதல்ல கேட்ட என் கண்மணி உன் காதலி, தோட்டம் கொண்ட ராசாவே உங்களுக்கு ரொம்ப பிடித்திருக்கும். நீங்க இன்னைக்கு கூப்பிட போறீங்க, கூப்பிட்டு நடிகை ரேவதி இருக்காங்களே அவங்களுக்கு தான் இன்னைக்கு பிறந்த நாள். அவங்களுடைய பாடல தான் நம்ம இன்றைக்கு ஒளியேற்ற போறோம். இவ்வளவு குறிப்பு கொடுத்தாச்சு, எவ்வளவு சுலபமா இருக்கும். வாங்க கூப்பிடுங்க. 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 கவிக்குயில் படத்திலிருந்து பாட்டு கேட்கலாமா?

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களை கோலலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:46. கோலலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:46.
2: உங்கள் ஊரை பற்றி யாராவது பெருமையா பேசினா நல்லா இருக்கும்ல, அதத்தான் பேச போகுது. உங்கள் யாதும் ஊரே சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை யாதும் ஊரே.
3: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீங்களா? மைனாப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01 09 7 29 19.
4: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
5: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் 7:00 முதல் 8:00 உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
4: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: ஜெயச்சந்திரன் வாணிஜெயராம் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடிய பாடல் பூந்தென்றலி. இசை ஞானியுடைய இசையில் ஒலித்தது மணிப்பு 4:22. என்ன சொன்னோம்? பாட்டு கடை 7 மணிக்கு பிறகு வருது. இப்போ நாங்க ஒரு பாட்டை ஒளியேற்றுவோம், எங்க நிக்குதோ அங்கிருந்து நீங்க கண்டுபிடிக்கணும். உஷா வந்திருக்காங்க. உஷா, இங்கிருந்து கூப்பிடுறீங்க? சர்டாங். ரெண்டு சர்டாங் இருக்குல்ல, ஒண்ணு இங்க ஸ்லாங்கூர்ல ஒண்ணு இருக்கு, அங்க கிடால ஒண்ணு இருக்கு. இங்கதான் அப்ப ஸ்லாங்கூர் தான். சரி, உங்களுக்கு பாடல் இருக்கு. ரேவதி பாட்டுனா பிடிக்குமா உங்களுக்கு?
1: மண் வாசனையா
0: இல்ல என்ன படத்துல இருந்து வரக்கூடிய வாசனை கேட்டுருவா?

0: காலமாடி சாயும் நேரமா முல்ல பூ போடு மெல்ல பாய் போடு அரவம் அடக்கு அப்பு சோடி ஒத்தி வச்ச மல்லிகை முட்டு
1: ஆஹா சரியா பாடியிருக்கீங்க. அப்புறம் என்ன கேட்கணுமா என்ன? இத கேட்காமலே சொல்லிடலாம், சரியா பாடியிருக்கீங்கன்னு. உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க.

ஒரு பாடல் பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு. நான் ஒரு உண்மையை ஒப்புக்கொள்கின்றேன். என்னன்னா, நேற்று நம்ம நண்பரும் இந்த பாடலை ஒளியேற்றிட்டாரு. இருந்தாலும் இந்த பாட்டு இல்லாம ரேவதியுடைய சினிமா வாழ்க்கையே தொடங்கியிருக்காது. அதனால தான் இந்த பாடலையும் இன்னைக்கு வழங்கிட்டோம். அதே மாதிரி யாரும் கோவிச்சுக்க கூடாது, நேத்து மோகன் போட்ட பாட்டே இன்னைக்கு ஏன் அப்படின்லாம் கேட்க கூடாது. உங்களுக்கு மகிழ்ச்சினா எங்களுக்குமே மகிழ்ச்சி. அதனால இந்த பாடல் வந்தது. இந்த மை டிஜிட்டல் ஐடி பத்தி சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து எல்லாரும் மலேசியர்கள் முதல்ல விண்ணப்பம் செய்யணும். விண்ணப்பம்னா நம்ம பதிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க. இதன் மூலமா தான் நம்ம அரசுடைய அகப்பக்கங்கள் இல்ல இந்த செயலிகள் இதெல்லாம் வந்து பயன்படுத்துறதுக்கு இலகுவா இருக்கும் அப்படின்னு ஏறக்குறைய மலேசியர்கள் வந்து நல்ல முறையில இதை வந்து பதிவிறக்கம் செய்திருக்கின்றார்கள் அப்படின்ற செய்தி ரொம்ப மகிழ்ச்சியா வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த ஜூன் 30 தேதிக்குள்ள பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 1.2 மில்லியன் மலேசியர்கள் வந்து இதை பதிவிறக்கம் செஞ்சிட்டாங்க. மற்றவங்கெல்லாம் நல்ல பிள்ளைங்களா சமத்துங்களா இந்த மை டிஜிட்டல் ஐடிக்கு விண்ணப்பம் செய்துவிட வேண்டும் அப்படின்ற ஒரு வேண்டுகோளையும் முன் வைத்திருக்கின்றார்கள். ஆகவே நீங்கள் வந்து அதற்கு கொஞ்சம் விண்ணப்பம் செய்து வைத்து விடுங்கள் அப்படின்ற ஒரு வேண்டுகோளை இந்த நேரம் நாங்கள் விடுத்து கொள்கின்றோம். வாங்க, மை டிஜிட்டல் ஐடி குறித்த மேல் விவரங்களுக்கு முன்னலே இணைந்திருக்கலாம். நீங்களும் கொஞ்சம் கூகுள் பண்ணி பார்க்கலாம். அங்கேயும் அந்த விவரங்கள்லாம் உங்களுக்காகவே காத்துக்கிட்டே இருக்கு. அடுத்த பாடல் ஒன்று வருதுங்க. இந்த பாட்டு எனக்குமே ரொம்ப பிடிக்கும், உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த பாடல் இருக்குமா இல்லையான்னு யோசிச்சுட்டே இருப்பீங்க. வைதேகி காத்திருந்தால் பிடிச்சிட்டீங்க. இந்த பாட்டு

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.
1: பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைத்தொலைபேசிய கல்வி சாதனமாக மாற்றலாமே. மைனாப்ஸ் இடியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தீர்வு மைனாப்ஸ் இடியூஷன். தொடர்புக்கு 01 09 07 219 19.
2: இன்றைய வணக்கம் மின்னலில்
3: தமிழ் செல்வத்துக்கு உங்ககிட்ட என்ன பிடிக்காத உங்களுக்கு?
4: லோகம்பால்,
3: உங்களுக்கு என்ன பிடிக்காது உங்ககிட்ட?
5: ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைப்பேன், சொல்ல மாட்டேன். சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்ல மாட்டேன். அப்புறம் யோசிப்பேன், இது நம்ம அப்படியே சொல்லிருக்கலாமே, அதை மட்டும் என்னால மாத்திக்க முடியும்.
2: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: பூமாலையே தோல் சீரவா பகல் நிலவு படத்துக்காக இசைஞானியவர்கள் ஜானகி அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடிய பாடல் இது. இப்போ யார் வந்திருக்காங்கன்னு கேக்கலாம்.
1: ஸ்ரீ வெங்கடேஷ் சாலாம்லேந்து பேசுறேன்.
0: ஸ்ரீ வெங்கடேஷ், உங்களுக்கு ரேவதினா பிடிக்கும் தானே?
1: ஆமா.
0: இந்த ஒரு நாள் கூட உங்களுடைய குரலை இத்தனை மணிக்கு நாங்க கேட்டது இல்லையே. பாட்டு கடைக்கல இந்த குரல் வரும்.
1: ஆமா, இன்னைக்கு வீட்டுல இருந்து வேலை செய்யறோம், ரேடியோ ஆன் பண்ணிக்கிட்டே.
0: நம்ம நமக்கு பிடிச்ச நட்சத்திரத்தோட பிறந்த நாள் அதுமா, வாங்க பாடிடுவோம் அப்படின்னு வந்துட்டீங்க.
1: ஆமா.
0: சரி, ஸ்ரீ வெங்கடேஷ்க்கு ரேவதினா ரொம்ப பிடிக்கும், அவங்களோட பாட்டு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு துணுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா நீங்க சரியா பாடிடணும்.

0: கதை எப்படி வரும்
1: சொல்லத்தான் இனியும் இல்லையே வாசைகள் என்னத்தோ ஆசைகள் என்னத்தின் ஓசை மாலை சூடி மன்றும் தேடி மாலை சூடி மன்றும் தே காதல் தேவன் சந்நிதி பாட பாட பாட
0: சரியா வருதா
1: ஏதோ ஆனா ரொம்ப தெரிஞ்ச பாட்டு திடீர்னு கேக்குறப்ப அப்படி ஓடுது
0: ஆனா சமாளிச்சாலும் சரியா வந்துட்டீங்க
1: ஏதோ நன்றி
0: தேவிங்க. நீங்க ரேவதியுடைய ரசிகர் அப்படின்றதுனால இந்த பாடலை உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம் இன்றைக்கு.
1: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.
0: எப்படி பாத்தீங்களா, எப்போதும் கூப்பிட்டு பாட்டு கடையில பாட்டு கேப்பீங்க, ஆனா இன்னைக்கு நீங்க கேட்காமலே நாங்க அந்த பாட்டு கொடுக்குறோம் உங்களுக்கு.
1: ஆமா ஆமா ஆமா, ரொம்ப சந்தோஷம்.

0: அடுத்து வரும் விளம்பர தகவலை கொண்டு வரும் நிறுவனம் மைனர்ஸ் இ-டியூஷன். பொருளாதாரத்தை உயர்த்திக் கொள்ள உதவும் மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் திட்டம் குறித்து விவரிக்கிறார் மைண்ட் ஆப்ஸ் நிறுவனர் கே தினேஷ்குமார்.
1: இன்றைய வாழ்க்கை நிலைமையை பார்த்தால் ஒரு குடும்பத்தை நிம்மதியாக நடத்துவது எளிதான விஷயம் இல்ல. வீட்டு செலவுகள், குழந்தைகளின் கல்வி, வாடகை, கடன், சேமிப்பு, ஒவ்வொரு மாதமும் பல குடும்பங்கள் ஒரு அமைதியான போராட்டத்தையே சந்தித்து வருகின்றன. நம்ம குடும்பத்துக்கு ஒரு கூடுதல் வருமானம் இருந்தா நல்லா இருக்கும். வீட்ல இருந்தபடியே ஏதாவது செய்ய முடியுமா? எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? இந்த கேள்விகளுக்கு பலரின் வாழ்க்கையிலேயே ஒரு பதிலாக வந்திருக்கிறது மைண்ட் ஆப்ஸ் அஃபிலியேட் ப்ரோக்ராம். இது பல சாதாரண மனிதர்களுக்கு வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்க உதவிய ஒரு வாய்ப்பு. ஆம், ஹவுஸ் வைஃப்ஸ், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், பகுதி நேரமாக ஏதாவது செய்ய நினைத்தவர்கள், குடும்பத்துக்கு துணை நிற்க விரும்பிய பெண்கள், தங்களுக்கென ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் உருவாக்க நினைத்த இளைஞர்கள், இப்படி பல்வேறு பேக்ரவுண்டில் இருந்தவர்கள் இன்று இந்த ஆப்பர்ச்சுனிட்டியின் மூலம் முன்னேறி வருகிறார்கள். பலர் மாதம் 1,000 முதல் 2,000 வெள்ளி வரை சம்பாதிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். சிலர் 5,000 கூட கடந்திருக்கிறார்கள். மேலும் சிலர் 10,000 மேல் மந்த்லி பேசிவ் இன்கம் உருவாக்கும் நிலைக்கு உயர்ந்திருக்கிறார்கள். இது ஓவர் நைட் சக்சஸ் ஸ்டோரி இல்ல. ஆனா சரியான பிளாட்ஃபார்ம், சரியான ட்ரெய்னிங், சரியான கைடன்ஸ் இருந்தால் ஒரு சாதாரண நபருக்கும் வளர்ச்சி சாத்தியம் என்பதை மைண்ட் ஆப்ஸ் நிரூபித்திருக்கிறது. மைண்ட் ஆப்ஸ் அஃபிலியேட் ப்ரோக்ராம் என்ன மாதிரியான வாய்ப்பு? மிக எளிமையாக சொன்னால், நீங்கள் ஒரு நல்ல கல்வி பிளாட்ஃபார்மை மற்றவர்களுடன் ஷேர் பண்றீங்க. பெற்றோர்களுக்கு அவர்களின் குழந்தைக்கான குவாலிட்டி எடுகேஷன் சொல்யூஷனை அறிமுகப்படுத்துறீங்க. அதன் மூலம் நீங்கள் பேசிவ் இன்கம் ஏர்ன் பண்றீங்க. அதாவது நீங்கள் வெறும் ஒரு ப்ராடக்டை மட்டும் செல் பண்ணல, ஒரு குழந்தையின் கல்வி பயணத்திற்கு உதவி செய்றீங்க. அதே நேரத்தில் உங்கள் குடும்ப வருமானத்தையும் வளர்த்துக்கிறீங்க. இதுதான் மைண்ட் ஆப்ஸ் அஃபிலியேட் ப்ரோக்ராமின் சிறப்பு. முதலீடு தேவையில்லை, ஆபீஸ் வேண்டாம், ஒரு போன் மட்டும் இருந்தால் போதும், ஒரு சின்சியர் முயற்சி இருந்தால் போதும், ஒரு நல்ல ஃபியூச்சர் வேண்டுமென நினைச்சா போதும். மேலும் முக்கியமா, மைண்ட் ஆப்ஸ் உங்களை தனியா விடாது. ட்ரெய்னிங், கோச்சிங், ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ் கொடுக்கப்படும் மைண்ட் ஆப்ஸ் அஃபிலியேட் ப்ரோக்ராம். கல்வியை பகிருங்கள், வருமானத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள், வாழ்க்கையை உயர்த்துங்கள்.
2: மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன் அஃபிலியேட் திட்டம் குறித்த விவரங்களை பெற 0109 9919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ள

இளையஞானியுடைய இசையில் ஜானகி அவர்களும் சேர்ந்து பாடியிருந்த பாடல் தான் வள்ளி வள்ளி என வந்தான். ரேவதியுடைய பாடல்களை நம்ம கேட்டுட்டு இருக்கோம். 5 மணிக்கு மேல நீங்க தீரா இசையில மருத்துவ குறிப்பு கேட்க போறீங்க. அதுக்கு மட்டும் இல்லைங்க, வேற என்னென்ன அங்கங்கள்லாம் இருக்குன்றதை தெரிந்து கொள்ள தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்கள். சபா மருத்துவமனை ஒன்றில் ரொம்ப ரொம்ப வரலாற்று பூர்வ சம்பவம் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய HWKKS என்று சொல்லக்கூடிய குழந்தை மற்றும் மகளிர்களுக்கான இந்த மருத்துவமனையில் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, ஒட்டி பிறந்த பெண் குழந்தைகளை வெற்றிகரமாக வந்து பிரித்து அந்த அறுவை சிகிச்சையை மேற்கொண்டிருக்காங்க. இதற்கு ஆங்கிலத்தில் ஒரு குறிப்பிட்ட பெயரையும் சொல்றாங்க. அதனுடைய பெயர் பார்த்தீங்கன்னா பைகோ பெகஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறாங்க. பைகோ பெகஸ் கொஞ்சாயின் ட்வின் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப ரொம்ப சாதாரண ஒன்று இல்லைங்க. இது ரொம்ப கஷ்டமான அறுவை சிகிச்சை. ஏறக்குறைய 4, 6, 8, 10, 11 பேர் அடங்கிய மருத்துவ குழு, அவங்க உதவியாளர்கள்லாம் சேர்ந்து இந்த சாதனையை படைத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு வாழ்த்து சொல்லியே ஆகணும். எங்கெங்கேயும் நம்ம வெற்றி கதைகள்லாம் கேட்குறோம். மருத்துவ ரீதியில் வரக்கூடிய சாதனைகள்லாம் சபால் இருக்கக்கூடிய இந்த மருத்துவமனை பணியாளர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் நிபுணர்களுக்கும் நிச்சயமா வாழ்த்து சொல்லி ஆகணும். கவிதை கேளுங்கள். கருவில் பிறந்தது ராகம்.

தின்னா திருக்கிட்ட தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா திருக்கிட்ட தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின்றுக்கிட்டு தான் தின்னா நாங்க தின்றுக்கிட்டு தின்னா தின்னா தின்றுக்கிட்டு தான் தின்னா நாங்க தின்றுக்கிட்டு

0: சமையல் பேசும், அதுவே எங்கள் பெருமை. லிங்கம்ஸ்
1: மை டிஜிட்டல் ஐடி, 12 மில்லியன் மலேசியர்கள் பதிவு. அரசாங்க கிளினிக்குகளில் நோயாளிகள் காத்திருப்பு நேரம் குறைந்துள்ளது. வணக்கம், சலாம் மலேசியா மடானே. மலேசியா வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். மலேசியர்களுள் 12 மில்லியன் பேர் கடந்த மாதம் 30ஆம் நாள் வரை மை டிஜிட்டல் ஐடியில் பதிவு செய்துள்ளதாக துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் ஆமட் சைட் அமிடே தெரிவித்துள்ளார். அந்த காலகட்டத்தில் பதிவுகள், புதுப்பிப்பு, இலக்கவியல் அடையாளங்களை ரத்து செய்வதையும் உள்ளிட்ட 16 மில்லியன் பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் கூறினார். மேலும் கூட்டரசு மாநில நிலைகளில் ஒருங்கிணைக்கப்பட்ட அணுகுமுறையின் வழி ஒற்றை நுழைவு முறையின் கீழ் அரசாங்கத்தின் இணைய சேவைகளில் மை டிஜிட்டல் ஐடி பயன்பாடு தொடர்ந்து விரிவுபடுத்தப்படும் என அவர் கூறினார். இதனை செயல்படுத்த அனைத்து அமைச்சர்களுக்கும், கூட்டரசு துறைகளுக்கும், சட்ட அமைப்புகளுக்கும், மாநில செயலாக்கங்களுக்கும் கடந்த ஆண்டு ஜனவரி 14 அரசாங்க தலைமைச் செயலாளர் உத்தரவை வெளியிட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நிதித்துறையில் செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு விரிவடைந்துள்ள நிலையில் எதிர்காலத்தில் அத்துறையில் மனித பயன்பாட்டிற்கும் இயந்திர நுண்ணறிவுக்கும் இடையே சமநிலை இருக்க வேண்டுமென 2ஆம் நிதியமைச்சர் டத்துஸ்ரீ அமீர் அம்சா அசிசான் தெரிவித்துள்ளார். அது நெறிசார் தலைமைத்துவம், பொறுப்புடைமை, பொறுப்பான புத்தாக்கம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டிருத்தல் அவசியம் என அவர் வலியுறுத்தினார். சிறந்த விதிமுறையையும் மூலதன வலிமையையும் தொழில்நுட்ப ஆற்றலையும் மட்டும் சார்ந்து பொருளாக முறை நீடித்திருக்க முடியாது. மாறாக மனித மூலதனமும் முக்கியம் என அவர் நினைவூட்டினார். ஸ்லாங்கூர் கேரிதீவின் 3ஆம் கிள்ளான் துறைமுக முனையத்தின் கட்டுமானம் வாயிலாக தென்கிழக்கு ஆசியாவின் முதன்மை கடல்சார் மையமாக உருவாகும் இலக்கை மலேசியா கொண்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லோக் தெரிவித்துள்ளார். அதன் நிர்மாணிப்பு முழுமை பெற 20 ஆண்டுகள் ஆகும். வரும் 20-30 ஆண்டுகளுக்கு நாட்டின் கடல்துறை போட்டித்தன்மையுடன் உறுதியாக நிலைத்திருப்பதை அத்திட்டம் உறுதிப்படுத்தும் என அவர் கூறினார். ஆசியான் துறைமுகம் செயலணியல் மாநாட்டையும் கண்காட்சியையும் அதிகாரப்படியாக தொடக்கி வைத்த பின் அமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்தார். காலநிலை மாற்றம் மீதான ஐநா கட்டமைப்பு மாடான UNFCCCCயின் கீழ் இழப்பையும் சேதாரங்களையும் மதிப்பிடும் நிதியத்தின் தேசிய ஒருங்கிணைப்பு மையமாக தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனம் நட்மா நியமிக்கப்படவுள்ளது. காலநிலை மாற்ற விளைவுகள் தொடர்பான பன்னாட்டு நிதி உதவிகளை பெற மலேசியாவின் அணுகலை அது வலுப்படுத்தும் என இயற்கை வள சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சு தெரிவித்துள்ளது. பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையில் இன்று நடைபெற்ற தேசிய காலநிலை மாற்ற நடவடிக்கை மன்றத்தின் சந்திப்பில் இந்த பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அரசாங்க சுகாதார கிளினிக்குகளில் நோயாளிகள் காத்திருக்கும் நேரம் குறைந்துள்ளதாக சுகாதார துணை அமைச்சர் டாக்டர் அனிஃபா அஜார் தாயிப் தெரிவித்துள்ளார். அங்கு செயல்படுத்தப்பட்டுள்ள திரள் கனிமம் கிளவுட் அடிப்படையிலான இலக்கவியல் மேலாண்மை அமைப்பு CCMS அதற்கு உதவியுள்ளதாக அவர் கூறினார். இதன் மூலம் 81 விழுக்காட்டு நோயாளிகள் 60 நிமிடங்களிலேயே மருத்துவர்களை சந்திக்க இயல்கிறது. மேலும் பல் மருத்துவ தகவல் முறை DISM, மாவட்ட மருத்துவமனை தகவல் முறை DHISM சேவை திறனை மேம்படுத்துவதில் பங்களித்துள்ளன. இந்த செயலாக்கங்களுக்கு முன் சில மருத்துவ கிளினிக்குகளில் நோயாளிகள் 3 மணி நேரம் வரை காத்திருக்கும் சூழல் நிலவியதை அவர் சுட்டிக்காட்டினார். 2028 நாட்டில் உள்ள 2917 கிளினிக்குகளில் CCMS-ஐ விரிவுபடுத்த அமைச்சு இலக்கிட்டுள்ளது. கூட்டரசு அரசாங்கத்தின் நிதி நெருக்கடியால் 3ஆம் கட்ட கிழக்கு கரை நெடுஞ்சாலை திட்டம் LPT 3 பொது தனியார் ஒத்துழைப்பில் மேற்கொள்ள பரிந்துரைக்கப்பட்டதாக பொதுப்பணி துணை அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் அமாட் மஸ்லான் தெரிவித்துள்ளார். கிழக்கு கரை ரயில் திட்டம், கொத்தாபரு குவலக்கராய் நெடுஞ்சாலை, முதன்மை மத்திய நெடுஞ்சாலை ஆகியவை முழுமை பெறவுள்ள நிலையில் கிழக்கு கரை பயனர்களுக்கு எல்பிடி 3 மாற்று வழியாக இருக்கும் என அவர் கூறினார். பொது விடுமுறையிலும் நோன்பு பெருநாள் காலகட்டத்திலும் மட்டுமே கிழக்கு கரை நெடுஞ்சாலை நெரிசலாக உள்ளதை அவர் எடுத்துரைத்தார். இன்று மக்களவையில் கேள்வி பதில் அங்கத்தின் போது அவர் இவ்வாறு விவரித்தார். தொழில்நுட்பத்தின் துரித வளர்ச்சி நிதித்துறையின் எதிர்காலத்தை நிர்ணயிக்காது என மத்திய பொருளக ஆளுநர் டாக்டர் ஸ்ரீ அப்துல் ரஷீத் கஃபூர் தெரிவித்துள்ளார். பயனர்களின் நம்பிக்கையை வலுப்படுத்துவதிலும் வாய்ப்பை விரிவுபடுத்துவதிலும் மக்களுக்கு பயனாக இருப்பதிலும் அதன் ஆற்றல் மதிப்பிடப்படும் என அவர் கூறினார். பொறுப்புடைய நம்பிக்கையை வளர்க்கும் புத்தாக்க விரிவாக்கத்திற்கு சமநிலையான தொழில்நுட்ப அணுகுமுறையை ஆதரிப்பதாக அவர் கூறினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
2: இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
3: பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
4: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
5: சட்ட முறைப்படி ஆட்சி நடத்துதல்,
6: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
7: தேசிய கோட்பாடு ருக்கன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்று
8: ஒவ்வொரு மலேசியரும் உய்த்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
1: மறைந்த ஈரானிய உச்சத்தலைவர்

உடல் மீண்டும் ஈரான் கொண்டுவரப்பட்டு சொந்த ஊரில் அடக்கம் செய்யப்படும். கடந்த மாதம் வெனிசுவேலாவை தாக்கிய இரட்டை நிலநடுக்கங்களில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3,685 உயர்ந்துள்ளது. அனைத்துலக மீட்புக் குழுக்கள் பெரும்பாலானவை நாட்டை விட்டு வெளியேறிவிட்டன. ஒரு பகுதியினர் மட்டுமே சம்பவ இடத்தில் பணிக்கமர்த்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையில் தன்னார்வலர்கள் கட்டடங்களின் இடிபாடுகளுக்கு அடியில் தொடர்ந்து தேடி மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இன்னும் காணாமல் போனவர்களின் குடும்பத்தினர் தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உயிரிடனோ அல்லது இறந்த நிலையிலோ கண்டறியப்பட்டு அவர்களுக்கு இறுதிச் சடங்குகள் செய்யப்படும் வரை தேடி மீட்கும் பணியை தொடருமாறு அதிகாரிகளை வலியுறுத்தி வருகின்றனர். கொங்கோ ஜனநாயக குடியரசில் இபோலா பூண்டிபோகியா வகை தொற்று தொடர்ந்து பரவியுள்ளது. இதில் 506 மரணங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த நோய் பரவலின் உண்மையான அளவு இன்னும் முழுமையாக அறியப்படவில்லை என உலக சுகாதார நிறுவனம் WHO நிகராளி NANCA தெரிவித்துள்ளார். கொங்கோவில் இதுவரை 1,561 பேருக்கு அந்நோய் உறுதிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் 506 மரணங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 254 பேர் குணமடைந்துவிட்டதாகவும் நோய்க்கு ஆளானவர்களுடன் தொடர்பில் இருக்கும் 10,000 அதிகமானோர் கண்காணிக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். புதிய 5 சுற்றுலா மேம்பாட்டுத் திட்டத்தின்படி 2030 ஆண்டுக்கு 190 மில்லியன் வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளை ஈர்க்க சீனா இலக்கு கொண்டுள்ளது. உள்நாட்டு பயணீட்டை அதிகரிக்கவும் பன்னாட்டு பரிமாற்றங்களை வலுப்படுத்தவும் சீனா முனையும் வேளையில் அதிக வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளை ஈர்ப்பதற்கான அதன் தீவிர முயற்சிகளை இந்த திட்டம் பிரதிபலிக்கிறது. உலகக்கிண்ண காட்பந்து வரும் ஞாயிற்றுக்கிழமை மயாமியில் நடைபெறும் காலிறுதி சுற்றில் இங்கிலாந்து நோர்வேவை சந்திக்க உள்ளது. நோர்வே தாக்குதல் ஆட்டக்காரர் எர்லிங் ஹாலண்ட் மீது ரசிகர்களின் கவனம் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஹாலண்ட் இதுவரை 7 கோல்களை அடித்துள்ளார். ஹாரிகேன், ஹோட் பெல்லிங்ஹாம் போன்ற முதன்மை ஆட்டக்காரர்களை இங்கிலாந்து களமிறக்குகிறது. மலேசிய நேரப்படி அவ்வாட்டம் காலை 5 தொடங்குகிறது. மை டிஜிட்டல் ஐடி 12 மில்லியன் மலேசியர்கள் பதிவு. அரசாங்க கிளினிக்குகளில் நோயாளிகள் காத்திருப்பு நேரம் குறைந்துள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

செண்பகப்பூவை பார்த்து எஸ்பிபி அவர்கள் அவரோடு சேர்ந்து சுஜாதா அவங்க பாடியிருந்த பாடல் தான். இன்றைக்கு 5 மணி செய்திகளுக்கு பிறகு முதல் பாடலா நம்ம வந்து கேட்டிருந்தோம். தீரா இசையில் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் வந்துட்டு இருக்கிற இதே நேரத்தில் புதன்கிழமைகளில் மருத்துவ குறிப்புகளையும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கும் டாக்டர் அவங்க என்ன பற்றி பேச போறாங்க அப்படின்றது தெரிந்து கொள்ள காத்திருங்கள். நெஃப்ரோலஜிஸ்ட் சொல்லக்கூடிய நம்முடைய டாக்டர் அவங்க பேச போறாங்க. டாக்டர் பெயரை மறந்துட்டேன், அடடா டாக்டர் என்ன மன்னிச்சிருங்க டாக்டர். இப்பவே இவங்க பெயரை நான் வந்து தேடிடுறேன். கடந்த வாரம் வந்து நம்மளுடைய சிறுநீரகம் பற்றி டாக்டர் வந்து சொல்லியிருந்தாங்க. டாக்டர் ஜமுனா அவங்க சிறுநீரக நிபுணர் இவங்க. இன்றைக்கு இந்த வாரம் எதை பற்றி சொல்ல போறாங்க அப்படின்றத இந்த பாடலுக்கு பிறகு பேசுவோம். ரொம்ப அழகான பாடல் இந்த பாட்டு தான், உண்மையிலே அழகு. ஏன்னா ஒவ்வொன்றும் அழகுன்னு வர்ணிக்கிற பாட்டு. இந்த கண் இருக்கு இல்லையா, அங்க பூசி இருக்கிற மை கூட உங்களால அழகு. ஏ சிரிப்பு வருது.

0: ஈராயிசையில் ஆரோக்கிய விவரங்களுடன் சிறுநீரக சிகிச்சை நிபுணர் நெஃப்ரோலஜிஸ்ட் டாக்டர் ஜமுனா ராதாகிருஷ்ணா.
1: வணக்கம் மின்னல், வணக்கம் தெய்வீகன், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வந்து இளம் வயதில் ரத்த அழுத்தம், அதாவது யங் ஹைப்பர் டென்ஷன், இதை பத்தி பேச போறோம். யங் ஹைப்பர் டென்ஷன் என்றால் என்ன? 40 வயதுக்கு குறைவானவர்கள் அவங்களுக்கு வந்து ரத்த அழுத்தம் ஏற்பட்டால் இதை யங் ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோம். நார்மல் கிடையாது. நீங்க வந்து ஹாஸ்பிட்டல் வந்து பல காரணத்துக்காக போவீங்க. உடல் சுகம் இல்லாம இருமல், சளி, தலைவலி இப்படி போகும்போது ரத்த அழுத்தம் இருக்குன்னு டாக்டர் சொல்லும் போது முதலில் உங்களுக்கு ரத்த அழுத்தம் உறுதியாக இருக்கிறதா என்று நம்ம அறிய வேண்டும். So one reading is not enough. ஒரு முறை செக் பண்ணிட்டு ரத்த அழுத்தம் இருக்குன்னு சொல்ல முடியாது. பல முறை ரத்த அழுத்தம் அளவிடுதல் மிக மிக முக்கியம். ஹோம் பிபி மானிட்டரிங், வீட்டில் பிபி அளவிடுதல் பெஸ்ட் சொல்லுவோம். ஏன்னாக்கா ஹாஸ்பிட்டல் போகும்போதோ டாக்டர் முன்னிலையில் இருக்கும் போது ஒயிட் கோட் ஹைப்பர் டென்ஷன், பதற்றம், இது காரணமாக ரத்த அழுத்தம் ஏற்படலாம். சோ வீட்டுல வந்து பிபி அளவிடுதல் வந்து சால சிறந்தது. சோ வீட்டுல வந்து கன்ஃபார்மா பிபி வந்து எப்பொழுதும் அதிகமாக இருக்குதுனாக்கா அடிப்படை ரத்தம் மற்றும் சிறுநீர் பரிசோதனைகள் கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும். ஏன் முழுமையான பரிசோதனை அவசியம்? இது வந்து பெரிய கேள்விக்குறியா இருக்கலாம். ஏன்னா பலர் வந்து மருந்து மாத்திரைகளை ஓடிசி ஓவர் த கவுண்டர் மெடிக்கேஷன் சொல்லிட்டு பார்மசிலேயோ இல்ல கிளினிக்லயோ பெற்றுக் கொள்கின்றனர். இது வந்து முழுக்க முழுக்க ஆபத்தானது. ஏனெனில் இது வந்து சிறுநீரக நோயின் முதல் அறிகுறியாக இருக்கலாம். பல சிறுநீரக நோய்கள் ஆரம்ப நிலையில வந்து எந்த அறிகுறியும் இல்லாம இருக்கும், அமைதியாகவே இருக்கும். சிலருக்கு வந்து இந்த மாதிரி ரத்த அழுத்தம் இளம் வயதிலேயே ஏற்படும். சிலருக்கு வந்து தலைவலி, கால்கள் சிறு வீக்கம், சிறுநீரில் வந்து நுரை, சிறுநீரோட அளவு மாறுது, சோர்வு, இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கலாம். சோ குறிப்பாக இளம் வயதில் உள்ள ரத்த அழுத்தம் வந்து கண்டறியப்பட்டால் கண்டிப்பாக சிறுநீரக பரிசோதனை மிகவும் முக்கியம். இதுல வந்து புரதம் இருக்கிறதா இல்ல ரத்தம் இருக்கிறதா முதல்ல வந்து செக் பண்ணிக்கணும். பின்னர் வந்து ரத்தத்தில் உள்ள கிரியேட்டினின் அளவு, சிறுநீரக செயல்பாடு எப்படி இருக்கணும் கண்டிப்பாக. மூன்றாவதாக சிறுநீரக அல்ட்ராசவுண்ட் செய்யணும். இது நம்மளுடைய சிறுநீரகம் நார்மல் சைஸ்ல இருக்குதா, ரெண்டு சிறுநீரகமும் இருக்குதா, ரத்த குழாய் நார்மலாக இருக்குதான்னு கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். ஹார்மோன் சிறப்பி கோளாறுகளால நம்மளுக்கு ரத்த அழுத்தம் இருக்குதான்னு செக் பண்ணிக்கணும். முக்கியமாக தைராய்டு, அட்ரினல் கிளாண்ட், இந்த ரெண்டு சுரப்பிகள் மூலம் ஏதாவது பாதிப்பு இருக்கான்னு பார்க்கணும்.

எல்லாருக்கும் ஓடி ஓடி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே, உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க? கொஞ்சம் யோசிங்க. இது உங்கள் மினல் அஃபேர்.

0: இதை உங்களுக்கு கொண்டு வருவது மலேசிய சாதனை புத்தகத்தில் சாதனை பதித்த ஆசிரியர் விஜய் தலைமையில் கடந்த 20 ஆண்டுகளாக செயல்படும் புசா டியூஷன் ரெக்கார்ட். ஆசிரியர் விஜய் அங்கீகரிக்கப்பட்ட மனோவியல் நிபுணர்.
1: தொடர்புக்கு 01290 90 90 5 4 4 அல்லது rakan.edu.my 01290 90 90 5 4 4.
2: வணக்கம் பெற்றோர்களே, நீங்க வந்து மனசு கவலைப்படுறீங்களா? மனசை வந்து தளர விடாதீங்க பெற்றோர்களே. உங்க பிள்ளைங்க வந்து நல்ல தேர்ச்சி பெறலையா பரீட்சையில, அவங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட் வந்து சிறந்த ரிசல்ட் இல்லைங்களா? அதே சமயத்துல அவங்க படிக்கிற பாடம் அவங்களுக்கு வந்து புரியாம இருக்குங்களா? நீங்க கவலைப்படுறது எனக்கு தெரியுது பெற்றோர்களே. மனசு தளர விடாதீங்க, கவலையை விடுங்கள், கண்ணீரை தொடங்கள். நாங்க டியூஷன் ரக்கான்ல சிறந்த ஆசிரியர் குழு நாங்க இருக்கின்றோம் உங்க பிள்ளைங்களை வந்து வழி நடத்துறதுக்கு. பெற்றோர்களே, நாங்க வந்து ஒரு சிறந்த சிஸ்டம் நாங்க வந்து உருவாக்கி வச்சிருக்கிறோம். மாதம் மாதம் நாங்க மாணவர்களுக்கு வந்து பரிட்சை வழங்குறோம். அந்த பரிட்சைத்தால வாங்கி அதை திருத்தி திருப்பியும் மாணவர்கள் வந்து கொடுத்து எது அவங்களுக்கு தெரியலையோ அவங்க எங்கிட்ட வந்து கேட்கலாம். நாங்க அந்த பரிட்சைத்தாலாம் வந்து திருத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்றோம். அப்ப அந்த டிஸ்கஸ் பண்ற போது நாங்க எந்தெந்த கேள்வி பிள்ளைங்களுக்கு தெரியலையோ நாங்க அதை விளக்கி கொடுக்கறோம். நீங்க வந்து அவங்களோட மார்க்ஸ் வந்து மாதம் மாதம் வந்து நீங்க கண்காணிக்கலாம், அவங்களோட வளர்ச்சி இருக்குங்களா இல்லீங்களான்னு சொல்லிட்டு. அடுத்தது நாங்க வந்து கட்டுரை, அதாவது கரங்கான் இங்கிலீஷ் எஸ்ஏ, இதுக்கு வந்து தலைப்பை கொடுத்து பிள்ளைங்க செஞ்சிட்டோன்னு எங்கிட்ட வந்து அனுப்பி விட வேண்டியதான். நாங்க அந்த கட்டுரை திருத்தி நாங்க திருப்பி மாணவர்கள் வந்து கொடுத்துருவோம். இது மூலியமா பிள்ளைங்களோட எழுத்து தரத்தை நாங்க வந்து உயர்த்தி கொடுக்கிறோம். அதே சமயத்துல நாங்க வந்து தன்முனைப்பு பயிற்சியும் மாணவர்களுக்கு வந்து கொடுக்கிறோம். நல்லா உற்சாகமா இருக்கிற மாணவர்கள் படிப்புல நல்ல கவனம் செலுத்துவாங்க எங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கின்றது. அடுத்தது நாங்க டியூஷன் அக்கான்ல அன்பும் பாசமும் நாங்க முழுமையா எங்க மாணவர்களுக்கு வந்து கொடுக்கிறோம். இந்த அன்பு பாசம் கொடுக்கற மூலியமா மாணவர்கள் வந்து எங்களை வந்து ஒரு குடும்பத்தினார அவங்க வந்து பாக்குறாங்க. உங்க பிள்ளைங்களை நாங்க வந்து வழி நடத்துறோம் பெற்றோர்களே. அதே சமயத்துல நாங்க வந்து நோட்ஸ், மந்த்லி நோட்ஸ் கொடுக்கிறோம் மாணவர்களுக்கு. இந்த நோட்ஸ் வந்து சுருக்கி நோட்ஸ் இருக்கும், அவங்க படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும் பெற்றோர்களே. இதை தான் நாங்க செய்யறோம். ஏராளமான மாணவர்கள் எங்கிட்ட வந்து படிச்சு சிறந்த தேர்ச்சி எல்லாம் பெற்றிருக்கிறாங்க பெற்றோர்களே. அதாவது நிறைய மாணவர்கள் ஃபெயிலிங் கேட்டகரியில இருந்து எங்க டியூஷன் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணிட்டு அவங்க வளர்ந்து அதாவது உயர்வு கண்டு அவங்க ஏபி எடுக்கிற வரைக்கும் 80-90 மார்க் எடுக்கிற வரைக்கும் நீங்க தாராளமா எங்களோட டிக்டாக் இல்லாட்டினா யூடியூப் சேனல்ல செகு விஜய் நீங்க டைப் பண்ணீங்கன்னா போய் பார்க்கலாம். நாங்க வந்து கல்வி அமைச்சுக்கல அங்கீகரிக்கப்பட்ட ஒரு டியூஷன் சென்டர், தாராளமா நம்பி நீங்க அனுப்பலாம். எஸ்பிஎம் பரீட்சைக்கு வந்து நாங்க ஒரு நாள் முன்ன கூட சிறப்பு வகுப்புலாம் நாங்க கொடுத்து மாணவர்கள் வந்து நாங்க வழி நடத்துறோம். எங்க கிட்ட வந்து ஜாயின் பண்ணும் போது அவங்க நிறைய மாற்றத்தை பார்க்கலாம். நம்பி எங்கிட்ட அனுப்பி விடுங்க. வணக்கம்.
0: இதை உங்களுக்கு கொண்டு வந்தது மலேசிய சாதனை புத்தகத்தில் சாதனை பதித்த ஆசிரியர் விஜய் தலைமையில் கடந்த 20 ஆண்டுகளாக செயல்படும் புசா டியூஷன் ரக்கான்.
1: தொடர்புக்கு 01290 90 90 5 4 4 அல்லது rakan.edu.my 01290 90 90 5 4 4.

எத்தனை எத்தனை ஆண்டுகள் ஆகலாம்ல, ஆனா இந்த பாடலுக்கு வயசும் குறையாது, இளமையும் குறையாது, அதுக்கான அந்த கிராக்கியும் குறையாது, வயசும் மவுசும் குறையாத ஒரு பாட்டு அப்படின்ற பட்டியல்ல தென்றல் வந்து தீண்டும் போது இந்த பாட்டு இருக்கும். ரேவதி அவங்க தான் அந்த பாடலுடைய காட்சிக்குள்ள இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப ரொம்ப அழகான பாட்டு. இந்த மாதிரி அவங்களுடைய பாடல்களை சொல்லிட்டே போகலாம். என்ன மானம் உள்ள பொண்ணு என்ன மதுரையில கேட்டாங்க அப்படின்ற ஒரு பாடல். இந்த படத்துல தானே அந்த இன்னொரு பாட்டு இருக்கும், அரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆசை. இந்த மாதிரி ரொம்ப அழகான பாடல்கள் எல்லாம் அவங்களுக்கு வந்தது. முதல்ல நம்ம கேட்ட ஆடியில் செய்தி சொல்லி, அதுக்கப்புறம் இஞ்சி எடுப்பழகா, அவங்க அந்த வெட்கப்படக்கூடிய சூழல், அதெல்லாம். அப்போ அவங்க வந்து ஒரு கதையில சொல்லியிருந்தாங்க, சிவாஜி அவர்கள் முதல் முறையாக அவங்களை சந்திக்கும் போது, ரெண்டு பேரும் மூன்று படங்கள்ல இருந்தாங்க, சிவாஜி அவர்களும் ரேவதி அவர்களும். அது வந்து ஒரு பெரிய கொடுப்பனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் என்னமோ சொல்லியிருக்கிறாரா அவங்க கிட்ட முதல் முறை பார்க்கும் போது, என்ன கதை அப்படின்றத நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதையும் நம்ம கேட்க போறோம். அடுத்து ஒரு பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேளுங்க. இது வந்து சித்ராமா பாடக்கூடிய பாடல். இது தொட்டாச்சினுங்கி அப்படின்ற படத்துக்காக எடுக்கப்படக்கூடிய பாடல் தான், மனமே தொட்டாச்சினுங்கி. இந்த பாடல் கடந்த வாரம் கூட பாட்டு கடையில் இதை ரொம்ப வர்ணிச்சிருந்தாங்க ஒரு நேயர். இதில் இந்த பாட்டை இந்த நேரம் ரேவதி அவர்களுடைய பிறந்த நாள் அதுவுமா கேட்கறதுல எங்களுக்கு மகிழ்ச்சி தான், உங்களுக்கும் நிச்சயமா மகிழ்ச்சி தான். கேட்கலாம்.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNaps eTuition. AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01079719199 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNaps eTuition, சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: மணி இப்போது 5:45 தீரா இசையை நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ரேவதி அவர்களுடைய பிறந்த நாள் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். அவங்களுடைய பாடல்களை தான் அடுத்தடுத்து நம்ம கேட்டுட்டு இருக்கோம். முதல்ல நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, ரேவதி அவர்கள் வந்து சிவாஜி அவர்களை முதல் முறையா சந்திக்கும் போது அந்த நினைவை பகிர்ந்து கொண்ட ஒரு ஒளிப்பதிவு இருக்கு. அதுல என்ன சிவாஜி அவர்கள் சொன்னாங்க அப்படின்றத நம்ம அடுத்து கேட்கலாம்.
2: ஆக்சுவலி மருமகள் தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் படம். அண்ட் எனக்கு ஞாபகம் இருக்கிறது வந்து கணபதியே கணபதியே சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டோட ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் அன்னைக்குதான் சிவாஜி சார் வராருன்னு எனக்கு தெரியும். ஐ ஹேட் டு கோ அந்த கணபதிக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர் கால விழற மாதிரி. ஸோ அதெல்லாம் பிளான் பண்ணுவாங்களே அந்த டைம்ல எல்லாம். இட்ஸ் அ பிளான்ட் திங், நோ தட் சின்ன குழந்தை இது வந்து சிவாஜி சார் கூட நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. ஓ காட், ஐ வாஸ் சோ நர்வஸ். நான் அதுக்கு முன்னாடி வேற யாருக்கிட்டயோ அவ்வளோ நர்வஸ் ஆனதில்லை. தெர் இஸ் அன் ஆரா சிவாஜி சார். எத்தனையோ வருஷமா நான் படங்கள் பார்க்காத ஒரு ஆளா இருந்தாலும் சிவாஜி சிவாஜி இல்லையா. பட் ஆஃப்டர் தட் யூனோ ஹி செட், உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ரொம்ப நல்லா நடிக்கிறேன்னு கேள்விப்பட்டிருக்கேன். வெரி குட், கண்ணத்துல கொஞ்சம் ரூஷ் போட்டுக்கோ. சினிமானா மேக்கப் போடணும், கொஞ்சம் ரூஷ் போட்டுக்கோ, அப்பதான் நல்லா இருக்கும் சொல்லிட்டு நான் படுக்க போயிட்டேன். இட் இஸ் அவர் கூட பட மாட்டேன் அங்க உட்கார்ந்து அவர் சொல்ற கதைகள் எல்லாம் கேட்டுட்டே இருக்கிறது. நம்ம டயலாக் கரெக்டா சொல்லணும்னு சொல்லிட்டு நான் பயங்கரமா பைஹார்ட் பண்ணுவேன். தட் ஒரு வார்த்தை கூட தப்பா போக கூடாது. பிகாஸ் அவர் முன்னாடி நம்ம பண்றது வந்து ஒரு எக்ஸாமினேஷன் மாதிரி இருந்தது எனக்கு.
0: அதே மாதிரி ரேவதி அவர்கள் கிட்ட மௌன ராகம் பற்றி சுவாசினி அவங்க ஒரு சந்திப்புல வந்து கேட்டிருப்பாங்க, இது கண்டிப்பா கேட்கணும்.
2: Changed a lot. பாடல்கள் மட்டும் இல்ல ஹாசினி, அதுல பெர்ஃபார்மன்ஸ். I suddenly, you know, felt that I'm doing something that I loved. ஒரு காதல் வர ஆரம்பிச்சது towards சினிமா அந்த டைம்ல தான். வாழ்க்கையிலும் காதல் அந்த டைம்ல தான் வந்தது. சோ அதனால ரெண்டும் ஆமா, ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள். தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து நிறைய டெக்னிக்கல் விஷயமும் கத்துக்க ஆரம்பிச்சேன். அந்த படம் சின்ன படம், நாங்க ரெண்டு பேரும் தானே இருந்தோம், மோகனும் நானும் அதுக்கப்புறம் கார்த்திக்கும் நானும், அவ்வளவுதான் இருந்தோம்.
3: என்ன இப்போ ஐ லவ் யூ சொல்றியா, அது போய் ஊர்ல போய் மைக் போட்டு சொல்லுவோம், மைக்லயே போய் சொல்லுவார் அவரு. இல்லோ அது பண்ணும்போது
2: யூனிவர்சிட்டியில பிசியோட வீட்டுலதான் நாங்க ஷூட்டிங் ஆரம்பிச்சோம். ஏன்னா அவரோட சொந்த வீட்டுல ஐ திங்க் 25 வீக்ஸா அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது. 365 டேஸ் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் தானே நம்ம பண்ணுவோம். யா மௌனராகம் இஸ் தி பெஸ்ட். ஐ ஃபீல் ரியலி குட், தேங்க் காட் ஐ டிட் தி ஃபிலிம் நாட் யூ. அதில் ஒரு ஒரு குட்டி விஷயம் இருக்கு. அவ வந்து சண்டை போட்டுட்டு அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு அவள் வீட்டுக்கு வெளியில் நடந்து போவாள். நடந்து போகும்போது அவள் பாட்டுக்கு ஷி வில் பி மர்மரி பேசிட்டே போவாள். ஸோ அது பண்ணிட்டு இருக்கும்போது ஐ வாஸ் திங்கிங், யூனோ திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஐ டூ. எங்க அம்மா வந்து சண்டை போட்டாங்கன்னா டிஃபென்ஸ் காலனியில நான் கேட்டுக்கு வெளியில போயிட்டு கொஞ்சம் நடந்துட்டு வந்துருவேன். சோ ஐ ஆஸ்க்ட் மணி, ஹி செட் யா ஐ ஹர்ட் யுவர் மதர் டாக்கிங் அபௌட் இட். நிஜ வாழ்க்கையிலேருந்து சில விஷயங்கள் எடுத்து ஒரு கேரக்டர்ல போட்டு அந்த கேரக்டர் வந்து நமக்குள்ள போற மாதிரி, யூனோ ஹி டஸ் திங்ஸ்.

0: இருக்கா இல்லையா? காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
1: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
0: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
1: அது என்ன, சமையல் அறைனா இன்னும் பெண்கள் தானா?
0: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா? எப்படிங்க
1: பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
0: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா?
2: உங்களுக்கே நல்லா இருக்கா?
0: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு.
2: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
0: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம் இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.
3: உங்களுக்காக
4: ஜூலை 1st நாள் தொடங்கி மலேசிய பொருளக பற்று அட்டை டெபிட் கார்டு பயனர்கள் பணப்பொறிகளில் கட்டணமின்றி பணம் எடுக்கலாம். நாடு முழுவதும் உள்ள 14,000 ஏடிஎம் இயந்திரங்களில் பணம் எடுக்க இனி கூடுதலாக 1 ரிங்கிட் கட்டணத்தை செலுத்த தேவையில்லை.
3: உங்களுக்காக
5: அஸ்வினி, நான் அடிச்சு சொல்றேன், இந்த வருஷம் FIFA உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
6: கிஷன், நான் அடிக்காமலே சொல்றேன், இந்த வருஷம் உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
5: இல்ல, கப்பு எங்களுக்கு தான், பெட் கட்டலாமா?
6: வேணும்னா காபி கப்பு கிடைக்கும், கிண்ணம் எங்களுக்கு தான்.
5: பந்தயம் 500 ரிங்கிட்.
6: நீங்களாமே 500 ரிங்கிட்க்கு பந்தயம் வைக்கும் போது நாங்க 1000 ரிங்கிட்க்கு வைக்கிறோம்.
5: 1000 நான் 2000 தரேன்.
6: பெட்டு பெட்டு தான் மவளே, சட்னி சட்னி தான்.
7: ஓஹோ, பந்தயமா வைக்கிறீங்க பந்தயம்? ஹலோ போலீஸ்,
5: இங்க சட்டவிரோதமா பந்தயம் நடந்துட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அதுவும் 2000 வெள்ளிக்கு பந்தயம் கட்டி இருக்கீங்களாமே?
6: 10 வெள்ளி கூட இல்ல சார். அடுத்த மாசம் இப்படி வீட்டு காசு கட்ட போறேன்னே தெரியல சார். சும்மா எங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள இப்படி வந்து நிக்கிறீங்களே.
5: விளையாட்டை ரசிங்க, தப்பு இல்ல, ஆனா சட்டவிரோதமா பந்தயம் கட்டாதீங்க.
7: ஐயா, அந்த ஆர்டிஎம் கிளிக் பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு போயிடுறீங்களா?
5: FIFA உலக கிண்ணத்தை ஆர்டிஎம் கிளிக்ல மட்டும் பாருங்க. இப்படிக்கு
6: மின்னல் எஃப்எம்

வணக்கம். சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். மலேசியாவும் ஐக்கிய அரபு சிற்றரசு UAE-யும் இருதரப்புக்கு பயனளிக்கும் வியூக ஒத்துழைப்பை ஆழப்படுத்துவதில் இருவழி உறவை வலுப்படுத்தும் கடப்பாட்டை கொண்டுள்ளதாக பிரதமர் டத்தோஸ்ரி அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் டத்தோஸ்ரி அன்வாரும் UAE தேசிய கூட்டரசு மன்றத்தின் தற்காப்பு உள்துறை வெளி விவகார செயற்குழு தலைவர் டாக்டர் அலி ரஷீத் அல் நுவாமியும் சந்தித்தனர். மெடியாசாஸ் முன்னோடி திட்டம் சுகாதார பாதுகாப்பு விலையுயர்வை கையாள்வதில் மட்டும் அரசாங்கத்தின் கடப்பாட்டை வெளிப்படுத்தவில்லை, மாறாக தேசிய சுகாதார நிதிமுறை மீதான முழுமையான சீர்திருத்தத்தை உணர்த்துகிறது என முதலீட்டு வாணிக தொழில்துறை துணை அமைச்சர் சிம்சர்சின் தெரிவித்துள்ளார். சமூக ஊடகத்திலும் இலக்கவியல் தளங்களிலும் குழந்தைகளின் அடையாளத்தை வெளிப்படுத்தும் உள்ளடக்கங்களை பகிர்வதை தவிர்க்குமாறு சமூக நலத்துறை அனைவரையும் வலியுறுத்தியுள்ளது. இது சட்டத்தை மீறிய செயல் மட்டுமல்ல, மாறாக சம்பந்தப்பட்ட சிறாரின் பாதுகாப்பையும் உணர்வையும் பாதிக்கிறது என அது கூறியது. தாய்லாந்து பிரதமர் அனுதின் சன்விராகுல் நாளை தொடங்கி மலேசியாவுக்கு 2 நாள் அலுவல் பயணம் மேற்கொள்ள உள்ளார். 2026 மார்ச்சில் தாய்லாந்து பிரதமராக மீண்டும் நியமிக்கப்பட்ட பின் சன்விராகுல் மலேசியா வரவிருப்பது இதுவே முதல் முறை. அமெரிக்க படைகளுக்கும் ஈரானுக்கும் இடையே நடந்த பெரும் துப்பாக்கி சண்டைகளை தொடர்ந்து அந்த இஸ்லாமிய குடியரசு உடனான போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ட்ரம்ப் வெளியிட்ட இந்த கருத்தை தொடர்ந்து எண்ணெய் விலைகள் 5 விழுக்காடு உயர்வு கண்டன. ரஷ்யா யுக்ரைன் மீது நள்ளிரவில் மேற்கொண்ட தாக்குதல்களில் 7 பேர் கொல்லப்பட்டனர். அன்காராவில் நடைபெறும் நேட்டோ மாநாட்டில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கும் யுக்ரைன் அதிபர் ஒலடிமிர் ஜெலென்ஸ்கிக்கும் இடையிலான சந்திப்பு நடைபெறுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னதாக இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது. நிறைவாக 2026 உலக கிண்ணம். மொரோக்கோவை காலிறுதி சுற்று வரை கொண்டு வர இயலும் ஆற்றல் இருப்பதை அதன் பயிற்றுநர் முகமத் குவாபி நிரூபித்துள்ளார். 2 முறை உலக கிண்ணத்தை வென்ற பிரான்சுடன் மொரோக்கோ மோத உள்ளது. உலக கிண்ண ஆட்டங்கள் தொடங்க 3 மாதங்கள் இருந்த நிலையில் மொரோக்கோ பயிற்றுநராக 49 வயது குவாபி நியமிக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. வெள்ளிக்கிழமை அதிகாலை 4 மணிக்கு 2 அணிகளும் களம் காண்கின்றன. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

மின்னலின் தீரா இசையில் இனி வருவது உறவுகள் தொடர்கதை. ஒவ்வொரு புதன்கிழமையும் கதைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இது கதை அல்ல, ஒருவரின் வாழ்க்கையை இங்கு பரிமாறிக்கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை பரிமாறலில் இன்றைக்கு என்னென்ன கதைகள் எல்லாம் வரப்போகுது அப்படின்றது தெரிந்து கொள்ள நீங்க எல்லாருமே காத்துருங்க. கடந்த வாரம் ராஜேந்திரன் பேசினது ஒரு பெரிய அலையை ஏற்படுத்தியது. உங்களுக்கு தெரியுமா, நாங்க ஜோஹருக்கு போன நேரத்தில் எத்தனை பேர் ராஜேந்திரனை பற்றி வந்து கேட்டாங்க அப்படின்னு சொல்லி, இது பற்றியெல்லாம் நிச்சயமா நம்ம பேச போறோம். அடுத்து வைரமுத்து அவர்களுடைய வரிகளில் உருவாகிய பாடல் தேவா இசையில வந்த இந்த பாட்டு நிச்சயமா நீங்க கேட்டிருப்பீங்க. இன்னைக்கு இந்த பாடலை இன்னும் ஆழமா நம்ம கேட்க போறோம். ஹரிஹரன், அனுராதா, ஸ்ரீராம், மகாநதி, சோபனா பாடியிருக்கிறாங்க. இந்த பாட்டுக்குள்ள வரக்கூடிய சின்ன சின்ன வரிகளை சொல்லி நம்ம பாட்டுக்குள்ள நுழைய போகின்றோம். பால் சுட்டும் நட்சத்திரம் பார்த்தாயா, தேன் மொட்டும் முல்லை மொட்டு பார்த்தாயா, களவாடும் மின்னல் ஒன்றை பார்த்தாயா, கண் கொத்தும் பறவை ஒன்றை பார்த்தாயா, சின்ன சின்ன கிளியே பஞ்ச வர்ண கிளியே அப்படின்னு கிளி கிட்ட அந்த தலைவன் தலைவியை பற்றி கேட்கக்கூடிய ஒரு பாடல் தான் இது. இதுல இன்னொரு வரி வருங்க, தோகை கொண்ட மயிலை அவளின் துப்பட்டாவை பார்த்தாயா, ஊஞ்சலாடும் முகிலை அவளின் உச்சந்தலையை பார்த்தாயா, அப்புறம் ஓடுகின்ற நதியை அவளின் உள்ளங்காலை பார்த்தாயா, கண்டால் கண்டால் நீ சொல், உன் காலில் விழுவேன் நீ சொல்லு, சின்ன சின்ன கிளியே அப்படின்னு தூது விடுற மாதிரி கிளிக்கிட்ட தன்னுடைய ஏக்கத்தை ஹரிஹரன் பாட, அதற்கு அனுராதா ஸ்ரீராம் என்ன சொல்றாங்க அப்படின்றது தான் கேட்க போறோம். சின்ன சின்ன கிளியே, பஞ்சவர்ண கிளியே, உங்கள் உறவுகள் தொடர்கதையோடு.

0: வந்தேன் அம்மம்மா. இங்கு மின்னல் வேகத்தில், மின்னல் வேகத்தில் உறவுகள் தொடர்கதை வந்திருக்கிறது. அம்மா பிள்ளையை தேடுவதும், பிள்ளை அம்மாவை தேடுவதும் எப்போதுமே மனசு உருக்கக்கூடிய கதை. சில நேரங்களில் வேண்டுதோளுக்கு இணங்க நம்ம இன்னும் ஒரு முறை அவங்களுடைய கதைகளை பகிர்ந்து கொள்வோம். சில மாதங்களுக்கு முன்னர் மகன் ஒருவர் அம்மாவை தேடியிருந்தார். இன்னும் அதிலிருந்து எந்த ஒரு பதிலும் கிடைக்கவில்லை. கிடைக்குதா அப்படின்ற எதிர்பார்ப்போடு மீண்டும் பேசுவோம்.
1: சின்ன கதை இருக்கு சார், வாழ்க்கையில நடந்தது. நானும் அக்காவும் பிறந்து அம்மா எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, இறந்துட்டாருன்னு சொன்னாங்க. ஆனா விட்டுட்டு போயிட்டாங்க, எங்க தாத்தா பாட்டி தான் வளர்த்தாங்க. சோ அவங்க எனக்கு யாருன்னு தெரியாது. அம்மா எனக்கு ஒரு 15-16 வயசு பிறகுதான் தெரியும் எங்க அம்மா வந்து உயிரா இருக்கிறாங்க, இங்க இருக்கிறாங்கன்னு. இப்ப எங்க தாத்தாட்ட கேட்டேன், இப்ப என் அம்மாவை பாக்கணும்னு. அவனு தாத்தா சொல்லிட்டாரு, அம்மா செத்து போயிட்டா, நீ பாக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க. சோ நான் அப்படியே இருந்துட்டு பாருங்களேன். இப்ப ஒரு 5 வருஷம் முன்னுக்கு நீங்க இந்த ரேடியோல மின்னல்ல நீங்க பேசுறத நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். பஸ் ஓட்டுறேன், பஸ் ஓட்டுறேன் டிரைவரு. நீங்க சொல்லுவீங்க, இந்த போய் பாருங்க, அம்மாவா அப்பாவை பாருங்க. நான் போன இடையில உங்களை கேட்டுதான் போய் பார்த்தேன் அம்மாவை. ஆனா அவங்க வீட்டு உள்ள கூட வானோட கூப்பிடல என்னையா. சோ நான் வந்துட்டேன், திருப்பியும் வந்து அப்ப எங்க தாத்தா இறந்து பிறகு எங்க பாட்டிட்டு சொன்னேன், நான் அம்மாட்ட போய் இருக்கிறேன், அம்மா விட்டு போறேன்னு. அவங்க முடியாதுட்டாங்க, உங்க அம்மா உன்னை விட்டுட்டு போயிட்டாங்க, எங்க சின்ன அம்மாங்க, அம்மாவோட தங்கச்சி 4 பேர், அவங்க தான் எங்க நல்லா பார்த்தாங்க. சோ அது மட்டும் என்னை வந்து அவங்க சேர்க்கல. அப்ப நான் வந்து ஒரு நாள் எங்க சின்மாட சொன்னேன், நான் ரேடியோல ஒருத்தர் பேசுறாருமா, ஒரு அண்ணன் பேசுவாரு, நல்லா கேட்கல சின்மா, நான் அம்மாட்ட போய் பேசணும், போனோம், சாப்பிடணும், அவங்க இல்ல இப்படிதான் இருந்தும் பாருங்க. இப்ப ஒரு 4 வருஷம் முன்னுக்குதான் அம்மா வீட்டுக்கு போறேன் வர. ஆனா அந்த தாயோட ஒரு வந்து இன்னும் என்கிட்ட வந்து டச் பண்ண முடியல. அது ஏன் தெரியல சார், ஏதோ வந்து சொல்லி பாருங்களேன். எனக்கு நான் சினிமாட்ட இருக்கிற மாதிரி எங்க அம்மாட்ட போய் உட்காந்து பேச முடியல. அது என்னன்னு தெரியல, அது வந்து என்னை தள்ளிக்கிட்டே வருது. இன்னும் வரைக்கும் எங்க அக்காவும் போக மாட்டாங்க, இன்னொரு அக்காவும் போக மாட்டாங்க. அவங்களும் கல்யாணம் பண்ணி 4 பிள்ளைங்க, நானும் சொல்லுவேன் வாக்கா நம்மளுக்கு வயசாச்சு பாப்போம்னு. அம்மா இருக்கிறாங்க இன்னும், ஆனா அந்த அந்த உறவு வந்து கிட்ட வரமாட்டேங்குது சார். என்னன்னே தெரியல சார்.
0: ஏன் சார் நீங்க அம்மா கிட்ட அதை பத்தி பேசல, நேரடியாவே சொல்லிருங்களே சார்.
1: அவங்க உட்காந்து பேச மாட்டாங்க சார். நானும் 2 பிள்ளைங்களாம், எனக்கு பிள்ளைங்களாம், 3 இருக்கு பாருங்க. கூட்டிட்டு போனாலும் அவங்க லாயல் பண்ண மாட்டாங்க இன்னும் வரையும். நான் எப்படிதான் எங்க அம்மா கூட உட்காந்து எனக்கு ஒரு சோறு சாப்பிடு சார்.
0: அழாதீங்க சார்,
1: உங்களோட உங்களாதான் அம்மாவோட போக ஆரம்பிச்சேன். அந்த உங்களை குரல் நீங்க போய் பாருங்க, அது நான் தேன அம்மாவை. ஆனா சேர்த்துக்க மாட்டாங்க, கொஞ்சம் தள்ளிதான் இருக்கிறாங்க சார். என்னன்னே தெரியல, இன்னொரு நானும் புரிஞ்சிக்க முடியல சார்.
0: சரிங்களா,
1: முடிஞ்ச அளவுக்கு அப்படியே கொண்டு பண்ண சார். என்ன மாதிரி எவ்வளவு பேர் அழந்துட்டு
0: நீங்க அழாதீங்க சார். கண்டிப்பா அம்மா வானொலி எல்லாம் கேப்பாங்களா சார்?
1: அவங்க கேப்பாங்க சார். ஆனா அவங்க பேர் சொல்ல வேணாம் சார். அவங்க கேப்பாங்க, அவங்க தாத்தா கூட சார்.
0: நீங்க சொல்லுங்க சார், அவங்கள்ட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க சார்.
1: எனக்கு ஒரு வருஷம் சோறாக்கி 1000 ஊட்டுனா போதும் சார். நான் இன்ன வரையும் சார் பிறந்து பாம்பே சாச்சு, ஒரு வேளை அம்மாட சோறு வாங்கி ஊட்டி சாப்பிட்டதே இல்ல சார். உங்களுக்கு தெரியுது சார், நான் ஏங்குறேன் சார். எங்க அம்மா கையில ஒரு காய் சோறு சாப்பிட்டு
2: எனக்கு வேற ஒண்ணு வேணும் சார். அவங்க பணியப்படுத்திக்கிட்டு ஒரு வாய்ஸ்
0: நான் உங்களுக்காக ரொம்ப ரொம்ப வேண்டிக்கிறேன் சார். நீங்க கவலைப்படாதீங்க சார், ஒவ்வொருத்தரும் உங்களுக்காக நிக்கிறாங்க, பிரார்த்திக்கிறோம் சரிங்களா? நீங்க அழக்கூடாது சார், போய் வேலையை தொடருங்க, அழாதீங்க சரிங்களா?
2: ரொம்ப நன்றி
0: சார், நன்றி சார், பாத்துங்க உடம்பு பாத்துங்க சார்.

0: மருத்துவமனைகளில் இரத்த கையிருப்பு குறைவாக இருப்பதால் இரத்த தானம் செய்ய வாருங்கள். இன்னும் தகவல்கள் பெற www.pdn.gov.my.
1: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition. AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01709712919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
2: ஹாய், வணக்கம். நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் எஸ் வி ஹரிஷ்.

0: காலம் என்ற ஒன்றை மட்டும் நம்புங்கள் அப்படின்னு அந்த பாட்டுல வரும். எல்லாருக்கும் நல்ல காலம் வரும். அந்த மாதிரி முதல்ல பேசின அவருடைய வாழ்க்கையிலும் ஒளி வீசும் அப்படின்னு காத்திருக்கலாம். இப்போ வந்திருக்கிற நேயர்கிட்ட பேசுவோம்.
1: நான் வந்து யாரையும் தேடுங்க வந்து இப்போ ஒரு அண்ணனோட கான்வர்சேஷன் போட்டீங்கன்னா ஒரு விஷ் பண்ணலான்னு தான் அவங்க தாய் கிட்ட சொல்றத அவங்க சீக்கிரமா அவங்க பிள்ளைய போய் பாக்கணும்னு. ஏன்னா அது ஒரு அது உண்மையிலே ஒரு வேதனையான ஒரு விஷயம் தான். நான் உண்மையாலே பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் கண்டிப்பா அவங்க சேரணும்னு. அந்த சிச்சுவேஷன்ல தான் நானும் இருக்கேன். ஒரு தாய் வந்து அந்த மக கிட்ட பிள்ளைங்க கிட்ட வந்து பேசணும், ஆறுதல் கொடுக்கணும், பாட்டி தாத்தா கிட்டதான் ஒரு மாச குழந்தையில இருந்து வளர்ந்தேன். அம்மா அப்பா எல்லாம் என் கண்ணம்மனுக்கு தான் இருப்பாங்க. ஆனா யாரும் வந்து எனக்கு இப்ப 37 வயசாச்சு பாத்தாங்க. ஆனா அவங்க எங்களுக்கு எனக்கு கூட பிறந்தவங்க ஒரு 3 பேர் இருக்காங்க. அவங்கள அத ரொம்ப பாசமா பாக்குறாங்க. நான் தான் மூத்த பிள்ளை. ஆனா ஒருவேளை என் மேல ஒரு பாசம் இல்லாம போயிருச்சு போல. என்ன வைக்கோ வந்து கேட்க மாட்டாங்க, சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்க. தெரியல அவங்களுக்கு என்ன சூழ்நிலைன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியல. நான் வந்து வளர்த்தவங்க தாத்தா பாட்டி என்னோட ஒரு கடவுள் நினைச்சு அவங்கள கடைசிக்கே பார்த்து காலமாயி கிட்ட ஒரு 4 வருஷம் ஆச்சு. அவங்க கூட இருந்த செஞ்ச எனக்கு நல்லது எல்லாம் திருப்பி நான் அவங்களுக்கு நல்லதா செஞ்சேன்.
0: இந்த வாய்ப்ப பயன்படுத்தி என்ன அவங்க கிட்ட தெரிவிச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க?
1: என்கிட்ட பேசாட்டி கூட பரவாயில்லன்னு தோணுது. ஆனா இதே மாதிரி அவங்க பிள்ளைங்க கிட்ட மட்டும் அதை பண்ணிடு. அவங்க கிட்ட என் கூட பிறந்தவங்க கூடதான் இருக்காங்க. அவங்க கிட்ட இதை பண்ணக்கூடாது. என் தாய் இன்னொன்னு என் கூட பிறந்தவங்க வந்து தன் தாயை நல்லா பாத்துக்கணும். ஏன்னா அவங்க 3 பேரையும் நல்லா வளர்த்தாங்க. மத்த எல்லா தாய்க்கும் இந்த உலகத்துல எல்லா தாய்க்கும் சொல்றேன், பிள்ளைங்களை கண்டிப்பா விட்டுறாதீங்க. அவங்க கிட்ட போங்க. அவங்க அவங்க தப்பு பண்ணாலும்
0: என்னன்னு
1: நான் உண்மையிலே உணர்றேன்.

0: சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள்ல பிள்ளைங்களுக்கும் பெற்றோருக்கும் இடையிலே ஒரு விரிசல் ஏற்படுது. சின்ன வயசுல அப்படி இல்லைல்ல, எல்லாமே அவங்க தான் உலகம்னு சுத்திட்டு இருப்போம். அது என்னன்னு தெரியல. இப்ப நம்ம கூட பேச அருண் வந்திருக்காரு.
1: சரி, என்னன்னா நான் தொடர்ந்து ஒரு 5 ஆண்டு இந்த மாதிரி இந்த உறவுகள் தொடர்க நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு வரேன். சில கதைகளை கேட்டு நான் யோசிச்சிருக்கேன், ஒரு மாதிரி சோகமா என்னுடைய அந்த பயணம் போயிருக்கோம். ஆனா இன்னைக்கு உண்மையா தெய்வீகன் ஒரு சொல்லுவோம்ல, துக்கம் வந்தா நெஞ்ச அடைச்சோம், நம்மளால எதுவும் பேச முடியலன்னு அப்படி சொல்லுவோம்ல. என்னால காடியே ஓட்ட முடியல. சற்று முன்பு அவர் பேசினது அவங்க அம்மாவை பத்தி, அதை யோசிக்கவே முடியல. ஆனா அவருக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். அவருக்கு 15 வயதுக்கு பிறகுதான் வந்து அம்மா இருக்கிறாங்கன்னு அவருக்கு தெரிய வந்துச்சுல. அதுவே அவருக்கு வந்து ஒரு சிறப்பு என்னன்னா, அவங்க அம்மா இன்னும் இருக்கிறாங்க, அவங்க அம்மாவை பார்க்கக்கூடிய அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது. அவங்க அம்மா ஏத்துக்கலனாலும் பரவாயில்ல, இவர் அவங்க அம்மாவை பார்த்து ஒவ்வொரு நாளும் பாக்குறாங்கள, அந்த ஒரு விஷயமே அவருக்கு வந்து போதும் திருப்தி அப்படின்னு எனக்கு தோணுது. அவர் அழுதது உண்மையா என்னால காடி ஓட்ட முடியல தெய்வீகன். நான் டபுள் சிக்னல் போட்டு ஹைவேல கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா எவ்வளையோ கதைகள் கேட்டிருக்க. நீங்க நம்ம ஒரு தலைப்புல பேசியிருக்கோம், ஆண்கள் அழுவாங்களா அப்படின்னு கேட்டா பாட்டியை ஒப்பிட்டு என்னுடைய பாட்டியை பத்தி நான் இதே தலைப்புல பேசியிருக்கேன். ரொம்ப வருஷத்துக்கு பிறகு இவருடைய அந்த பதிவை கேட்டு என்ன அறியாம நான் அழுதுருக்கேன் தெய்வீகன். அதனால அவருக்கு என்ன சொல்றேன்னா, அம்மா இருக்கிறாங்க, அவங்க பேசலனாலும் பரவாயில்ல, அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பே வந்து மிகப்பெரிய வாய்ப்பு அவருக்கு.
0: யாரோ ஒருத்தருக்காக நீங்க இந்த குரல் பதிவை செய்வது ரொம்ப ரொம்ப
1: இல்ல, யாரோ ஒருத்தவங்களா இருந்தாலும் அந்த அவர் சொல்ற அந்த ஏக்கம், அவர் சொன்ன 2 விஷயம் தான். தாய் கிட்ட ஒரு புடி சோறு அவர் சாப்பிடணும், இன்னொன்னு அவங்க மடியில ஒரு முறையாச்சு தலை வச்சு படுத்தணும்னு சொன்னது. நிறைய பேருக்கு அந்த மாதிரி அம்மா அப்பா இருக்கிறாங்க, அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஆனா இவரு பாருங்க, அந்த வாய்ப்பு இருந்தும் அவரால் அந்த அதை அனுபவிக்க முடியல. ரொம்ப ஏக்கத்தோட அவர் பேசினது. அவருக்கு எத்தனை வயசுன்னு நமக்கு தெரியல, ஆனா 50 வயதுக்கு மேல. அவருக்கு இந்த வயதுலயும் அவங்க தாயோட அந்த ஏக்கம் இருக்குன்னா, அம்மாவுக்கு மிஞ்சின அந்த பாசம் வந்து வேற எங்கேயுமே இல்ல தெய்வீகன்.
0: சீக்கிரமா அது சரியாகணும் அப்படின்னு.
1: ஆமா, இன்னைக்கு நிகழ்ச்சியில எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, எல்லாரும் இந்த பதிவை கேட்டு அப்பா அம்மா கிட்ட கோபம் இருக்குதோ இல்லையோ, இருக்கிற வரைக்கும் எவ்வளவு அன்பை நம்ம கொடுக்க முடியுமோ கொடுத்துடணும் தெய்வீகன்.
0: நன்றி, நன்றி.
1: எனக்கு உண்மையா என்னால கால் ஓட்டவே முடியல தெய்வீகன். கொஞ்ச நேரம் ரொம்ப வருஷத்துக்கு பிறகு நான் ரொம்ப மனசு விட்டு நான் காடியில உட்காந்து கொஞ்ச நேரம் அவருக்காக நான் அழுதுருக்கேன். அந்த அழுக வந்து அவ நம்ம கொடுக்கற ஒரு பிரார்த்தனையா இருக்கணும்.
0: எப்போதும் ஒரு பெரிய நன்றி சொல்லணும். உங்களுக்கு அவங்க யாருன்னு கூட தெரியாது. இங்கே நாங்கள் பேசுகிறோம், ஆனால் அங்கே நீங்கள் அவங்களுக்காக பிரார்த்திக்கின்றீர்கள், அவங்களுக்காக கண்ணீர் சிந்துறீங்க. ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்காக கண்ணீர் சிந்துனாங்கன்னா பா, அது ஒரு பெரிய விஷயம். ஒருத்தருக்கு ஆறுதல் கொடுக்குற மாதிரி கண்ணீர் அவ்வளோ விலை உயர்ந்ததில்லை. ரொம்ப நன்றி அருண்.

0: கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNAPS eTuition. AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01 09 07 29 19 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNAPS eTuition, சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
3: அன்பு உடலுக்கு ஆயுள் அதிகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

0: ரொம்ப கோவமா மௌனமா மட்டும் இருந்துருங்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM. ரொம்ப கோபமா அப்படியே மௌனமா மட்டும் இருந்துருங்க, யாருக்கிட்டையும் அந்த கோபத்தெல்லாம் காட்டாதீங்க அப்படின்னு எப்போதுமே நாங்க நம்முடைய நிகழ்ச்சியில எல்லாம் வலியுறுத்திட்டு இருக்கோம். மணி இப்போ 6:51, உறவுகள் தொடர்கதைய நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியில போன வாரம் ராஜேந்திரன் அப்படின்றவர் அவருடைய குடும்பத்தை தேடக்கூடிய அந்த கதையை நாங்க உங்களுக்காக கொண்டு வந்திருந்தோம். இன்னும் அதற்கான தேடல் பணிகள்லாம் போயிருக்கு, சில பேர் தொடர்பு கொண்டிருக்காங்க, அது பற்றி விசாரிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ராஜேந்திரன் பற்றிய கதையை நமக்கு கொண்டு வந்து சேர்த்தாங்க இல்லையா, அவங்க கிட்ட பேசுவோம். ஏன் அவருக்கு உதவி செய்யணும் நீ உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு ராஜேந்திரன் கதையை கேட்காதவர்கள் எங்களுடைய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அல்லது டிக்டாக்ல கடந்த வார உறவுகள் தொடர் கதையை என்னுடைய நாளில் போய் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன நடந்தது. அவர் வந்து சிறையில் இருந்து இப்போ இந்த 8 மாத காலம் வந்து பரோல் அடிப்படையில் ஒரு தோட்டப்புறத்தில் வேலை செஞ்சிட்டு இருக்காரு. தன்னுடைய குடும்பத்துடைய தொடர்பு இல்லை, அவங்கள சந்திக்கணும்ன்ற ஆர்வத்தில் இருக்காரு. அவர் பற்றிய விவரத்தை எங்க கிட்ட தெரிவிச்சவங்ககிட்ட தான் இப்போ நம்ம பேச போறோம். போன வாரம் ராஜேந்திரன் பேசினார் இல்லையா, நீங்க தான் அவருடைய விவரங்களை எங்க கிட்ட கொடுத்து அவருடைய குடும்பத்தை தேடி பிடிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அவரை பத்தி சொல்லுங்க, எப்படி அது நடந்தது, எப்படி அவரை நீங்க சந்திச்சீங்க, அதை பத்தி சொல்லுங்க.
2: அவர் வந்து ஒரு 2 மாசம் போல இந்த எஸ்டேட்டுக்கு வந்து வேலை செய்யறதுக்காக வந்தாங்க. அவர் வந்து ஜெயில் வாழ்க்கையில இருந்திருக்காரு. அவரோட தண்டனை காலம் முடியறதுக்கு இன்னும் ஒரு 7-8 மாசம் இருக்கிறதுனால அவங்க வந்து எஸ்டேட்டுக்கு வந்து வேலைக்கு அனுப்பியிருக்காங்க. அப்போ அவரோட சூழ்நிலைய வந்து எங்க கிட்ட பகிர்ந்துகிட்டாரு. என்ன இருக்காங்க அவங்க கிட்ட நான் சொல்றேன்னு சொல்லி அவங்களோட அட்ரஸ் இதெல்லாம் வாங்கி எடுத்துக்கிட்டு வந்தோம்.
1: இப்போ ராஜேந்திரன் பத்தி சொல்லுங்க. இப்போ போன வாரம் வந்து நம்ம அவரை பத்தி பேசும்போது சில தரப்பினரும் இவங்களுக்கெல்லாம் மறுவாழ்வு அமையணும், இவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு வாய்ப்பை கொடுக்கணும்னு சொன்னாங்க இல்லையா. நீங்க இருக்கிற இடத்துலதான் இருக்காரு, வேலை எல்லாம் செய்யறாரு. அவரை பத்தி சொல்லுங்களேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படி பாக்கும்போது? இது வரைக்கும் உங்களுக்கு இதெல்லாம் யோசிச்சிருக்கவே மாட்டீங்கல்ல.
2: இல்ல, இதெல்லாம் நான் இது வரைக்கும் யோசிச்சு பேசினதே இல்ல. அவரை பார்க்க ரொம்ப பரிதாபமா இருக்கு, கஷ்டமா இருக்கு. ஒருவேளை அவரு வந்து சொன்னது வந்து நாங்க கேட்டோம், நீங்க எதனால வந்து ஜெயில் வாழ்க்கைக்கு போனீங்க அப்படின்னு. கூட்டாளி நண்பர்கள்னால வந்த பிரச்சனை தான். இது வந்து ஜெயில் வாழ்க்கை ஒரு ரொம்ப ஒரு மோசமான வாழ்க்கை. அவரு வந்து என்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாரு, அவங்க தாய் தப்புனோட சேர்க்கணும். எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, 2 பேர் 3 பேர் வந்திருக்காங்க. 2 பேர் வந்து அவங்க அட்ரஸோட இருக்காங்க, அவங்க மனைவி மக்களோட அவரு பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா இவரு மட்டும் யாருமே இல்லைன்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்போ எங்க கூட வேலை செய்யறவங்க எல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு பிளான் எடுத்து நீங்க போறீங்களா, இந்த அட்ரஸ் இதெல்லாம் எடுத்து போய் அவரு அவர்கிட்ட கொடுங்க தெய்வீகம்ட்ட அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, அப்ப நாங்க எல்லாம் சேர்ந்து அது ஒரு ஏற்பாடு பண்ணோம்.
1: ஏன் நீங்க அவருக்கு இது செய்யணும்னு நினைச்சீங்க? உங்களுக்கு முகம் தெரியாத ஒருத்தர், அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியாது.
2: அவர் வந்து நாளைக்கு ஒரு தனி மரமா போயிருக்கூடாதுங்கல்ல, அதனால அவங்க குடும்பத்தோட போய் கஷ்டமோ எதுவும் இல்லாம அவங்க குடும்பத்தோட போய் சேர்ந்துடணும்னு ஆசைப்பட்டோம்.
1: அவங்களோட குடும்பத்துல இருக்கிறவங்க என்னைக்காவது இதை கேக்குறதுக்கு இல்ல அவரோட வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதுக்குதான் நம்ம காத்துட்டு இருக்கோம். அவங்ககிட்ட நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
2: அவங்க கிட்ட சொல்லணும்னா, தயவு செய்து அவரை மன்னிச்சு ஏத்துக்குங்க. இது வரைக்கும் நான் நினைச்சு கூட பாக்கல, இது வரைக்கும் இந்த மாதிரி சூழ்நிலையை நான் நினைச்சு பாக்கல. இன்னைக்கு நம்ம எஸ்டேட்டுக்கு வந்து ஒரு 3 பேர் வந்து வேலை செஞ்சனால இப்படிலாம் ஒரு வாழ்க்கை ஒரு சொல்றதை பார்த்தா எவ்வளவு கொடூரமான இது அப்படின்னு நான் யோசிச்சேன். தயவு செய்து யாரா இருந்தாலும் சரி, தயவு செய்து ராஜேந்திரனை ஒழிக்கிறாதீங்க அப்படின்னு என்னோட வேண்டுகோள்.
1: விரைவில் நல்ல ஒரு செய்தி வரும்னு காத்திருக்கலாம் சரிங்களா.
2: நான் இன்னைக்கெல்லாம் யோசனை, 1 வாரம் ஆயிடுச்சு, எந்த நியூஸ் ஆகுது வந்துச்சா வரலையா என்னன்னு தெரியலையேன்னு இன்னைக்கு நான் வேலை இடத்துல நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்.
1: திருமதி வேளாங்கண்ணி அவங்க தான் நம்ம தொடர்பு கொண்டு அவரை பற்றிய தகவலை சொன்னாங்க. அவங்கள நான் சந்திக்கிற ஒரு சூழல் அப்படிதான் அவங்களுடைய தொடர்பு ஏற்பட்டு நம்ம வந்து அந்த விவரங்களை பதிவு செய்திருந்தோம். சரி, ராஜேந்திரனுடைய கதையில் என்ன ஆனது? கலப்படம் நிகழ்ச்சிக்கு போனப்ப எல்லாரும் அதுதான் படம் பிடிச்சிட்டு என்ன ஆணுச்சு என்ன ஆணுச்சு அப்படின்னு. அவரை சார்ந்த சில தரப்பினர் நம்மை தொடர்பு கொண்டிருக்கிறாங்க. இருந்தாலும் அவருடைய விவரங்களை கொடுப்பதற்கு முன்னதாக, ஏன்னா அவர் இருக்கக்கூடிய அந்த சூழல் அப்படின்றதுனால நம்ம சரியான நபர்கள் கிட்ட தான் கொடுக்கணும் அப்படின்றதுல தெளிவா இருக்கிறோம். அதனால அதெல்லாம் விசாரிச்சிட்டு இருக்கோம். விசாரித்த பிறகு நிச்சயமா அவரை அவர் குடும்பத்தோடு எங்கு இருந்தாலும் போய் கொண்டு சேர்ப்பது எங்களுடைய பொறுப்பும் அதில் ஒரு பகுதி இருக்கு. அவர் விரைவில் அவருடைய குடும்பத்தோடு போய் சேரணும் அப்படின்ட்டு மின்னல் உறவுகள் தொடர்கதை காத்திருக்கின்றது. எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த நிகழ்ச்சி ஒரு பெரிய பங்காற்றி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சத்தை அவருடைய வாழ்க்கையில் ராஜேந்திரன் வாழ்க்கையிலும் ஏற்படுத்துவோம் அப்படின்ற பெரியதொரு நம்பிக்கையிலும் தைரியத்திலும் நாங்களும் காத்திருக்கின்றோம். கவலைப்படாதீங்க, உடம்பு மனசை பார்த்துக்கோங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ் செல்வம். மலேசியா இலக்கவியல் தொழில்நுட்ப பயன்பாட்டை வலுப்படுத்த இலக்கு கொண்டுள்ளது. மேலும் பொது தனியார் துறைகளில் நிபுணத்துவத்தை மேம்படுத்துவதன் மூலம் இளையோர் பட்டதாரிகள் மத்தியில் உயர் திறன்மிக்கவர்களை உருவாக்கவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் நதோசிரி அன்வார் இப்ராஹிம் கூறினார். இன்று ஐரோப்பிய ஆப்பிரிக்க மத்திய கிழக்கிற்கான பயணீட்டாளர் வெற்றி நிறுவனம் SAP தலைவர் ரப்தோ பாலோஸை நாடாளுமன்றத்தில் சந்தித்த பின் பிரதமர் இவ்வாறு தெரிவித்தார். பொதுச்சேவை பணியாளர்களின் பணி ஓய்வு வயதை 60 நிலைநிறுத்த அரசாங்கம் முடிவெடுத்துள்ளது. தற்போதைக்கு அந்த வயது வரும் வரம்பை உயர்த்தும் தேவை எழவில்லை என அரசாங்க பேச்சாளர் டத்தோ ஃபாமி ஃபண்டில் கூறினார். நாடு முழுவதும் உடற்குறையுடையோருக்கான வாகன நிறுத்தும் இடங்களை தவறாக பயன்படுத்தும் விவகாரத்தை கையாள சட்ட தலையீட்டை அரசாங்கம் விரைவுபடுத்தும். சட்டங்கள் ஆணை மேம்பாட்டு வழிகாட்டி உருவாக்கத்தின் மூலம் அந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என வீடமைப்பு ஊராட்சி துணை அமைச்சர் டத்தோ ஐமான் அதிரா சபு கூறினார். இந்தியாவை தளமாக கொண்டு இயங்கி வந்த 3 பன்னாட்டு குற்றச்செயல் கும்பல்களை அமெரிக்கா வெற்றிகரமாக முடக்கியுள்ளது. வட ஆப்பிரிக்கா ஐரோப்பாவில் நடத்தப்பட்ட கூட்டு நடவடிக்கையின் மூலம் 24 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த கும்பல்கள் கொலைகள், துப்பாக்கிச்சூடு, பணப்பறிப்பு, திட்டமிட்ட குற்றங்கள் உள்ளிட்ட பல்வேறு குற்றங்களில் ஈடுபட்டு வந்துள்ளன. பல ஆண்டுகளாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் விளைவாக இந்த கைது நடவடிக்கை சாத்தியமாகியுள்ளது. தெற்கு காசாவில் தகுதி பெற்ற 1000+ மக்களுக்கு தங்குமிடம் வழங்க மனிதநேய மண்டலத்தை உருவாக்க அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் அமைதி வாரியம் திட்டமிட்டுள்ளது. போரிலிருந்து இயல்பு நிலைக்கு திரும்பும் காசாவின் அன்றாட நிர்வாகத்துக்கு பொறுப்பேற்க உள்ள பாலஸ்தீன தொழில்நுட்ப வல்லுநர்கள் குழுவுக்கு இந்த முன்னோடி திட்டம் தொடக்க புள்ளியாக விளங்கும் என அவ்வாரியத்தின் உயர் அதிகாரி தெரிவித்துள்ளார். விளையாட்டு 2026 உலகக்கிண்ண கார்பந்து. 1954 பின் சுவிட்சர்லாந்து முதன் முறையாக காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. நாட்டுக்கு இது மிகவும் பொருள் பொதிந்த தருணம் என அதிபர் குவே பாமலின் கூறியுள்ளார். அணியினருக்கு பாராட்டை தெரிவித்துக் கொண்ட அவர் சுவிட்சர்லாந்து அரையிறுதிக்கு முன்னேறும் என்ற நம்பிக்கையையும் வெளிப்படுத்தியுள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் S. கோகுலன். வணக்கம்.

0: அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் 7:30. கோலாலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் 7:30.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீங்களா? மைன் ஆப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01 09 07 219 19.
1: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
2: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: வழங்கப்படுகிறது. சதீஷ் வந்திருக்காரு, முதல் நேயரா?
3: பீடூர் நகரிலிருந்து.
0: பீடூர்ல வந்து கரிமி ரொம்ப பிரபலம் ஆச்சே.
3: சாப்பாடு வகைகள்
0: இந்த கரிமி தவிர வேற என்னது?
3: இங்க வந்து ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கும், அது வந்து பிரபலம் தான். இந்த தடவை வந்துட்டு அவங்க மூடிட்டாங்க, திடுக்கிடும் சம்பவங்களா இருந்ததுனால அது வந்து மூடப்பட்டது.
0: பீடூருக்கு வந்தா கரிமி பிரபலம்னு அது மட்டும் தானா, இல்ல வேற ஏதாவது கேட்டுட்டு இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கலாம்லே?
3: உங்க சாப்பாடு தான் ரொம்ப பிரபலம்.
0: இப்போ பழைய ரோட்ல யாராவது அப்படி வர்றதா இருந்தா பீடூர்ல நிக்காம வராதிங்க, ஏன்னா அங்க வந்து சாப்பாடு நல்லா இருக்கும்.
3: ஆமா, அந்த பீடூர் நகரில இறங்கினா கூட இங்க வந்து உள்ள அங்க சாப்பாடு தான்.
0: சரி, சதீஷ்க்கு இன்றைக்கு பாட்டு கடையில என்ன பாட்டு?
3: பார்த்தாலே பரவசம் திரையில இருந்து நீதான் தேசிய கீதம், அந்த பாடல் நான் விரும்பி கேட்கிறேன்.
0: வாங்க கேட்கலாம். வீடோர்ல இருந்து வந்திருக்கீங்க, அந்த பாடல் எல்லாம் இருக்குமா? நன்றி சதீஷ்.
3: நன்றி அபிநல.

0: காதலி ஜெயம் நீதான் என் தேசிய கீதம் பார்த்தாலே பரவசம் படத்துக்காக எடுக்கப்பட்ட பாடலை கேட்டிருந்தோம். இந்த பாட்டு அவர் விரும்பி கேட்ட பாட்டு, சதீஷ் கேட்டிருந்தாரு பீடோர்ல இருந்து. இப்போ எப்போதுமே இன்ஸ்டாகிராம்லயும் சில பேர் வந்து நமக்கு மெசேஜ் எல்லாம் அனுப்புவாங்க. போன வாரம் ஒருத்தவங்க தொடர்பு கொண்டு எப்படியாவது இந்த பாட்டு வேணுன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க, அதை இடம்பெற செய்ய முடியல. ஆனாலும் நேர்களுடைய விருப்பத்தை எப்படி பாட்டு கடையில் இல்லாமல் செய்வது, யார் அவங்கன்னு வாங்க கேட்டுட்டு அவங்களுடைய விருப்ப பாடலையும் கேட்கலாம்.
1: வணக்கம் தேவிகன், வசந்தா பேசுறேன் எங்க கேரள இருந்து. எப்போதும் போல ட்ரை பண்ணேன், லைன் கிடைக்கல. பட் அப்படி இந்த மெசேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பாட்டு விரும்பி கேட்குறேன், முடிஞ்சால் ப்ளே பண்ணுங்கள். படம் பேர் வந்து என் மனவானிய, பாட்டு பேர் வந்து என்ன சொல்லி பாடுவதோ. இந்த பாடல் வந்து கொஞ்சம் ரொம்ப காலமாக ஆச்சு கேட்டேன் ரேடியோவில், முடிஞ்சால் ப்ளே பண்ணுங்கள். ரொம்ப நன்றி, உங்கள் நிகழ்ச்சி ரொம்ப சூப்பர். உங்ககிட்ட பேசணும்னு ஆவலாக இருக்கேன், ஆனால் லைன் கிடைக்கல. ஓகே, தேங்க்யூ, ப்ளீஸ் டேக் கேர், குட் பை.

0: வசந்தா அந்த பாடல கேட்டிருந்தாங்க, என்ன சொல்லி பாடுவதோன்னு சொல்லி இவ்வளவு அழகான பாடல ஹரிஹரன் சாதனா சர்க்கம் பாடியிருந்தாங்க. அந்த பாடலை கேட்பதற்கு வாய்ப்பு கொடுத்த வசந்தாவுக்கு நன்றி சொல்லிட்டு அடுத்த பாட்டு கடையில எந்த வாடிக்கையாளர்னு கேக்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? மலர்விழி. அப்படியே போயிட்டே இருக்கும் போது மின்னலுக்கு முயற்சி பண்ணீங்க, என்ன பாட்டு கேட்கணும்னு உங்களை இந்த பாட்டு கடை ஈர்த்தது?
1: இந்த பாட்டு எப்போதுமே மைண்ட்ல இருக்கும், என்னோட எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. துள்ளாத மனமும் துள்ளும் இருந்து மேகமாய் வந்து போகிறேன்.
0: அப்பா நல்ல பாட்டு, அப்படியே இரவு வரும்போது அந்த பாட்டு கேட்கும் போது நல்லா இருக்கும்.
1: ஆமா உண்மையாக, ஆமா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வார்த்தைகள் அந்த அப்ப 90 ஆண்டு மூவிஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: சரி, மேகமாய் வந்து மின்னலில் கேட்டதற்காக அந்த பாடல் வருது. மலர் கேளுங்க.
1: ஒவ்வொரு புதன்கிழமையும் நான் உங்களோட நிகழ்ச்சி வந்து 6 to 8 வரைக்கும் நெக்ஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் எப்போதும் வந்து பயணத்துலதான் இருப்பேன். என்னோட மகனை வந்து எப்போதும் ஏற்றிட்டு வீட்டுக்கு போறப்ப நான் எப்போதுமே இந்த 6 to 8 உங்களோட நிகழ்ச்சி கண்டிப்பா கேட்டுட்டுதான் போவேன். சோ அதே மாதிரி இன்னைக்கும் வந்து அழுதாங்க என்னோட சார்பாகவும் நான் வேண்டிக்கிறேன். மாவை வந்து அவர் வந்து கூட்டிட்டு
0: சீக்கிரத்துல கண்டிப்பா. மலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கல இந்த நிகழ்ச்சி?
1: கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எப்போதுமே மின்னல் வந்து மிஸ் பண்ண மாட்டேன், காலையிலயும் சரி ஈவினிங்லயும் சரி
0: கேட்டுட்டே இருங்க. உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு. நன்றி மலர்,
1: ரொம்ப நன்றி.

0: துள்ளாத மனமும் துள்ளும் படத்துக்காக வந்த பாடல் ராஜேஷ் பாடியிருந்தாரு. அந்த பாடலை பாட்டு கடையில வந்திருக்கிற அடுத்த வாடிக்கையாளர் யாரு? வணக்கம், யார் பேசுறீங்க?
1: விஜயன் சரஸ்வதி. பத்துக்கே
0: நல்லா இருக்கீங்களா?
1: சிறப்பாக இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். இந்த குரலை கேட்டுட்டு எப்படி
1: தேவிகன்? ரொம்ப சந்தோஷம் தேவிகன், ரொம்ப பல நாள் முயற்சி செய்து இன்னைக்கு கிடைச்சிருச்சு உங்களுக்கு.
0: எங்க கடைக்கு நீங்க வந்தது எங்களுக்கு தான் மகிழ்ச்சி. இந்த உற்சாகம் தான் எங்களுக்கு வேணும். அதே உற்சாகத்தோட என்ன பாட்டு இன்னைக்கு உங்களுக்கு வேணும்?
1: நம்ம கே பாக்யராஜ், தாவணி கனவுகள், செங்கமலம் சிரிக்குது.
0: சரி, அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.
1: ரொம்ப நன்றி
0: விஜயன் சார், ரொம்ப உரிமையோட அவ்வளவு அன்பா தெய்வீகன் அப்படின்னு கூப்பிட்டாரு. அவருக்காக பாக்யராஜ் அவர்களுடைய சின்னதா குரலை இங்க ஒளிப்பதிவு செய்துட்டு அந்த பாட்டுக்குள்ள நுழையலாம்.
2: வாழ்க்கையில வந்து கடைசி வரைக்கும் நமக்கு போராட்டம் இருக்கணும். அந்த போராட்டம் இருந்தா தான் அந்த வாழ்க்கையும் வந்து சந்தோஷமா இருக்கும். போராட்டத்தினுடைய பலன் தான் நமக்கு பொற்காலமா மாறும். இப்ப நான் எல்லாம் வந்து என்ஜாய் பண்ண முடியுது வாழ்க்கை அப்படின்னு சொன்னா, எதுவுமே இல்லாம நான் புறப்பட்டு போனேன் சென்னைக்கு. சோ நான் கஷ்டப்பட்டதுனாலதான் அந்த இடத்த ரீச் ஆகும் போது என்னால வந்து சந்தோஷப்பட முடியுது. சாப்பாட்டுக்கு வீட்டுல இல்லாம இல்ல, வீட்டுல சாப்பாட்டுக்கு இருந்தது, எல்லாமே இருந்தது. இருந்தாலும் ஒரு தடவை தான் வாழ்க்கை, அந்த ஒரு தடவை நம்ம வாழ்ற மாதிரி நம்ம நினைக்கிற மாதிரி வாழ்ந்து பார்க்குமே அப்படின்னு சொல்லி, சாப்பாட்டுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, தங்கல் கிடையாது இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் போராடி அதுக்கப்புறம் அந்த இடத்த ரீச் பண்ணதுனாலதான் இன்னைக்கு வந்து நான் அதை

0: கண்டிப்பா விஜயன் அவர்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பார் இந்த சிரிப்பெல்லாம் கேட்டுட்டு. பாக்யராஜ் அவர்களுடைய பாடலையும் கேட்டுட்டு மணி போ 7:34 பாட்டு கடையில் அடுத்தது யாரு?
1: ஹலோ, வணக்கம் தேவிக நண்பரே. நான் கனிஷா நினைக்கிறேன் பேசுறேன்.
0: கனிஷா, எப்படி இருக்கீங்க கனிஷா?
1: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கு கனிஷா. வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சா?
1: ஆமா, வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்கு. அண்ணன், நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். வந்து நீங்க இன்ஸ்டாகிராம்ல உங்களுக்கு வந்து நான் பல்கலைக்கழகம் படிக்கும் போது நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணேன். நீங்களும் வந்து முன்னாள் மாணவர் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த பல்கலைக்கழகத்துல.
0: ஓ, நம்ம ஒரே இடத்துல படிச்சிருக்கோமா?
1: ஆமா, நான் வந்து சொன்னேன் நீங்க எப்படி அண்ணன் படிச்சு பாஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னேன்.
0: ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு கேக்குறதுக்கு. சரி, என்ன பாடல் உங்களுடைய உங்களோட மகிழ்ச்சி கொண்டாடுற மாதிரி ஒரு பாட்டு சொல்லுங்க.
1: என்னோட வருங்கால கணவருக்காக நான் வந்து சுவாசமி பாடல் வந்துட்டு தெனாலி படத்துல இருந்து கேக்கணும்னு நினைக்கிறேன்.
0: என்ன சொல்லி என்னை சொல்லி
1: அந்த பாட்டு, அதுல வந்துட்டு ஒரு வரி வரும், கிழக்காக நீ கிடைத்தா இடிந்து விட்டே நீனே. அந்த வரிக்காக அவருக்காக காதலுக்காக இந்த பாட்டு.
0: ஓயோ ஜூனியர், எல்லாம் வெற்றியா வந்து சேரட்டும், வாட்டு வருது உங்களுக்காக.
1: அண்ணா, நான் ஒரு 90 கிட் நான் கல்யாணம் பண்ண போறேன்.
0: உங்க கல்யாணமும் நல்லபடியா நடக்கணும் சொல்லுங்க. கண்டிப்பா கூப்பிட்டு.
1: ஓகே அண்ணா, கண்டிப்பா, நன்றி.
0: வந்துட்டே இருக்கு பாட்டு, அவர் கேக்கு சொல்லுங்க.
1: பை அண்ணா.
0: பை பை.

0: என்ன பாடல் வேணும்?
1: அரவிந்தன் படம், அரவிந்தன் படத்துல இருந்து ஆல் தி பெஸ்ட் னு ஒரு சாங் இருக்கு.
0: ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட்,
1: காதல் காதல், அந்த சாங்.
0: சரி, இந்த பாட்டு
1: நிறைய வாட்டி ரேடியோ போட்டு நான் கேட்டது இல்ல. நிறைய பேருக்கு இந்த பாட்டு தெரியுமா எனக்கு தெரியல. அதனால மின்னல் வழியாக தெரிவிப்படுத்தலாம்.
0: அதுக்கு மேல எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் அப்படி சொல்லிக்கலாம்.
1: அந்த பாட்டு ரொம்ப அழகா இருக்கும்.
0: ஆமா, சொல்லுங்க, யாரு என்ன செஞ்சிட்டு இருந்தாலும் உங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லதா நடக்கணும். ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்க பாப்போம்.
1: ஓ, நம்ம திருமலையில ஜோதிகா சொல்லுவாங்களா? அந்த மாதிரியா?
0: என்ன இது, அங்க போய் சேர்த்து வச்சிட்டீங்க.
1: நல்லதே நடக்கும்
0: எல்லாத்துக்கும். பாட்டு கேளுங்க.

0: பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைத்தொலைபேசிய கல்வி சாதனமாக மாற்றலாமே. மைனாப்ஸ் இடியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தீர்வு மைனாப்ஸ் இடியூஷன். தொடர்புக்கு 0301709719.
1: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேம்.
2: உங்களை பிடிக்கிறதுக்கே முடியல. நானும் ஆரம்பிச்சதுல இருந்து இது வரைக்கும் நான் நினைக்கிறேன் 150 வாட்டி அடிச்சிருப்பேன்.
0: என்ன சொல்றீங்க?
2: நான் இவ்வளவு நாள் ஒரு 4 மாசம் 5 மாசம் நான் கால் பண்றதே இல்ல, எல்லாத்துக்கும் சார்ஜ் கொடுப்பேன்ட்டு. ஏன்னா இன்னைக்கு எங்க தம்பிக்கு போ கூட பிறந்த தம்பிக்கு பிறந்த நாள், அதனாலதான் ட்ரை பண்ண, காலையிலயும் ட்ரை பண்ண கிடைக்கல. சரி தெய்வீகன் வந்த நம்ம தெய்வீகன் பண்ண அப்படின்னு
0: கூட பிறந்த தம்பிக்கு பிறந்த நாள்.
2: தெய்வீக
0: நல்லா இருக்கேன். தம்பி எப்படி இருக்காரு?
2: நல்லா இருக்காரு. அவரு பேர் வந்து முகிலன்.
0: சரி, முகிலனுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். என்ன பாட்டு?
2: செம்பருத்தி பூவை. அந்த பாட்டு போட முடியுமா?
0: உங்க தம்பிக்காக செம்பருத்தி பூவை. அந்த பாட்டு,
2: அந்த பாடல வந்து வாழ்த்துறது வந்து உங்க தம்பி ஒய்ஃப் வந்து சிவகாமி முகிலன், பிள்ளைங்க வந்து நரேந்திரா, வித்யா, அகர, அம்மா வந்து தனலட்சுமி, நாங்க கூட பிறந்த சகோதரிங்களா அவருக்கு வாழ்த்து சொல்றோம்.
0: சரி, உங்க தம்பி
2: தெய்வீகனால என் தம்பிக்கு வந்து வாழ்த்து சொல்றது ரொம்ப பெருமையா நினைக்கிறேன்.
0: நானு நான் வந்து வாயடைச்சு போயிட்டேனே.
2: வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன்.
0: உங்களுடைய தம்பிக்கு எங்களுடைய வாழ்த்து சொல்லிருங்க. எல்லா அக்காங்களும் நல்லா பாத்துக்கோங்க தம்பிய.
2: ஆமா கண்டிப்பா.
0: செம்பருத்தி பூவை பாட்டு வந்துட்டு இருக்கு கேளுங்க.
2: நன்றி நன்றி.
0: உங்க பேர் சொல்லலையே.
2: என் பேர் வந்து
0: கண்ணியம்மாள். என்ன எப்படி பாக்குறீங்கன்னு சொல்லி கண் கலங்க வைக்கிறீங்களே, நன்றிங்க.

0: இன்னைக்கு காலையில வந்து ஒரு அப்படிப்பட்ட என்ன சொல்லுவாங்க, ஒரு பயங்கரமான டிராபிக். ஒரு 2 hours பிடிச்சிச்சு வேலைக்கு சேர்றதுக்கு.
1: நான் பெங்களூர்ல
0: பத்துக்காவன் போறேன். அந்த டைம்ல நான் உங்களை நினைச்சேன் தெய்வீக, இதே ஒரு சாயங்கால நேரமா இருந்தா உங்க மூலியமா ஒரு நல்ல பாட்டு கேட்டுக்கிட்டு இந்த ஒரு பையனை வந்து களைப்பா இருக்காதுன்னு காலையில உங்களை
1: நினைச்சேன். மாலையில
0: கூப்பிட்டு உங்ககிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லி கரெக்டா லைனும் கிடைச்சிருக்கு.
1: என்ன பாடல் இன்றைக்கு?
0: மௌனமான நேரம். இந்த மௌனமான நேரம் ரொம்ப தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன் அந்த பாடல.
1: சரி, நானும் கல்பனா இந்த பாடலோட விடை பெறும் நேரம் வந்தாச்சு. நீங்களும் உடம்பெல்லாம் பாத்துக்கோங்க, சரியா?
0: நன்றி தேவிகா,
1: பாத்துக்கோங்க, நல்லா ஓய்வெடுங்க போயிட்டு.
0: கண்டிப்பா
1: கல்பனா பிணங்கிலிருந்து கூப்பிட்டு இருந்தாங்க. ரொம்ப களைப்பு, 2 மணி நேரம் நெரிசல்ல மாட்டி இப்பதான் வீட்டுக்கு, அது காலையில மாட்டி இப்பயும் நெரிசல்ல சிக்கி வீட்டுக்கு போய் சேர்றேன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி உங்கள பல பேர் இருப்பீங்க, கவலை எல்லாம் படாதீங்க, போய் இருங்க. உங்களுக்கு பிடித்த பாடல்களை வழங்குறோம். நிறைவு பாடல் அவங்க கிட்ட பாடல் வந்துட்டு இருக்கு. அடுத்தது நளினி அச்சுதன் உங்க கூட பேசுறதுக்காக காற்றின் மொழியில வராங்க. எப்போதும் சொல்றதுதான், உடம்பு மனசை பாத்துக்கோங்க, மௌனமான நேரத்தை உங்களிடம் விட்டு மௌனமாய் விடை பெறுவது தெய்வீகன் தாமரை செல்வன். நல்லா தூங்குங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ் செல்வம். நோவேயிடமிருந்து தற்காப்பு புதிய உபகரணங்களும் எவ்வித இராணுவ சொத்துகளும் பெறப்படாது. அந்நடவடிக்கை உடனடியாக நிறுத்தப்படுவதாக அரசாங்க பேச்சாளர் டத்தோஃபாமி ஃபடில் கூறினார். அரச மலேசிய கடற்படையின் கடலோர போர் கப்பல்கள் எல்சிஎஸ்கான ஏவுகணை ஏற்றுமதி உரிமத்தை அந்நாடு ரத்து செய்ததை அடுத்து அம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் ஜனவரி தொடங்கி இன்று வரை வெப்பம் தொடர்பில் 73 நேர்வுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அவற்றுள் 59 அதீத வெப்ப களைப்பு, 6 வெப்பவாத நேர்வுகளும் அடங்கும் என சுகாதார அமைச்சின் நோய் கட்டுப்பாட்டு பிரிவின் பொது சுகாதார மருத்துவ நிபுணர் டாக்டர் ஹஸ்லினா ஹையா கூறினார். மேலும் மரண எண்ணிக்கை தொடர்ந்து 4 உள்ளது. பினாங்கு, கடா, நெகிரிசம்பிலான் பேராக்கில் அது பதிவாகியுள்ளது. ஆர்டிக்கில் அமைந்துள்ள கிரீன்லாந்தை அமெரிக்கா அதன் கட்டுப்பாட்டில் கொண்டு வர விரும்புவதாக அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியதையடுத்து ஐரோப்பிய ஒன்றியம் கண்டனம் தெரிவித்துள்ளது. கிரீன்லாந்தின் எதிர்காலம் குறித்த முடிவுகளை எடுக்க வேண்டியவர்கள் கிரீன்லாந்து மக்களும் டென்மார்க் மக்களுமே என அதன் செய்தி தொடர்பாளர் ஆலஃப் கில் திட்டவட்டமாக கூறினார். இவ்வேளை டென்மார்க்கிற்கும் கிரீன்லாந்து மக்களுக்கும் ஐரோப்பிய ஒன்றியம் முழு ஆதரவை தெரிவித்துள்ளது. ஈரானிய வளைகுடாவில் சிக்கியுள்ள 6000 மாலுமிகள் தொடர்ந்து தவித்து வருவதாக பன்னாட்டு கடல்சார் அமைப்பு தெரிவித்துள்ளது. அவ்வட்டாரத்தின் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர அதிகபட்ச கட்டுப்பாட்டை கடைபிடிக்குமாறு அது வலியுறுத்தியுள்ளது. கடந்த 2 ஹார்முஸ் நீரிணையை கடந்த பல வர்த்தக கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களை அவ்வமைப்பின் பொதுச் செயலாளர் அர்சேனியோ டொமிங்வேட் சாடினார். விளையாட்டு. பன்னாட்டு காறுபந்து கூட்டமைப்பு ஃபிஃபா பயிற்சியாளர் கல்வி உபகார சம்பள திட்டத்தின் கீழ் நடத்தப்படும் AFC மகளிர் B பட்டய பயிற்சியில் பங்கேற்க நாடு முழுவதிலுமிருந்து 18 பெண் பயிற்சியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். ஃபிஃபாவுடன் இணைந்து முன்னெடுக்கப்படும் இத்திட்டம் நாட்டின் மகளிர் காற்பந்து பயிற்சியாளர்களின் தரத்தை உயர்த்துவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக மலேசிய காற்பந்து சங்கம் தெரிவித்துள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் S. கோகுலன். வணக்கம்.

காற்றின் மொழியின் வணக்கம். உங்களுக்கு மினலை தொடர்ந்திருக்கும் உங்க நேச மனசுக்கு நன்றி. காற்றின் மொழி இப்பொழுது தொடங்கி நள்ளிரவு 12 மணி வரையில் உங்களோட பேச போகுது. இரவு 10 மணிக்கு டிக்டாக் நேரலை உங்களை வரவேற்க காத்திருக்கு. காற்றின் மொழியில் அடுத்து வரும் 1 மணி நேரத்திற்கு தெலுங்கு பாடல்களை உங்களுக்காக நாங்க கொடுக்க போறோம். நள்ளிரவு 12 மணி வரையில் உங்களோடு நான் நளினி அச்சுதன்.

உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:45. கோலாலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:45.
2: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேம்.

நரேஷ் ஐயர் அனுராதா ஸ்ரீராம் கொண்டு வந்த பாடல் அது. இரவு 9 மணி வரைக்கும் தெலுங்கு பாடல்களை நாங்கள் உங்களுக்காக கொடுத்துக்கிட்டே இருப்போங்க. புதன்கிழமை காற்றின் மொழி இது. ஜூலை திங்கள் 8 நாள் என்று இன்றைக்கு உங்களுக்கு பிறந்த நாளாக இருக்கலாம், திருமண நாளாக இருக்கலாம், இல்லை வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு நாள், மறக்கவே முடியாத ஒரு நாள், ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாள் அப்படி கூட இருக்கலாம். அப்படியெல்லாம் இருந்தால் இங்கிருந்து நாங்கள் மனசார உங்களுக்கு வாழ்த்துக்களை இங்கிருந்து அனுப்பி வைக்கிறோம். எப்போதுமே இந்த மகிழ்ச்சி இன்றைக்கு உங்கள்கிட்ட உங்ககிட்ட இருக்கும் இந்த மகிழ்ச்சி எப்போதுமே நிலைத்திருக்கணும், எப்போதுமே உங்க கூடவே இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். சில சமயங்கள்ல இந்த சோதனைகள் வேதனைகள் இதெல்லாம் வருவது சகஜம் தான். அந்த சோதனை அப்படின்னாலே இப்ப பிள்ளைங்க பாருங்க தேர்வு எழுதுறாங்க, தேர்வு எழுதிய பிறகுதான் அவங்களுக்கு வந்து தங்களுடைய அடைவு நிலை என்ன அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியும். அது மாதிரி தான் அந்த சோதனையும், அது நடந்த பிறகுதான் நம்முடைய அடைவு நிலை என்ன, எந்த இடத்துல நாம இருக்கோம் அப்படிங்கறத நாமே புரிந்து கொள்வதற்கான ஒரு தருணம் அப்படின்னு கூட எடுக்கலாம். அப்படி எடுத்துக்கும் போது அந்த மாதிரியான கவலைகள் எல்லாம் ரொம்ப மனசை போட்டு அழுத்தாது. மன அழுத்தம் வேண்டாங்க, யார்ட்டையாவது மனசு விட்டு பேசுங்க. நம்பிக்கைக்குரியவங்க வாழ்க்கையில நிச்சயமா உங்களுக்கு இருப்பாங்க. அந்த மாதிரியான நபர்களை தேர்ந்தெடுத்து பக்கத்துல வச்சுக்கோங்க, கை கொள்ள வச்சுக்கோங்க, அவங்கள தவற விட்டுறாதீங்க. வாழ்க்கையில இருந்து தொடர்ந்து பாடல்களை நாம் கேட்டு ரசிக்கலாம்.

0: மடானி உங்களுக்காக.
1: ஜூலை முதலாம் நாள் தொடங்கி மலேசிய பொருளக பற்று அட்டை டெபிட் கார்டு பயனர்கள் பணப்பொறிகளில் கட்டணமின்றி பணம் எடுக்கலாம். நாடு முழுவதும் உள்ள 14,000 ஏடிஎம் இயந்திரங்களில் பணம் எடுக்க இனி கூடுதலாக ₹1 கட்டணத்தை செலுத்த தேவையில்லை.
0: மடானி உங்களுக்காக.

காற்றின் மொழியில் தெலுங்கு பாடல்களை நாம் கேட்டு ரசிக்கிட்டே இருக்கோம். தெலுங்கு பாடல்களை உங்களுக்கு கொடுக்கும் அதே சமயம் தெலுங்கு திரையுலகம் பக்கமாகவும் கொஞ்சம் பேட்டி பார்த்துட்டு வரலாம். திரைப்பட இயக்குனர், நடிகர் மற்றும் திரைக்கதை எழுத்தாளர் தருண் பாஸ்கர். 2016 இவர் இயக்கிய பெல்லி சூப்புலு அப்படிங்கிற ஒரு திரைப்படம் பெரும் வரவேற்பை பெற்றுத்தந்தது. சிறந்த தெலுங்கு திரைப்படத்திற்கும் சிறந்த திரைக்கதை உரையாடல்களுக்கும் தேசிய திரைப்பட விருதை பெற்றுத்தந்தது. இவருடைய இயக்கத்தில் விரைவில் ஒரு திரைப்படம் வெளிவரவிருக்கின்றது. இ என் இ ரிப்பீட் அப்படிங்கிற தலைப்பில் காத்திருந்த

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: தமிழ் செல்வத்துக்கு உங்ககிட்ட என்ன பிடிக்காது உங்களுக்கு?
2: மத்தவங்கள போராம படுறது எனக்கு பிடிக்காது. ஒண்ணு
1: அப்ப போராம படுறீங்க
0: என்ன மோகன், இது இப்படி வெளிப்படையா கேட்டாச்சு.
2: ஒரு நல்ல எண்ணம், நல்ல சிந்தனையோட இருக்கணும். எனக்கு வந்து பிடிச்ச கோணம் என்னன்னு, எனக்கு பிடிக்கிற கோணம் என்னன்னு கலந்து சந்தோஷமா எரிச்சு சந்தோஷமா சிரிக்கணும். சந்தோஷப்படணும்.
0: நீங்க நல்லா சிரிக்கிறீங்களா?
2: நம்ம சிரிக்கிறாங்க.
1: லோகம்பால், உங்களுக்கு என்ன பிடிக்காது உங்ககிட்ட?
3: நான் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைப்பேன், நான் வந்து சொல்ல மாட்டேன். சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்ல மாட்டேன். அப்புறம் யோசிப்பேன், இது நம்ம அப்படியே சொல்லி இருக்கலாமே. அதை மட்டும் என்னால மாத்திக்க முடியும்.
0: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

நம்ம முதல்ல சொல்லியிருந்த மாதிரி தெலுங்கு பாடல்களை கொடுத்து கொண்டிருக்கும் அதே வேளையில் தெலுங்கு திரையுலகம் சார்ந்த தகவல்களையும் நாங்கள் உங்களுக்கு கைவசம் கொண்டு வந்திருக்கோம். இயக்குனர், திரைக்கதை எழுத்தாளர் சிவா நிர்வாணா. இவர் வந்து இயக்குநர்கள் ராம் கோபால் வர்மாவுக்கும் பரசுராமுக்கும் உதவி இயக்குநராக பணியாற்றி தெலுங்கு சினிமா துறைக்கு அறிமுகமானவர். அதற்கு பிறகு நின்னு கோரி, மஜிலி, தக் ஜெகதீஷ், குஷி போன்ற படங்களை இயக்கியிருந்தார். இவரின் இயக்கத்தில் விரைவில் வெளிவர உள்ள புதிய திரைப்படம் இருமுடி. முக்கிய கதாபாத்திரங்களில் வந்து ரவி தேஜா, பிரியா பவானி சங்கர், சாய் குமார் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. குடும்ப பாசம், நம்பிக்கை ஆகியவற்றை கதையின் மையமாக கொண்டுள்ள இந்த திரைப்படத்தை ஆகஸ்ட் 21 தேதி வெளியிட படக்குழுவினர் திட்டமிட்டிருக்காங்க.

0: அஸ்வினி, நான் அடிச்சு சொல்றேன், இந்த வருஷம் FIFA உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
1: கிஷன், நான் அடிக்காமலே சொல்றேன், இந்த வருஷம் உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
0: இல்ல, கப் எங்களுக்கு தான். பெட் கட்டலாமா?
1: வேணும்னா காபி கப் கிடைக்கும், கிண்ணம் எங்களுக்கு தான்.
0: பந்தயம் 500 ரிங்கிட்.
1: நீங்களாமே 500 ரிங்கிட்க்கு பந்தயம் வைக்கும்போது நாங்க 1000 ரிங்கிட்க்கு வைக்கிறோம்.
0: 1000 நான் 2000 தரேன்.
2: பெட் பெட் தான் மாவளே, சட்னி சட்னி தான்.
3: ஓஹோ, பந்தயமா வைக்கிறீங்க பந்தயம்? ஹலோ போலீஸ்,
4: இங்க சட்டவிரோதமா பந்தயம் நடந்துட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அதுவும் 2000 வெள்ளிக்கு பந்தயம் கட்டி இருக்கீங்களாமே?
1: 10 வெள்ளி கூட இல்ல சார். அடுத்த மாசம் இப்படி வீட்டு காசு கட்ட போறேனே தெரியல சார். சும்மா எங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள இப்படி வந்து நிக்கிறீங்களே.
4: விளையாட்டு ரசிங்க, தப்பு இல்ல, ஆனா சட்டவிரோதமா பந்தயம் கட்டாதீங்க.
3: ஐயா, அந்த ஆர்டிஎம் கிளிக் பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு போயிடுறீங்களா?
0: FIFA உலக கிண்ணத்தை ஆர்டிஎம் கிளிக்ல மட்டும் பாருங்க. இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

பழம் பாடல்களை நேசிக்கும் நேர்களா நீங்க அப்படின்னா மறந்துடாதீங்க. இன்றைக்கு 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு இடைவிடாத பாடல்களை நாங்க உங்களுக்காக வழங்க போறோம். உங்க மனசறிந்து நீங்க எந்த மாதிரியான பாடல்களை எல்லாம் நேசிப்பீங்க அப்படின்னு தெரிந்து பாடல்களை தேர்வு செய்து வைத்திருக்கோம். 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு இடைவிடாத பழம் பாடல்கள்.

நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம்மின் வானொலி நாடகம் நல்லிசை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

0: இலக்கவியல் உருமாற்றத்தை விரைவுபடுத்த மலேசியா இலக்கு. நார்வேயிடமிருந்து பாதுகாப்பு உபகரண கொள்முதல் உடனடியாக நிறுத்தம். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 9 மணி முதன்மை செய்திகளுடன் சிவம் தமிழ் செல்வம். மலேசியா இலக்கவியல் தொழில்நுட்ப பயன்பாட்டை வலுப்படுத்த இலக்கு கொண்டுள்ளது. மேலும் பொது தனியார் துறைகளில் நிபுணத்துவத்தை மேம்படுத்துவதன் மூலம் இளையோர் பட்டதாரிகள் மத்தியில் உயர் திறன்மிக்கவர்களை உருவாக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் டதோஸ்ரி அன்வர் இப்ராஹிம் கூறினார். இன்று ஐரோப்பிய ஆப்பிரிக்க மத்திய கிழக்கிற்கான பயனீட்டாளர் வெற்றி நிறுவனம் SAP தலைவர் ரப்தபோலோஸை நாடாளுமன்றத்தில் சந்தித்த பின் பிரதமர் இவ்வாறு தெரிவித்தார். நாட்டின் இலக்கவியல் உருமாற்றத்தை விரைவுபடுத்தும் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட சில துறைகளில் வியூக ஒத்துழைப்பை ஏற்படுத்துவது குறித்து ரப்தபோலோஸிடம் கலந்துரையாடியதாகவும் டதோஸ்ரி அன்வர் குறிப்பிட்டார். நார்வேயிடமிருந்து தற்காப்பு புதிய உபகரணங்களும் எவ்வித இராணுவ சொத்துகளும் பெறப்படாது. அந்நடவடிக்கை உடனடியாக நிறுத்தப்படுவதாக அரசாங்க பேச்சாளர் டதோ ஃபாமி ஃபடில் கூறினார். அரச மலேசிய கடற்படையின் கடலோர போர் கப்பல்கள் LCSக்கான ஏவுகணை ஏற்றுமதி உரிமத்தை அந்நாடு ரத்து செய்ததை அடுத்து அம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தற்காப்பு அமைச்சு நார்வேயின் புதிய தற்காப்பு உபகரணங்களை பெறுவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என அமைச்சரவையில் வலியுறுத்தப்பட்டது. இவ்வேளை LCSக்கான ஏவுகணை முறையை விநியோகிக்கும் 4 நாடுகளை அமைச்சு அடையாளம் கண்டுள்ளதாக டதோ ஃபாமி குறிப்பிட்டார். இவ்வேளை பொதுச்சேவை பணியாளர்களின் பணி ஓய்வு வயதை 60 நிலைநிறுத்த அரசாங்கம் முடிவெடுத்துள்ளது. தற்போதைக்கு அந்த வயது வரம்பை உயர்த்தும் தேவை எழவில்லை என டதோ ஃபாமி ஃபடில் கூறினார். இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் அந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தொடர்பு அமைச்சருமான அவர் கூறினார். 2026 கோலாலம்பூர் நகரமய மானிய திட்டத்தின் கீழ் அரசாங்கம் 1 மில்லியன் ரிங்கிட்டை ஒதுக்கியுள்ளது. தலைநகரின் வரலாற்று சிறப்புமிக்க பழமையான நகர மையத்தை மறுசீரமைக்கவும் புத்துயிர் ஊட்டவும் இந்நிதி வழங்கப்படுவதாக கூட்டரசு பிரதேச விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் ஹெனாயோ கூறினார். இந்த நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்படும் ஒவ்வொரு திட்டத்திற்கும் 30,000 முதல் 100,000 ரிங்கிட் வரையிலும் மானியங்கள் வழங்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். இந்த நிதியுதவி கலை, பண்பாடு, பாரம்பரியம் ஆகியவை நாட்டின் உள்நாட்டு பொருளாதாரத்தின் முக்கிய உந்து சக்தியாக உருவெடுப்பதை உறுதி செய்யும் என அமைச்சர் விவரித்தார். நாடு முழுவதும் உடற்குறையுடையோருக்கான வாகன நிறுத்தும் இடங்கள் தவறாக பயன்படுத்தும் விவகாரத்தை கையாள சட்ட தலையீட்டை அரசாங்கம் விரைவுபடுத்தும். சட்டங்கள், ஆணை, மேம்பாட்டு வழிகாட்டி உருவாக்கத்தின் மூலம் அந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என வீடமைப்பு ஊராட்சி துணை அமைச்சர் டத்தோ ஐமான் அத்திராசாபு கூறினார். அதிகபட்ச தண்டம், வாகனத்தை இழுத்துச் செல்லுதல் போன்ற செயலாக்க நடவடிக்கைகளும் அதில் அடங்கும் என்றார் அவர். அந்த விவகாரம் தொடர்பில் போக்குவரத்து அமைச்சருடனான தமது அமைச்சின் ஒத்துழைப்புக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். நாடு முழுவதும் ஜனவரி தொடங்கி இன்று வரை வெப்பம் தொடர்பில் 73 நேர்வுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அவற்றுள் 59 அதீத வெப்ப களைப்பு, 6 வெப்பவாத நேர்வுகளும் அடங்கும் என சுகாதார அமைச்சின் நோய் கட்டுப்பாட்டு பிரிவின் பொது சுகாதார மருத்துவ நிபுணர் டாக்டர் ஹஸ்லினா ஹையா கூறினார். மேலும் மரண எண்ணிக்கை தொடர்ந்து 4 உள்ளது. பினாங்கு, கடா, நெகிரிசெம்பிலான், பேராக்கில் அது பதிவாகியுள்ளது. இவ்வேளை வெப்பம் தொடர்பான நோய்களுக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்க பொது சுகாதார வசதிகள் முழு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் ஹஸ்லினா தெரிவித்தார். நாளை தொடங்கி 15 வரை RON 97 பெட்ரோலின் விலை லிட்டருக்கு 4 ரிங்கிட்டாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. RON 95 RON 37 டீசல் 3.97 விற்கப்படும். இவ்விலை பூடி 95 முனைப்பின் கீழ் RON 95 பெட்ரோலின் விலை 1.99 நிலைத்திருக்கும். பூடி டீசலின் கீழ் டீசல் லிட்டருக்கு 2.10 விற்கப்படும். நிதியமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்விவரங்கள் இடம்பெற்றுள்ளன. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: நாட்டில் தொற்றா நோய்களை அதிகரிக்கும் சீனிக்கு எதிரான போர், போரோன் சுகர்.
2: தங்கள் தயாரிப்புகளில் சீனி அளவை குறைக்கும் நிறுவனங்களுக்கு ஹெல்தி சாய்ஸ் என்ற அங்கீகாரம்.
1: அரசாங்க ஏற்பாட்டிலான அனைத்து நிகழ்ச்சிகளிலும் வழங்கப்படும் பானங்களில் சீனியின் அளவு 50 விழுக்காட்டிற்கு குறைப்பு.
2: 2024-2030 மலேசிய மக்கள் மத்தியில் சீனியை குறைக்கும் வியூக திட்டம்.
1: சீனியை குறைத்து சீரான உடல்நலம் பேணுவோ.
0: நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள வெனிசுவேலாவிற்கு சிங்கப்பூர் அரசாங்கம் 50,000 அமெரிக்க டாலரை மனிதநேய உதவியாக வழங்கியுள்ளது. கரிபியன் தென் அமெரிக்க மேம்பாட்டு பொருளகத்தின் வெனிசுவேலா மீட்பு நிதியத்திற்கு அந்நிதி அனுப்பப்பட்டதாக சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் பிபியன் பாலகிருஷ்ணன் கூறினார். இடர்மிக்க காலங்களில் சிங்கப்பூர் வெனிசுவேலா மக்களுடன் துணை நிற்கும் என்றும் அவர் தெரிவித்தார். கடந்த மாதம் 24 நாள் அந்நாட்டை உலுக்கிய இரு நிலநடுக்கங்களில் பலியானவர் எண்ணிக்கை 3,500 கடந்துள்ளது. ஆர்டிக்கில் அமைந்துள்ள கிரீன்லாந்தை அமெரிக்கா அதன் கட்டுப்பாட்டில் கொண்டு வர விரும்புவதாக அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியதை அடுத்து ஐரோப்பிய ஒன்றியம் கண்டனம் தெரிவித்துள்ளது. கிரீன்லாந்தின் எதிர்காலம் குறித்த முடிவுகளை எடுக்க அந்நாட்டு மக்களுக்கும் டென்மார்க் மக்களுக்கும் மட்டுமே உரிமை உள்ளது என அதன் செய்தி தொடர்பாளர் ஆலஃப் கில் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். நிலப்பரப்பு ஒருமைப்பாடு, இறையாண்மை, எல்லைகளை மீறாமை ஆகியவை பன்னாட்டு சட்டத்தின் அடிப்படை விதிமுறைகளாகும். இதனிடையே டென்மார்க்கிற்கும் கிரீன்லாந்து மக்களுக்கும் அதன் முழுமையான ஆதரவை ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்துள்ளது. ஈரானிய வளைகுடாவில் சிக்கியுள்ள 6,000 மாலுமிகள் தொடர்ந்து தவித்து வருவதாக பன்னாட்டு கடல்சார் அமைப்பு தெரிவித்துள்ளது. அவ்வட்டாரத்தின் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர அதிகபட்ச கட்டுப்பாட்டை கடைபிடிக்குமாறு அது வலியுறுத்தியுள்ளது. கடந்த 2 ஹார்முஸ் நீர்நிலையை கடந்த பல வர்த்தக கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களை அவ்வமைப்பின் பொதுச் செயலாளர் கடுமையாக சாடியுள்ளார். இந்த தாக்குதல்கள் அப்பாவி மாலுமிகளின் உயிரை மீண்டும் ஆபத்தில் தள்ளியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். விளையாட்டு. உலக கார்பந்து கூட்டமைப்பு ஃபீஃபா பயிற்சியாளர் கல்வி உபகார சம்பள திட்டத்தின் கீழ் நடத்தப்படும் AFC மகளிர் B பட்டய பயிற்சியில் பங்கேற்க நாடு முழுவதிலுமிருந்து 18 பெண் பயிற்சியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். ஃபீஃபாவுடன் இணைந்து முன்னெடுக்கப்படும் திட்டம் நாட்டின் மகளிர் கார்பந்து பயிற்சியாளர்களின் தரத்தை உயர்த்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது என மலேசிய கார்பந்து சங்கம் தெரிவித்துள்ளது. அடுத்து உலக கிண்ண வூஷு போட்டி. சீனா ஹைகோ நகரில் நடைபெறும் 4வது தௌலோ உலகக்கிண்ண போட்டியில் நாட்டின் வூஷு வீராங்கனை தான் சாங் மின் மகளிர் நங்குன் பிரிவில் தங்கப்பதக்கத்தை தட்டிச் சென்றுள்ளார். இன்றைய போட்டியில் மிக நேர்த்தியான திறமையை வெளிப்படுத்திய சாங் மின் 9.746 புள்ளிகளை பெற்று முதலிடம் பிடித்துள்ளதாக தேசிய விளையாட்டு மன்றம் தெரிவித்துள்ளது. உஸ்பெகிஸ்தானின் டாரியா லதிஷேவா 9.736 புள்ளிகளுடன் வெள்ளி பதக்கத்தையும் சிங்கப்பூரின் கசாண்ட்ரா ஆங் 9.723 புள்ளிகளுடன் வெண்கலத்தையும் வென்றுள்ளனர். நிறைவாக 2026 உலக கிண்ண கார்பந்து. 1954 பின் சுவிட்சர்லாந்து முதன்முறையாக காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. நாட்டுக்கு இது மிக

0: நேரும் என்ற நம்பிக்கையும் வெளிப்படுத்தியுள்ளார். அந்த அல்பை நாடு இன்று நடைபெற்ற 16 அணிகள் சுற்றில் கொலம்பியாவை 4-3 என பெனால்டியின் மூலம் வீழ்த்தியது. இலக்கவியல் உருமாற்றத்தை விரைவுபடுத்த மலேசியா இலக்கு. நோவேயிடமிருந்து பாதுகாப்பு உபகரண கொள்முதல் உடனடியாக நிறுத்தம். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.
1: வரலாற்றில் இன்று
2: 1960 இன்றைய நாளில் நெகிரிசம் பிலான் பாட்டிக்சனில் அரச மிலாய் பட்டாளத்தின் நினைவு சின்னத்தை பேரரசர் சுல்தான் ஹிசாமுடீன் அலாம் ஷா அதிகாரப்படியாக திறந்து வைத்தார். 14 டன் எடையும் 17,000 வெள்ளி மதிப்பும் கொண்ட இந்த நினைவு சின்ன திறப்பு விழாவில் மிலாய் ஆட்சியாளர்கள், அமைச்சர்கள், வெளிநாட்டு தூதர்களும் கலந்து கொண்டனர். நெகிரிசம் பிலான் அரசாங்க வடிவமைப்பாளரால் உருவாக்கப்பட்ட இந்த நினைவு சின்னம் 1942 முதல் 1945 வரை நடைபெற்ற 2 உலகப் போரிலும், 1948 முதல் 1960 வரை நீடித்த அவசர காலத்திலும் உயிர் நீத்த அரச மிலாய் பட்டாள வீரர்களின் தியாகத்தையும் சேவையையும் நினைவு கூறும் வகையில் அமைக்கப்பட்டது.
1: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: நேரம் 9:15.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம் பெறுவது சுவன மலர்கள். வழங்குபவர் உஸ்தாஸா அம்ஸத் பர்வீன்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய சுவன மலர்கள் நிகழ்ச்சியில் மூமின்களின் தாயார் அன்னை ஹஃப்ஸா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாழ்க்கை வரலாற்றின் சில பகுதிகளை கேட்க இருக்கின்றோம். அன்னை ஹஃப்ஸா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களின் தந்தையார் மிகவும் பிரபல்யமான உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களின் தாயார் சஹாபிய தோழியான ஜைனப் பின் மத்லூன் ஆவார்கள். இவர்களின் சகோதரர் இறைத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஜனாசா தொழுகை தொழுவிக்கப்பட்டு ஜன்னத்துல் பக்கியில் முதன் முதலாக அடக்கம் செய்யப்பட்ட நபி தோழரான உஸ்மான் ஆவார்கள். இவர்கள் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் தாய்மாமா. அன்னை அவர்களின் சிறிய தந்தை நபி தோழர் ஜைத் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆவார்கள். இவர்கள் இஸ்லாமிய படை தலைவராக பணியாற்றியவர், இன்னும் உயிர் தியாகியும் ஆவார். இன்னும் அன்னை அவர்களின் சகோதரர்கள் 7 பேர். அவர்கள் அனைவருமே சிறந்த சஹாபியர்கள். அவர்களில் மிகவும் பிரபல்யமான சஹாபி அப்துல்லா பின் உமர் ரதியுல்லாஹு அன்ஹு ஆவார்கள். இவ்வாறு அன்னை ஹப்சா ரதியுல்லாஹு அன்ஹா அவர்களின் குடும்பத்தினர் அனைவருமே இஸ்லாத்தில் மிக பரிச்சயமான சஹாபா தோழர் மற்றும் தோழியர். அன்னை அவர்கள் இஸ்லாத்தின் அடிப்படை அம்சங்களை மிகவும் பேணுதலுடன் பின்பற்றும் பெண்மணியாக திகழ்ந்தார்கள். இன்னும் வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுவதிலும் நோன்பு நோற்பதிலும் மிகுந்த கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவி மாரில் எழுத படிக்க தெரிந்தவர் இவர்கள்தான். மிகச்சிறந்த எழுத்தாற்றல் மிக்கவர். குர்ஆனை அழகிய தொனியில் ஓதக்கூடியவர். குர்ஆனை முழுவதுமாக மனனம் செய்தவர்கள். இவர்கள் புத்தி கூர்மை மற்றும் முகக்குறி அறிதல், சத்தியத்தை அஞ்சாது உரைத்தல், சுட சுட எந்த கேள்விக்கும் பதில் கொடுத்தல் போன்றவற்றில் தன் தந்தையர் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களைப் போலவே இருந்தார்கள். இறைத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபி பட்டம் வழங்காது இருந்த பொழுது காபாவை புதுப்பித்து அமைப்பதற்கு குறைஷிகள் திட்டமிட்டனர். இந்த திட்டமிடலில் காபாவின் சுவனத்து கல்லான ஹஜருல் அஸ்வத் கல்லை எந்த கோத்திரத்தினர் எடுத்து காபாவின் சுவற்றில் வைப்பது என்பது தொடர்பான சர்ச்சையை நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக எளிதாக தீர்த்து வைத்தார்கள். அதாவது, ஒரு துணியின் மத்தியில் ஹஜருல் அஸ்வத் கல்லை வைத்தார்கள். அந்த துணியின் மற்ற பகுதிகளை குறைஷி குலத்தவர்கள் அனைவரையும் அதை சுற்றி பிடிக்க செய்து அவ்வாறே எடுத்து வந்து நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருக்கரங்களால் ஹஜருல் அஸ்வத் கல் காபாவின் மதிச்சுவற்றில் வைக்கப்பட்டது. இந்த ஆண்டில்தான் அன்னை அவர்கள் பிறந்தார்கள். அன்னை ஹஃப்ஸா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹுனைஸ் பின் ஹசாஃப் என்ற நபி தோழருக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டார்கள். இவர் அபுபக்கர் ரதியுல்லாஹு அன்ஹு அவர்களின் அழைப்பின் காரணமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் ஆவார். அன்னை அவர்களின் முதல் கணவர் ஹுனைஸ் ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கள் திருமணத்திற்கு முன்பே அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத் சென்றார். மிக நீண்ட காலம் மக்காவை விட்டு அபிசீனியாவில் தங்கியிருந்து பின் மக்காவிற்கு திரும்பி வந்து ஹஃப்ஸா ரதியுல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்தார்கள். இந்த காலகட்டத்திலும் கூட குறைஷிகளின் தாக்குதல் முஸ்லிம்கள் மீது குறைந்த பாடில்லை. இறைத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழர்களை மதினாவிற்கு ஹிஜ்ரத் செய்யும்படி கூறினார்கள். அவ்வாறு மதினாவை நோக்கி தனது மனைவியான ஹஃப்ஸா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடனே ஹிஜ்ரத் செய்தார்கள் ஹுனைஸ் அவர்கள். மதினாவின் சூழல் புதிதாக இருந்தாலும் அடக்குமுறை ஒடுக்குமுறை அச்சுறுத்தல்கள் அனைத்தும் நீங்கி நிம்மதியான புதியதொரு வாழ்வை ஹுனைஸ் அவர்களும் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹுமா இருவரும் அனுபவித்தார்கள். மதினாவை அடைந்ததும் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது முதல் பணியாக மக்காவில் இருந்து இடம்பெயர்ந்து வந்திருந்த முஹாஜிர்களையும் மதினா அன்சார்களையும் ஒரு குடும்பத்து மக்களாக சகோதர பாசத்தை விதைத்தார்கள். அவ்வாறு சகோதரர்களாக ஆக்கப்பட்டவர்கள் நமது ஹுனைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபு அப்பாஸ் பின் ஜாஃபர் அவர்களும் ஆவார்கள். இருவரும் மிகச்சிறந்த குதிரை ஏற்ற வீரர்கள். இன்னும் உலகில் மிகச்சிறந்த பள்ளிக்கூடமாகிய இறைத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வியல் நெறி பள்ளியில் பாடம் பயின்ற மாணவர்களும் ஆவார்கள். இன்னும் இருவரும் மிகச்சிறந்த படை வீரர்களும் ஆவார்கள். இவ்வாறு மதினாவில் இருந்து கொண்டிருந்த காலகட்டத்தில்தான் பத்ர் மற்றும் உஹது போர்கள் நடைபெற்றன. இந்த இரு போர்களிலும் குனைஸ் அவர்கள் கலந்து கொண்டார்கள். பத்ரு போரில் ஏற்பட்ட கடுமையான காயங்கள் ஆறி முடித்த பின்பு அதே சூழலில் உஹது போரிலும் குனைஸ் அவர்கள் கலந்து கொண்டார்கள். இந்த போரில் மீண்டும் அதே இடங்களில் கடுமையான காயங்களுக்கு உள்ளாகி அதன் காரணமாகவே அவர்கள் மரணத்தையும் தழுவ நேர்ந்தது.

0: ஹுனைஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபிசீனியா மற்றும் மதினா ஆகிய இரண்டு ஹிஜ்ரத்துகளிலும் இடம்பெற்ற இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெரும் மதிப்பிற்குரிய தோழராவார். அவர்களை ஜன்னத்துல் பக்கியில் அடக்கம் செய்ததுடன் தானே முன்னின்று ஜனாசா தொழுகையையும் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவேற்றினார்கள். தனது கணவரை இழந்த ஹப்சா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் இளமையிலேயே விதவையானார்கள். இறைவனின் வல்லமையை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், அமைதி காத்தார்கள். முன்பை விட தனது நேரத்தை அதிகமாக தொழுகையிலும் வணக்கத்திலும் இறைவனை புகழ்வதிலும் கழித்தார்கள். இந்த நிலையில் ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு வயது 21 ஆகியிருந்தது. தனது மகள் இளமையிலேயே விதவையானது குறித்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் கவலை கொண்டார்கள். ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் இத்தா காலம் வரை காத்திருந்து இத்தா என்ற காத்திருப்பு காலத்தை நிறைவு செய்தவுடன் தனது மகளுக்கு மறுமணம் செய்விக்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விரும்பினார்கள். இயற்கையில் தந்தையரைப் போலவே ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவராகவும் இருந்தார்கள். எனவே இதற்கு ஈடு கொடுத்து செல்லக்கூடிய பக்குவப்பட்ட ஒருவருக்கு மனம் முடித்து வைப்பதே சிறந்தது என்பதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளங்கியிருந்தார்கள். எனவே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகளாரான ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மணந்திருந்தார்கள். சில காலங்களிலேயே ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணமடைந்ததுடன் தன் மகளான ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மணந்து கொள்ளுமாறு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். சோகத்தில் இருந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோ, நான் இப்பொழுது மனம் முடிக்கும் நிலையில் இல்லை என்று கூறிவிட்டார்கள். பின் தன் மற்றொரு நண்பரான அபுபக்கர் ரதியுல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சென்று, அபுபக்கர் அவர்களே, நீங்கள் எனது மகளை மணந்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். அதை கேட்ட அபுபக்கர் ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த பதிலையும் கூறவில்லை. இந்த முழு சம்பவத்தையும் இமாம் புகாரி அவர்கள் தனது ஹதீஸ் நூலில் பதிவு செய்திருக்கிறார்கள். நண்பர்கள் இருவரும் தனது மகளை மனம் முடிக்க சம்மதம் தெரிவிக்காததனால் மிகவும் மனமுடைந்து போன உமர் ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கள் நேரே இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று நடந்த விபரங்களை கூறினார்கள். அதற்கு நபி அவர்கள், உமரே, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உஸ்மான் அவர்களை விட சிறந்த துணையை உங்களது மகளுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான். அதுபோலவே உங்களது மகளை விட சிறந்த துணையை அல்லாஹ் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பான் என்று கூறினார்கள். சில நாட்கள் கழித்து தனது மகளான உம்மு குல்சும் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனம் முடித்துக் கொடுத்தார்கள். இதன் மூலமாக நபி அவர்களின் இரண்டு மகள்களில் ஒருவர் பின் ஒருவராக மணந்த பெருமை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சாரும். இதனாலேயே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தின் நூரைன் என்று புகழ்வார்கள். இரண்டு ஒளி உடையவர் என்பது அதன் பொருள். அதன் பின்பு ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மணக்க விரும்பினார்கள். இந்த செய்தியை கேள்விப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உணர்ச்சியின் விளிம்பிற்கே சென்றார்கள். தனது நன்றியை தெரிவிக்கும் முகமாக இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கரங்களில் முத்தமிட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விரைந்து சென்று இந்த நற்செய்தியை தனது மகளுக்கு அறிவித்தார்கள். நிச்சயித்தபடி இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அன்னை ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் திருமணம் நடைபெற்றது. அப்பொழுது அன்னை அவர்களுக்கு 22 வயது ஆகியிருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்த பின்பு அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், உமரே, நீங்கள் உங்கள் மகளை திருமணம் செய்து கொள்ளும்படி என்னிடம் கேட்டீர்கள். நான் அதற்கு எந்த பதிலும் சொல்லாமல் அமைதி காத்தேன். அதனால் தாங்கள் வருத்தமடைந்து இருப்பீர்கள். அதற்கு காரணம் என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் கேட்பதற்கு முன்பாகவே தாங்கள் தங்கள் மகள் விஷயத்தில் மிகவும் கவலையாக இருக்கின்றீர்கள். அதனால் தங்கள் மகள் ஹப்சாவை தானே திருமணம் செய்து கொள்ள நினைப்பதாக ரகசியமாக கூறினார்கள். நான் அந்த ரகசியத்தை பாதுகாக்கும் பொருட்டே நீங்கள் கேட்ட பொழுது அமைதி காத்தேன். அதற்காக நான் மிகவும் வருத்தப்பட்டேன். ஒருவேளை நபி முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்கள் மகளை திருமணம் செய்து கொள்ளாமல் இருந்தால் உங்கள் மகளை நானே திருமணம் செய்து கொண்டிருப்பேன் என்று கூறிய பொழுதுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நிம்மதி பெருமூச்சு வந்தது. நண்பர் மீண்டும் கிடைத்தார் என்ற சந்தோஷம்தான் அது. இந்த சம்பவத்தில் நமக்கு ஒரு அழகிய படிப்பினை இருக்கின்றது. அது என்னவென்றால், ஒரு மனிதர் நம்மிடம் ரகசியத்தை கூறுகின்றார் என்றால் அதை நாம் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும்? இன்று பெரும்பாலும் குடும்பத்திற்குள், நட்பிற்குள், உறவுகளுக்குள், சுற்றத்தாருக்குள் மனக்கசப்புகள் வருவதற்கு காரணம் ரகசியமாக சொன்ன ஒரு விஷயத்தை அனைவருமுன் போட்டு உடைப்பதனால்தான் விரிசல்கள் ஏற்படுகின்றன. அல்லாஹ் நாளை மறுமை நாளிலே ஒரு அடியானை தன் அருகில் அழைத்து மற்றவர்களிடமிருந்து அவரை தனிமைப்படுத்தி திரையிட்டு தன் அருகே இருத்தி நீ உலகில் எவ்வாறெல்லாம் வாழ்ந்தாய் என்று கூறு என்பதாக அல்லாஹ் கேட்பானாம். அதற்கு அந்த அடியான், யா அல்லாஹ், மற்ற அனைவரையும் பொதுவில் நிறுத்தி எல்லோர் முன்னும் அவர்கள் வாழ்க்கையில் என்ன செய்தார்கள் என்று கேட்டாயே, என்னை மட்டும் திரையிட்டு தனிமைப்படுத்தி கேட்கின்றாயே என்பதாக அந்த அடியான் கேட்கும் பொழுது அதற்கு அல்லாஹ் கூறுவானாம், நீ உலகிலே வாழும் பொழுது உன்னிடம் இந்த மனிதர் ஒரு ரகசியத்தை கூறினார். அதை நீ யாரிடமும் கூறாமல் பாதுகாத்தாய். அவ்வாறு நீ ரகசியத்தை பாதுகாத்ததன் பொருட்டாலேயே இன்று உன் ரகசியம் வெளிப்படாமல் இருக்க நான் இவ்வாறு செய்தேன் என்று அல்லாஹ் கூறுவானாம். எனவே நம்மிடம் நம்பி ஒருவர் கூறும் ரகசியத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். அதற்கு இம்மையில் மட்டுமல்ல மறுமையிலும் சிறப்பான நற்கூலி உண்டு இன்ஷா அல்லாஹ் என்பதை அறிய வேண்டும். நன்மையான செய்திகளை அறிந்து அதை செயல்படுத்தக்கூடிய நன் மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்து.
1: நேர்களே, இடம்பெற்றது சுவன மலர்கள். வழங்கியவர் உஸ்தாசா அம்ஜத் பர்வீன்.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெர்ஞாரன் ஜாக்கிம்.
3: நின் நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்.

காற்றின் மொழியில் பாடல்களை நாங்கள் உங்களுக்கு வழங்கிட்டே இருக்கோம். இரவு 10 மணி வரைக்கும் பாடல்களை கேட்டு ரசிக்க போறீங்க. 10 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு டிக்டாக் நேரலையில் நீங்க உங்களுக்கு பிடிச்ச எண்கள் 10க்குள் ஒரு எண் சொல்லுங்க அப்படின்னு நாங்க சொல்லும் போது டிக்டாக் நேரலையில் வந்து எண்களை பதிவு செய்து எந்த எனக்கு அதிகமான நேர்கள் பதிவுகள் கொடுக்கறீங்களோ அந்த எனக்கான பாடலை நாங்க உங்களுக்காக வழங்குவோங்க. சரி, CCMS எனப்படும் இலக்கவியல் நிர்வாக முறை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா அப்படின்னு தெரியல. இதன் அமலாக்கத்தால் அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகளின் காத்திருப்பு நேரம் குறைந்திருக்கின்றது. 81

நாடு நோயாளிகள் 60 நிமிடங்களுக்குள் சிகிச்சை பெற்றுக் கொள்ள முடிகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதற்கு முன் வந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் செலவாகி இருக்கு. ஆக இந்த இலக்கவியல் நிர்வாக முறை வழியாக இந்த நேரம் வந்து குறைக்கப்பட்டிருக்கு. வரும் 2028 ஆண்டுக்குள் நாடு தழுவிய 1917 சுகாதார சிகிச்சையகங்களில் CCMS ஐயும் 728 பல் மருத்துவ சிகிச்சையகங்களில் DIS முறையையும் அமல்படுத்த சுகாதார அமைச்சு இலக்கு கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த CCMS இலக்கவியல் நிர்வாக முறை எங்கிருந்து நீங்க இதற்கு போகலாம் அப்படின்னு சொன்னா, உங்கள் கைபேசியில் கண்டிப்பாக மை சுஜாத்ரா செயலி இருக்கணும். அங்கிருந்துதான் நீங்க இதன் சேவையை பெற முடியும்.

0: மடானி உங்களுக்காக.
1: ஜூலை முதலாம் நாள் தொடங்கி மலேசிய பொருளக பற்று அட்டை டெபிட் கார்டு பயனர்கள் பணப்பொறிகளில் கட்டணமின்றி பணம் எடுக்கலாம். நாடு முழுவதும் உள்ள 14,000 ஏடிஎம் இயந்திரங்களில் பணம் எடுக்க இனி கூடுதலாக ஒரு ரிங்கிட் கட்டணத்தை செலுத்த தேவையில்லை.
0: உங்களுக்காக
2: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
3: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
2: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
3: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். கம்போடியாவின் பாந்தே மென்ஜே எல்லை பகுதி நிலவரத்தை மலேசிய இராணுவ படை தளபதி தான்ஸ்ரீ மாலிக் ராசா சுலைமான் நேரில் சென்று ஆய்வு செய்தார். நாட்டின் வடமேற்கு வட்டாரத்தின் பாதுகாப்பு சூழல் குறித்து அங்குள்ள ஆசியான் கண்காணிப்பு குழு AOT உறுப்பினர் அவருக்கு விளக்கம் அளித்தனர். கம்போடியா தாய்லாந்து எல்லை பகுதிக்கு அவர் மேற்கொண்டுள்ள இப்பயணம் வட்டார பாதுகாப்பு நிலைத்தன்மை மீதான மலேசியாவின் கடப்பாட்டை வெளிப்படுத்துகிறது. மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM மலேசிய தொடர்பு பல்லுடக ஆணையம் MCMC தங்களுக்கு இடையிலான வியூக ஒத்துழைப்பை வலுப்படுத்தியுள்ளன. அவ்விரு அமைப்புகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு நெருக்கடி தொடர்பு மேலாண்மை திறனை மேம்படுத்தவும் இலக்கவியல் தளங்களில் பயிரப்படும் எதிர்மறை உள்ளடக்கங்களை கையாள்வதை உறுதி செய்யவும் உதவும் என SPRM-இன் வியூக தொடர்பு பிரிவு இயக்குநர் ஈஷா முகமது யூசுப் தெரிவித்தார். சுபாங் ஜயாவிற்கு அருகிலுள்ள பண்டார சன்வேயில் உள்ள உணவகம் ஒன்றில் இன்று அதிகாலை நிகழ்ந்த மோதலில் மூவர் காயமடைந்தனர். அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுள்ளனர். இதனிடையே இச்சம்பவம் தொடர்பான விசாரணைக்கு உதவ கும்பலாக செயல்பட்ட சிலரை காவல்துறை தீவிரமாக தேடி வருவதாக மாவட்ட காவல்துறை தலைவர் வான் அஸ்லான் வான் மாமாட் தெரிவித்தார். பாகிஸ்தான் பலோச்சிஸ்தான் மாநிலத்தில் பயங்கரவாதிகள் மேற்கொண்ட 3 தாக்குதல்களில் கொல்லப்பட்டவர் எண்ணிக்கை 42 அதிகரித்துள்ளது. அவர்களில் 9 பாதுகாப்பு படையினரும் அடங்குவர் என இராணுவ பேச்சாளர் அஹமது ஷாரிப் சௌத்ரி கூறினார். இத்தாலி ரேத்தே மாநிலத்தில் பட்டாசு தயாரிப்பு தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடிப்பில் இருவர் பலியானார்கள். அந்த தொழிற்சாலை முற்றாக அழிந்ததாக தீயணைப்பு படையினர் கூறினர். உயிரிழந்தவர்களில் ஒருவர் பெண் என்றும் வெடிப்புக்கான காரணம் ஆராயப்படுவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். இவ்வேளை இதே தொழிற்சாலையில் 2023 நிகழ்ந்த வெடிப்பு சம்பவத்தில் 3 பலியானார்கள். விளையாட்டு 2026 உலக கிண்ண கார்பந்து 16 அணிகள் சுற்று ஆட்டங்கள் முடிவடைந்துள்ள நிலையில் அடுத்து காலிறுதி ஆட்டங்கள் நடைபெற உள்ளன. 10 நாள் ஆட்டத்தில் பிரான்ஸ் காலிறுதிக்கு தேர்வாகியுள்ள ஒரே ஆப்பிரிக்க நாடான மொரோக்கோவுடன் மோதும். 2022 உலக கிண்ண போட்டியில் மொரோக்கோ அரையிறுதி வரை முன்னேறியது குறிப்பிடத்தக்கது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

இரவு 10 மணிக்கான செய்திகளையும் கேட்டாச்சு. மீண்டும் காற்றின் மொழியோடு நாம் இணைகின்றோம். 24 மணி நேரமும் எங்களோடு சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கு எங்களின் மனப்பூர்வமான நன்றிங்க. வானொலி வாயிலாகவும் ஆர்டிஎம் கிளிக் வாயிலாகவும் நீங்கள் மின்னலின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் டிக்டோக் நேரலையிலும் நாம் இணைந்திருக்க போறோம். 10 எண்கள் ஒவ்வொரு எண்ணுக்குள்ளேயும் ஒரு பாடல் இருக்கு. எந்த எண்ணை நீங்க அதிகமா டிக்டாக்ல வந்து பதிவு செய்றீங்களோ அந்த பாடலை தான் நாங்கள் உங்களுக்காக கொடுக்க போறோம். மின்னலின் டிக்டாக் நேரலைக்கு உடனே வாங்க, ஓடி வாங்க. 10 உங்களுக்கு பிடித்த என்ன அப்படிங்கறத பதிவு செய்யுங்க. காத்திருக்கின்றது காற்றின் மொழி.

அபியங்கர் வழங்கியிருந்த பாடல் இன்றைய 10 மணிக்கான பாடல் தொகுப்பை தொடக்கி வச்சிருக்கு. சரி, நம்ம புதன்கிழமைகளில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 மணிக்கு நம்ம 10 எண்கள் எடுத்து வச்சிருப்போம். அந்த ஒவ்வொரு எண்ணுக்குள்ளேயும் ஒரு பாடல் இருக்கும். ஆக எந்த எண் அதிகமாக நீங்கள் பதிவு செய்கிறீங்களோ அந்த எண்ணுக்கான பாடல் தான் நாங்கள் உங்களுக்காக கொடுப்போம். முதல்ல நம்ம டிக்டாக் நேரலைக்கு வந்த போது நம்ம கேட்டிருந்தோம், எந்த எண்ணுங்க வேணும் அப்படின்னு. 3, 10 அப்படின்னு நேர்கள் சொல்லியிருந்தாங்க. எங்கே சொல்லியிருந்தாங்க? டிக்டாக் நேரலையில் சொல்லியிருந்தாங்க. ஆக 3, 10 அப்படின்னு பார்த்தபோது நிறைய பேர் வந்து 3 எண்ணுக்கு தான் பதிவுகளை கொடுத்துருக்காங்க. ஆக 3 எண்ணுக்கான பாடல் தான் அடுத்து நாம கேட்க போறோம், சக்தி ஸ்ரீ கோபாலன் குரல்ல. அதனைத் தொடர்ந்து 10 எண்ணுக்கான பாடலை உங்களுக்காக நாங்க அனுப்பி வைக்கிறோம். அப்படி நீங்க இன்னும் டிக்டாக் பக்கமா வரல அப்படின்னு சொன்னா சீக்கிரம் வாங்க, உங்களுக்காக காத்திருக்கின்றது காற்றின் மொழி.

சித்தார்த் மகாதேவன் ஷாஷா திருபதி குரலில் நாம கேட்டிருந்தேன். அந்த பாடல் வந்து 10 எண்ணுக்கான பாடல், அதற்கு முன்னதாக கேட்ட பாடல் 3 எண்ணுக்கான பாடல். ஆக 3, 10 நம்முடைய அந்த பட்டியலேருந்து முடிஞ்சிருச்சு. ஆக அடுத்து எந்த எண் வேணும் அப்படின்னு நாம நேர்களிடம் கேட்டிருந்த போது நிறைய பேர் வந்து 1, 5 சொல்லியிருந்தாங்க. அதிலும் 1 தான் நிறைய பதிவுகள் வந்து சேர்ந்தது டிக்டாக்கும், அதை தாங்க சொல்லியிருந்துச்சு. ஆக 1 எண்ணுக்கான பாடலை இப்போ நாங்கள் உங்களுக்காக கொடுக்குறோம், ஹரிச்சரன் ஸ்ரேயா கோஷல் குரலில். அதனைத் தொடர்ந்து உள்ளூர் பாடல் தாங்க, 5 எண்ணுக்கான பாடல் திலீப் வர்மன் காத்தை குரல்ல உங்களுக்காக வருது, கேட்டு பாருங்க.

திலீப் வர்மன் கார்த்திக் இணைந்து வழங்கியிருந்த பாடல், அது உள்ளூர் பாடலையும் நாம கேட்டுட்டோம். அது வந்து ஐந்தாம் எண்ணிக்கான பாடல். நேர்கள் பலரும் டிக்டாக் நேரலில் இணைந்திருக்கீங்க, நிறைய வந்து பதிவு செய்துட்டு இருக்கீங்க. எந்த எண் வேணும் அப்படின்னு நாம கேட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்க உங்களுக்கு பிடித்த எண்ணை பதிவு செய்துட்டு இருக்கீங்க. இன்னமும் சாலை பயணத்தில் தான் இருக்கீங்களா? இப்பெல்லாம் வந்து நேரம் காலம் எல்லாம் தெரியறது இல்லைங்க. எப்போ பார்த்தாலும் இந்த சாலை நெரிசல் இருந்துட்டே தான் இருக்கு. அதுவும் முக்கியமான நகரங்களில் அது வந்து தவிர்க்கவே முடியாத ஒரு சூழல் ஆயிடுச்சு. அதனால சாலையில் போகும்போது அந்த என்ன சொல்றது, ஒரு கோபம்லாம் வரும், சிலருக்கு கோபம் வரும். இந்த மாதிரி நெரிசலை பார்த்தா என்னதான் பண்றாங்க இந்த நேரத்தில், இவங்களுக்கு என்னங்க வேலை, என்ன செய்யறாங்க அப்படின்னு. பரவாயில்ல, அதெல்லாம் யோசிக்காதீங்க. யாராவது எதாவது செஞ்சுட்டு போட்டோம், ஆனால் சாலையில் பாதுகாப்பாக போய் சேரணும், அதுதாங்க முக்கியம். அதனால் இந்த மன உளைச்சல் எல்லாம் தள்ளி வச்சுட்டு சாலை நெரிசல் அப்படியே சிரித்தபடி பார்த்துட்டே போங்கல, எல்லாம் சரியாக இருக்கும். சரி, அடுத்து எந்த எண் வேணும் அப்படின்னு நாம் கேட்டிருந்த போது நேர்கள் பலரும் 7-2 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 7-2 அப்படின்னு கேட்டபோது 7-ஆம் எண்ணுக்கு தான் நிறைய பதிவுகள் வந்து சேர்ந்திருக்கு. ஆக 7-ஆம் எண்ணுக்கான பாடலை இப்போ நாம் ஹரிஹரன் சொர்ணலதா குரலில் கொடுக்க போகிறோம். அதனைத் தொடர்ந்து 2-ஆம் எண்ணுக்கான பாடலும் வருது உங்களுக்காக. இன்னமும் நீங்கள் டிக்டாக் நேரலைக்கு வரலையா, சீக்கிரம் வாங்க, வந்து சொல்லுங்கள் எந்த எண் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு.

0: நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம்மின் வானொலி நாடகம்.
1: நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை.

பூமிக்கு வெளிச்சமில்லாம் அப்படின்ற பாடலை கேட்டோம். காயத்ரி ராகுல் நம்பியார் இணைந்து வழங்கியிருந்த பாடல், அது வந்து இரண்டாம் எண்ணுக்கான பாடல். அதற்கு முன்னதாக கேட்ட பாடல் 90களில் வெளிவந்த பாடல், அந்த பாடல் வந்து ஏழாம் எண்ணுக்கான பாடல். ஆக மீதம் இருப்பது 9, 4, 6, 8. ஆக இந்த எண் வேணும்னு நாங்கள் கேட்டிருந்த போது நிறைய பேர் வந்து 9, 4 பதிவு செய்திருந்தாங்க. அந்த 9ஆம் எண்ணுக்கான பாடலை தான் இப்போ நாம கேட்க போறோம் சின்மயி குரலில். அதனைத் தொடர்ந்து 4ஆம் எண்ணுக்கான பாடலும் வருது உங்களுக்காக.

சரிங்க, 10 எண்கள் அப்படின்னு சொல்லியிருந்த போது எல்லா எண்களுமே முடிஞ்சிருச்சு. மீதம் இருக்கும் எண்கள் 6, 8 மட்டுமே அப்படின்னு சொல்லியிருந்தோம். 6, 8 அப்படின்னு கேட்ட போது நிறைய பேர் 8 எண்ணுக்கு பதிவு செய்திருக்கீங்க. 8 எண்ணுக்கான பாடலை கொடுத்துட்டு அதற்கு பிறகு நிறைவு பாடலை 6 எண்ணுக்கான பாடலாம் நாங்கள் உங்களுக்கு கொடுக்க போறோம். இன்றைக்கு எங்களோடு இணைந்திருந்த எல்லா நேயர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம வந்து டிக்டாக் நிரலில் ஒரு நேயர் கேட்டிருக்காங்க, சனிக்கிழமை என்ன கதை சொல்ல போறீங்க சிறுகதை அப்படின்னு சொல்லிட்டு காத்துருங்க. சனிக்கிழமை சிறுகதை மின்னலின் நிர்வாகி வாசிச்சிருக்காங்க. எப்படி இருக்கு கதை அப்படிங்கிறத சனிக்கிழமை இணைந்திருந்து கேட்க மறக்காதீங்க. சரியா, சனிக்கிழமை தீரா இசை அதையும் கேட்க மறக்காதீங்க. தொடர்ந்து 8 எண்ணுக்கான பாடல், அதனை தொடர்ந்து 6 எண்ணுக்கான பாடல் உங்களை நாடி தேடி வந்துகிட்டே இருக்கு.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ் செல்வம். மின் விலை பட்டியல் இன்வாய்ஸ், அந்நிய தொழிலாளர்களுக்கான KWSP சந்தா செயலாக்கத்தை மறு ஆய்வு செய்ய அமைச்சரவை இணக்கம் தெரிவித்துள்ளதாக துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அகமது சைடமிடி கூறினார். பேங்காக்கில் நடைபெறும் பன்னாட்டு சுகாதார பராமரிப்பு வாரத்தில் மலேசியா பங்கேற்றுள்ளது மருத்துவ உபகரண தயாரிப்பு நிறுவனங்களின் சந்தை வாய்ப்பை விரிவுபடுத்த உதவியுள்ளது. மேலும் பன்னாட்டு நிலையில் முக்கிய நிறுவனங்களுடனான ஒத்துழைப்பை அதிகரிக்கவும் அது வழி ஏற்படுத்துவதாக மலேசிய வெளிவாணிய மேம்பாட்டுக் கழகம் மாற்றீடு குறிப்பிட்டுள்ளது. தென்கொரியா மலேசியா வெளியுறவு அமைச்சின் உயர் அதிகாரிகள் சோலில் கொள்கை கலந்தாய்வு சந்திப்பை நடத்தியுள்ளனர். அணுசக்தி உட்பட பல்வேறு வியூகத் துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இரு நாடுகளுக்கு இடையிலான உடன்பாடு எட்டப்பட்டதாக தென்கொரிய வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. ரஷ்யாவும் ஆப்பிரிக்க ஒன்றியமும் வேளாண் துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இணக்கம் தெரிவித்துள்ளன. உணவு விநியோகம், உற்பத்தி ஆகியவற்றையும் விரிவுபடுத்த ஒத்துழைப்பு அதிகரிக்கப்படும் என ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்கி லவ்ரோவ் கூறினார். எத்தியோப்பியா தலைநகர் அடிஸ் அபவாவில் அவர் ஆப்பிரிக்க ஒன்றியத்தின் தலைவர் மஹமூட் அலிஸ் யூசுஃபை சந்தித்து இதுகுறித்து கலந்துரையாடினார். அரபிக்கடலில் நேற்றிரவு காணாமல் போன B737 போயிங் சரக்கு விமானத்தின் உடைந்த பாகங்களை பாகிஸ்தான் கடற்படையும் கடல்சார் மீட்பு நிறுவனமும் கண்டறிந்துள்ளதாக விமான நிலைய அதிகாரிகள் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளனர். இதனிடையே அந்த விமானத்திலிருந்த 5 பணியாளர்களை மீட்கும் பணிகள் தொடர்வதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விளையாட்டு 2026 உலகக்கிண்ண கார்பந்து. 16 அணிகள் சுற்று ஆட்டங்கள் முடிவடைந்துள்ள நிலையில் அடுத்து காலிறுதி ஆட்டங்கள் நடைபெறவுள்ளன. 10 நாள் ஆட்டத்தில் பிரான்ஸ் மொரோக்கோவுடன் மோதும். 11 நாள் ஆட்டத்தில் ஸ்பெயின் பெல்ஜியத்தை சந்திக்கும். 12 நாள் நடைபெறும் ஆட்டத்தில் இங்கிலாந்து நோர்வேவுடன் களம் காணும். அதே நாளில் நடப்பு வெற்றியாளர் அர்ஜென்டினா சுவிட்சர்லாந்துடன் பொருதும். நிறைவாக விம்பிள்டன் டென்னிஸ் போட்டி. மகளிர் காலிறுதி ஆட்டத்தில் செக் குடியரசின் உலகின் 9 நிலை விளையாட்டாளர் லிண்டா நோஸ்கோவா பெல்ஜியத்தின் அலிஸ் மெந்தென்ஸை வீழ்த்தி முதன்முறையாக அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் எஸ் கோகுலன். வணக்கம்.

புதன்கிழமை மலரும் நினைவுகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், புதன்கிழமை வந்தாலே 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு இடைவிடாத பழம் பாடல்களை நாங்கள் உங்களுக்காக கொடுப்போம். இன்றைக்கும் நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற இந்த பாடல் தொகுப்பில் உங்களுடைய தூக்கம் களைய போகுது. தூங்க முடியாதுங்க, அது எப்படிங்க தூங்குவீங்க? மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் வரும்போது தூக்கம் வருமா என்ன? வானம் பாடி திரைப்பாடல் இன்றைய தொகுப்பை தொடக்கி வைக்குது. எல்லாமே உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்க போகுது. கேட்டு மனசை பறிகொடுக்க தயாராக இருங்க.

0: உன்னுடைய கேள்விக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லிட்டாங்க. இனிமே அவங்க கேள்வி கேட்கலாம் இல்ல?
1: கேட்க சொல்லு.
2: தாதி தூது தீது தத்தும் தத்தை சொல்லாதே, தூதி தூது ஒத்தித்தது தூது செல்லாது.
3: என்னது?
2: தேது தித்து தொத்து தீது தெய்வம் வராதே. இன்று துத்தி தத்தும் தத்தை வாழ தித்தித்ததோது.
1: என்னப்பது கேள்வி அது? என்ன உளறாங்க?
0: அவங்க ஒண்ணும் உளறல, நீதான் திணற.
1: நான் திணறதாவது?
0: பின்ன வேணும்னா நீ தோல்விய ஒப்புக்க. அவங்களே அர்த்தம் சொல்றாங்க.
1: முதல்ல அர்த்தத்தை சொல்ல சொல்லுங்க, அப்புறம் பேசிக்கலாம்.
0: சரி சொல்லுங்க.
2: அடிமை

நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:15.

0: அஸ்வினி நான் அடிச்சு சொல்றேன், இந்த வருஷம் FIFA உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
1: கிஷன் நான் அடிக்காமலே சொல்றேன், இந்த வருஷம் உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
0: இல்ல கப் எங்களுக்கு தான், பெட் கட்டலாமா?
1: வேணும்னா காபி கப் கிடைக்கும், கிண்ணம் எங்களுக்கு தான்.
0: பந்தயம் 500 ரிங்கிட்.
1: நீங்களாமே 500 ரிங்கிட்க்கு பந்தயம் வைக்கும் போது நாங்க 1000 ரிங்கிட்க்கு வைக்கிறோம்.
0: 1000 நான் 2000 தரேன்.
2: பெட் பெட் தான் மாளே, சட்னி சட்னி தான்.
3: ஓஹோ பந்தயமா வைக்கிறீங்க பந்தயம். ஹலோ போலீஸ்,
4: இங்க சட்டவிரோதமா பந்தயம் நடந்துட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அதுவும் 2000 வெள்ளிக்கு பந்தயம் கட்டி இருக்கீங்களாமே.
1: 10 வெள்ளி கூட இல்ல சார், அடுத்த மாசம் இப்படி வீட்டு காசு கட்ட போறேனே தெரியல சார. சும்மா எங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள இப்படி வந்து நிக்கிறீங்களே.
0: விளையாட்ட ரசிங்க தப்பு இல்ல, ஆனா சட்டவிரோதமா பந்தயம் கட்டாதீங்க.
3: ஐயா அந்த RTM கிளிக் பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு போயிடுறீங்களா?
0: FIFA உலக கிண்ணத்தை RTM கிளிக்ல மட்டும் பாருங்க. இப்படிக்கு
1: மின்னல் FM.

0: இருந்து இடம்பெறுவது ஞானச்சுடர்.
1: ஞானச்சுடர் வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் காதிர் சிராஜி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. وعباد الرحمن الذين يمشون على الارض هونا واذا خاطبهم الجاهلون قالوا سلاما. இன்னும் அர்ரஹ்மானுடைய அடியார்கள் யார் என்றால் அவர்கள்தான் பூமியில் பணிவுடன் நடப்பவர்கள். மூடர்கள் அவர்களுடன் பேசி வாதாட முற்பட்டால் சலாம் சாந்தி உண்டாகட்டும் என்று சொல்லி விலகி போய் விடுவார்கள். யாராவது அவர்களை கிண்டல் செய்தால், அவமதித்தால் அல்லது புண்படுத்தினால் அவர்கள் உடனே திரும்பி தாக்குவதோ பழி வாங்குவதோ இல்லை. அவர்கள் மன்னித்து மறந்து விடுகின்றார்கள். அவர்களை அவமதிக்கும் விசுவாசமில்லாதவர்களிடம் இப்படி நடந்து கொள்கின்றார்கள். அப்படியானால் விசுவாசிகளான நம்முடைய சகோதர சகோதரிகளிடம் நாம் எத்தனை விட்டு கொடுத்தலுடன் நடந்து கொள்ள வேண்டும் என கற்பனை செய்து பாருங்கள். இன்று நம் பலத்தை நிரூபிக்க தேவையில்லாமல் மற்றவர்களிடம் போட்டி போடுகின்றோம். ஆனால் அது நமக்கே அவமானத்தை ஏற்படுத்தி விடுகின்றது. யானை ஆற்றில் குளித்துவிட்டு மறுக்கரைக்கு செல்ல தயாரானது. மறுக்கரையில் பன்றி ஒன்று சேற்றில் விளையாடிக் கொண்டிருந்தது. சுத்தமாக இருக்கும் யானையை கண்ட பன்றிக்கு பொறாமை உண்டானது. யானையை சீண்டி பார்க்க முடிவெடுத்தது. ஆற்றின் குறுக்கே இருக்கும் பாலம் மிகவும் குறுகியது. அதன் வழியாக யானையின் வருகையை எதிர்பார்த்து காத்திருந்தது. யானை பாலத்திற்குள் நுழைந்து நடுப்பகுதிக்கு வந்துவிட்டது. பன்றி உடனே யானையை நோக்கி ஓடியது. ஒடுக்கமான பாலம் என்பதால் எப்படியும் தம் உடம்பில் இருக்கும் சேற்றினை யானை மீது தற்செயலாக மோதுவது போல் பூசிவிடலாம் என கணக்கு போட்டது. சுதாரித்து கொண்ட யானையோ சுவர் ஓரமாக நன்றாக ஒதுங்கி நின்றது. பன்றிக்கு வழிவிட்டது. பன்றி ஏமாந்து போனது. இனியும் வம்புக்கு போனால் ஆபத்தாகிவிடுமென பயந்து அப்படியே சென்று விட்டது. மறுக்கரையில் நின்ற தன் நண்பனான மற்றொரு பன்றியிடம், நண்பா பார்த்தாயா, பயந்தாங்கொல்லி யானை நன்றாக சாப்பிட்டு கொளுத்து இருப்பதுதான் மிச்சம். சிறியவனான என்னை கூட பார்த்து பயந்து கொண்டு செல்வதை பார் என்று சொல்லி சிரித்தது. அதை கேட்ட நண்பன், அப்படி என்னாதே, யானை ஆற்றில் குளித்து விட்டு போகின்றது. நீயோ சேற்றில் குளித்து விட்டு அழுக்கோடு திரிகின்றாய். ஒருவேளை யானையின் காலில் நீ சிக்கியிருந்தால் ஒரே மிதியில் உன் உயிர் போய்விடும். ஆனால் அந்த யானை உன்னை மிதித்து தன் காலை சேராக்கிக் கொள்ள விரும்பவில்லை. அதனால் ஒதுங்கி போனது என்பதை புரிந்து கொள் என்றது. உலகில் நல்லவர்களும் கெட்டவர்களும் இருக்கின்றார்கள். கெட்டவர்களை பார்த்தால் நல்லவர்கள் அவர்களுடன் மோதுவதற்கு முயலாமல் ஒதுங்கி போவதே நல்லது. கெட்டவர்களை கண்டால் ஒதுங்கி போய்விடுங்கள். அதுதான் நமக்கு நன்மையை தரும். அவர்களிடம் நாம் சண்டையிடுவதோ அவர்களிடம் பிணக்குகளை வைத்துக் கொள்வதனால் அதிலே நமக்கு நஷ்டம்தான் உண்டாகுமே தவிர அதிலே எந்த விதமான லாபங்களும் உண்டாகாது. எனவே கெட்டவர்களை கண்டால் நாம் அவர்களை விட்டும் தவிர்த்து கொண்டு நாம் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் என்று இறைவனுடைய வசனம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அல்லாஹுடைய அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அவர்கள் பூமியில் பணிவுடன் நடப்பார்கள். மூடர்கள் அவர்களுடன் பேசி வாதம் செய்ய முற்பட்டால் சாந்தி உண்டாகட்டும் என்று சொல்லி விலகி போய் விடுவார்கள் என்று இந்த குர்ஆனுடைய வசனத்திற்கேற்ப, நாம் அறிவற்றவர்களுடன் பேச முற்பட்டால் உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் என்று சொல்லி நம்மை நாம் தற்காத்து கொள்ள வேண்டும் என்று இறைவன் இந்த வசனத்திலே கட்டளையிடுவதை நாம் பணிந்து நடப்பதற்கு வல்ல நாயன் அல்லாஹ் நற்கிருபையை செய்வானாக. முக மலர்ச்சியோடும் நம்பிக்கையுடனும் இன்று இரவு உறங்கி காலை சுபுகுக்கு எழுந்து புதிய நாளை துவங்க இறைவன் அருள் புரியட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேர்களே, இடம்பெற்றது ஞானச்சுடர். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் காதிர் சிராஜி.
3: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரான் ஜாக்கி.
0: இப்போது நாம விடை கொடுப்போம். நள்ளிரவு 12 மணி தொடக்கம். ஒரு மணி நேரத்திற்கு இது நம்ம பாட்டு அங்கத்தில் உள்ள ஒரு பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்க போறீங்க. அதனைத் தொடர்ந்து மின்னலின் இடைவிடா இசை உங்களுக்காக பாடல்களை வழங்க காத்திருக்கு. இந்த அளவில் உங்களிடமிருந்து விடை பெறுகின்றேன். நான் உங்கள் நளினி அச்சுதன். மீண்டும் சந்திக்கலாங்க. வணக்கம்.
4: இளமை, புதுமை, இனிமை.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

ஃப்ரீயாவோடு மாமே வாழ்க்கைக்கு இல்ல கேரண்டி. ஃப்ரீயாவோடு மாமே உன் கனவுக்கு இல்ல வாரண்டி.

0: சமைக்கிறா துறவ வாய
1: கம்பத்துல கொடிப்பட்டும் குப்பத்துல கொசு மரப்போம் அடிச்சாக்க.

0: தானே ஒரு தோசை எடுத்து.
1: ஹலோ, ஹாய், எப்படி நீ இருக்க? இவ்ளோ நாளாச்சு.
2: மெதுவா சுத்தி, இவ்ளோ பேர் இருக்காங்க.
1: மெதுவா பேசினா அங்க வரைக்கும் கேக்கணும்ல. யுஎஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. சொல்லடி,
2: திருத்த முடியாது.
0: ஏங்க, ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறைய வச்சு கேளுங்க.
1: என்னங்க, நீங்க பாடு உங்க வேலையை பாருங்க. நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
0: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
1: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும் தான் பிரச்சனையா என்ன?
0: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
1: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றத மறந்துட வேண்டாம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

என்னாச்சு ஒன்னாச்சு ஒன்னாச்சு வளரு நேரம் ஒன்னாச்சு புச்சண்டல காயுதடி இச்சு மழை இட்டு விடு உணர்ச்சிகளின் உச்சியில பொங்கொடிய நட்டு விடு

哎，我

நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம் வானொலி நாடகம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். தலைவர்கள் நம்பிக்கை, விழுமியங்கள், ஒழுக்க நெறிகள் போன்ற தலைமைத்துவத்திற்கு அடிப்படையான முக்கிய கூறுகளை புறக்கணிக்காமல் தொடர் கற்றலை வளர்த்து கொண்டு புதிய அணுகுமுறைகளுக்கேற்ப தங்களை தகவமைத்துக் கொள்ள வேண்டும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். நேற்று புத்ராஜயாவில் 2026 AZM குவாலாலம்பூர் உலக தலைவர்கள் உச்சநிலை கூட்டத்தில் கலந்து கொண்டு டாக்டர் ஸ்ரீ அன்வார் பேசினார். 16th ஜோஹோர் சட்டமன்ற தேர்தல். மாநில தேர்தலை முன்னிட்டு டாக்டர் ஸ்ரீ அன்வார் இன்று ஜோஹோரில் உள்ள 3 முக்கிய இடங்களுக்கு தொடர் பயணம் மேற்கொள்வார். பக்கத்தனரப்பான் பிஎச் கூட்டணி வேட்பாளர்களின் தேர்தல் பரப்புரை முயற்சிகளுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் அவரின் இந்த பயணம் அமைந்துள்ளது. டாக்டர் ஸ்ரீ அன்வார் தமது பயணத்தை பதுவஹாட்டிலிருந்து தொடங்க அட்டவணையிடப்பட்டது. நாடு முழுவதும் இவ்வாண்டு மே மாதம் வரை மொத்தம் 6416 பொது மின் வாகன இவி மின்னூட்டிகள் நிறுவப்பட்டுள்ளன. முதலீடு, வர்த்தக, தொழிலமைச்சு மிதி இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. மின்னூட்டிகளின் பற்றாக்குறையை சமாளிக்க அரசாங்கம் நடப்பு சவால்களை கருத்தில் கொண்டு நாடளவில் அவற்றின் வசதிகளை அதிகரித்துள்ளது. பாகிஸ்தான் கடற்படை போயிங் 737 சரக்கு விமானத்தின் சிதைந்த பாகங்களை 12 மணி நேர தேடல் மீட்பு பணிகளுக்கு பின் கண்டறிந்துள்ளதாக அந்நாட்டு விமான நிலையம் தெரிவித்துள்ளது. அரேபிய கடலில் காணாமல் போன K2 Airways நிறுவனத்திற்கு சொந்தமான அந்த விமானத்தின் பாகங்கள் தென்மேற்கு பாகிஸ்தானின் பலுச்சிஸ்தான் மாவட்டத்தில் உள்ள ஒர்மாராவில் கண்டெடுக்கப்பட்டன. ஆசியான் வட்டாரத்தில் சுமார் 80 மில்லியன் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தில் செயற்கை நுண்ணறிவு செய்பொறி ஜென் AI தொழில்நுட்பம் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று பன்னாட்டு தொழிலாளர் அமைப்பு ILO தெரிவித்துள்ளது. அவ்வமைப்பு மேற்கொண்ட ஆய்வில் அது குறித்து தெரியவந்துள்ளது. விளையாட்டு 2026 உலகக்கிண்ணம். 3rd முறையாக அந்த உலகக்கிண்ணத்தை வெல்லும் வேட்கையில் பிரான்ஸ் அணி காலிறுதிச் சுற்றில் மொரோக்கோவை எதிர்கொள்ளவிருக்கிறது. புவிசார் அரசியல் குறித்த கவலையை புறந்தள்ளி 1 மாதமாக நீடிக்கும் உலகக்கிண்ண போட்டிகளை தொடர்ந்து மிகவும் பலம் பொருந்திய போட்டியாக வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறும் அவ்விரு அணிகளுக்கான ஆட்டம் அமையவுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் அனிபாஸ்தினால் ராயப்பன். வணக்கம்.

0: நேரம் காலை மணி 6:03. அடுத்து தீன் சுவை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய தீன்சுவை கானங்கள் எனும் நிகழ்ச்சியினை காரி அல் ஹாஃபிஸ் உஸ்தாஸ் அப்துல் காதர் சிராஜி அவர்கள் வழங்கும் சூரா அல்யா இம்ரான் வசனம் 138 மற்றும் 139 தொடங்குவோம்.
2: அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். எடுத்தெறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தருகின்றேன். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன்.

இது பொதுவாக மனிதர்களுக்கு உண்மையை தெளிவாக்கக்கூடியதாகவும் பயபக்தி உடையோர்களுக்கு வழிகாட்டியாகவும் நல்லுபதேசமாகவும் இருக்கின்றது. வல

விசுவாசிகளே, நீங்கள் தைரியத்தை இழந்து விட வேண்டாம், துக்கமும் பட வேண்டாம். உண்மையாகவே நீங்கள் விசுவாசம் கொண்டவர்களாக இருந்தால் நீங்கள் தான் மேன்மை அடைவீர்கள். சோதா

0: நல்லது அன்பான மின்னலுப்பும் நேர்களே, இன்றைய தீன்ஸ்வை கானங்கள் எனும் நிகழ்ச்சியின் பாடல்களுக்கு இடையிலே அல் ஹாஃபிஸ் உஸ்தாஸ் அப்துல் நாசர் சிராஜி அவர்கள் வழங்கும் சிந்தனை துளிகள் சிலவற்றை செவிமடுப்போம்.
1: கண்ணியமிக்க மின்னலுப்பும் நேர்களே, ஒரு மனிதன் அல்லாஹ்வை பற்றி பொருத்தமில்லாத தகுதியில்லாத எண்ணங்களை கொண்டிருந்தால் அது குஃபுராக இறை மறுப்பாக கருதப்படும். அதே போன்று நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி யாராவது பொருத்தமில்லாமல் தகுதியில்லாத கருத்தை கொண்டிருந்தால் அதையும் குஃபுராக இறை நிராகரிப்பாகவே கருதப்படுகிறது. எப்படி அல்லாஹுவை பற்றியும் அல்லாஹுடைய தூதரை பற்றியும் தவறான எண்ணம் கொண்டால் அது மிகப்பெரிய குஃபுராக இறை நிராகரிப்பாக கருதப்படுகிறதோ, அதே போன்று மனிதர்களை பற்றி தவறாக எண்ணம் கொள்வதும் பாவமாக கருதப்படும் என்று திருக்குர்ஆன் கூறுகிறது. ஈமான் கொண்ட மனிதர்களே, வெறும் யூகங்கள் கொள்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். சில நேரத்தில் நமது யூகங்கள் பாவத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்பதாக அல் ஹுஜராத் என்கிற அத்தியாயத்தின் மூலம் அல்லாஹு தாலா நம்மை எச்சரிக்கை செய்கிறான். எனது சமுதாயத்தில் மனிதர்களின் மனதில் ஏற்படுகின்ற தவறான எண்ணங்கள் அனைத்தையும் அல்லாஹு தாலா மன்னித்து விடுகிறான். ஆனால் தனது மனதில் தோன்றிய எண்ணத்தின் அடிப்படையில் தவறாக பேசிவிட்டால் அல்லது தவறான முறையில் செயல்பட்டால் அவைகளை பாவங்களாக அல்லாஹு தாலா பதிவு செய்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள்.

கண்ணியமிக்க மின்னல் எஃப்எம் நேயர்களே, தவறான அபிப்பிராயங்களால் தான் இன்று எல்லா இடங்களிலும் குழப்பங்களும் சண்டை சச்சரவுகளும் ஏற்படுகின்றன. பொதுவாக நமக்கு ஏதாவது ஒரு வகையில் தோல்வி ஏற்பட்டால், அல்லது வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டால், அல்லது ஏதாவது நோய்கள் ஏற்பட்டால், உடனே நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நமது உறவுக்காரன் பொறாமைப்பட்டதால் ஏற்பட்டதா, அல்லது அண்டை வீட்டுக்காரன் கண் திருஷ்டி பட்டு விட்டதா, அல்லது பக்கத்து கடைக்காரன் செய்வனை ஏதாவது வைத்து விட்டானோ என்று அடுத்தவர் மீது பழி போடுவதும், தவறாக புரிந்து கொள்வதும், விரோதத்தையும் குரோதத்தையும் வளர்த்து கொள்வது நமக்கு வழக்கமாகிவிட்டது. ஒரு தடவை மதினா பள்ளிவாசலில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நபித்தோழர்களும் சபையில் இருந்தபோது ஸஅத் இப்னு மாலிக் என்ற நபித்தோழர் உள்ளே வருகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழர்களை பார்த்து, சொர்க்கவாதியை நீங்கள் பார்க்க விரும்பினால் இதோ இவரை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இதே போன்று இரண்டாம் நாள் அமர்விலும் மூன்றாம் நாள் அமர்விலும் சபையிலே அவரை பற்றி சொர்க்கவாதி என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். இந்த காட்சியை கவனித்துக் கொண்டிருந்த அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு அல் ஆஸ் என்கிற நபித்தோழர் நேராக ஸஅத் இப்னு மாலிக் என்ற சொர்க்கவாதியின் வீட்டிற்கு செல்கிறார்கள். சகோதரரே, என் வீட்டில் எனக்கும் என் தந்தைக்கும் சில மனக்கசப்பு ஏற்பட்டு விட்டது. எனவே வீட்டில் கோபித்துக் கொண்டு வந்து விட்டேன். இன்று இரவு உங்கள் வீட்டில் தங்குவதற்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்கிறார் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சரி என்று ஒப்புக்கொண்டார் ஸஅத் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இரவு நேரத்தில் எழுந்து ஏதாவது விசேஷமான வணக்கங்கள் புரிவார் என்று இரவு முழுவதும் உறங்காமல் ஸஅதை நோட்டமிடுகிறார் அப்துல்லாஹ். ஆனால் அவரோ இரவு முழுவதும் உறங்கி விட்டு காலையில் வழக்கம்போல் சுபுஹு தொழுகையை நிறைவேற்ற செல்கிறார் ஸஅத். சுபுஹு தொழுகை முடிந்தவுடன் ஸஅதிடம் கேட்டார் அப்துல்லாஹ், சகோதரரே, நான் ஒன்றும் வீட்டில் சண்டை போட்டு வரவில்லை. உங்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து மூன்று நாட்களாக சுவர்க்கவாதி என்று குறிப்பிட்டார்கள்.

நீங்கள் ஏதாவது விசேஷமான வணக்க வழிபாடுகளை செய்கிறீரோ என்றுதான் உங்களை நோட்டமிடுவதற்காக வேண்டி வந்தேன். அப்படி ஏதாவது விசேஷமான அமலை வணக்கத்தை நீங்கள் செய்தால் நானும் அதை கடைபிடிக்கலாமே, சுவர்க்கத்திற்கு உரியவனாக நானும் ஆகிவிடலாமே என்றுதான் ஆசைப்பட்டு நான் உங்களிடத்திலே வந்தேன். ஆனால் நீங்களோ மற்றவர்களைப் போல் சாதாரணமாகத்தான் இருக்கிறீர். உம்மிடம் உள்ள விசேஷமான பண்புதான் என்ன என்று ஆவலோடு கேட்டார் அப்துல்லா. தன்னை பற்றி சுவர்க்கவாதி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டதை கேட்டு அளவிலா ஆனந்தம் கொண்ட சஅத் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், நான் ஒவ்வொரு நாளும் இரவில் படுக்கச் செல்லும் போது யாரை பற்றியும் தவறான எண்ணம் கொள்ள மாட்டேன், யார் மீதும் பொறாமைப்பட மாட்டேன், யார் மீதும் வஞ்சக எண்ணம் கொள்ள மாட்டேன், நல்ல எண்ணங்களோடு இரவிலே உறங்குவேன், நல்ல எண்ணங்களோடு காலையில் கண்விழிப்பேன், இதுதான் என்னிடமுள்ள நல்ல குணம் என்று சொன்னார் சஅத் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்.

அன்பான மின்னல் எஃப்எம் நேயர்களே, எப்போதும் யாரையும் உடனுக்கு உடனே தவறான எண்ணங்களால் எடை போடாதீர்கள். அதனால் சுமூகமான உறவுக்கும் பங்கம் விளைக்கும் பல நிகழ்ச்சிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று அடுத்தவர் மனதில் தவறான அபிப்பிராயங்களை ஏற்படுத்தும் அளவுக்கு நமது நடவடிக்கைகளை நாம் அமைத்து கொள்ளக் கூடாது. பிறர் மனதில் உங்களை பற்றி நல்ல அபிப்பிராயங்களை ஏற்படுத்துங்கள். அப்போதுதான் மகிழ்ச்சியும் சகோதரத்துவமும் என்றொன்றும் நிலைத்து நிற்கும். இந்த அருமையான பண்பாடுகளை கடைபிடித்து வாழ அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக.

0: நேர்களே, இறைவன் எவரையும் அவரது சக்திக்கு மீறி சோதிப்பதில்லை. அவரவர் புரிந்த நன்மைகள் அவரவருக்கே உரியவை, அவரவர் புரிந்த தீமைகளும் அவரவருக்கே உரியவை. நல்லது நேர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கிம்.
2: நீங்கள் FM இளமை புதுமை இனிமை.
3: நிறம் காலைமணி 6:30.

0: இனி வணக்கம் உங்கள் எல்லோருக்கும். வணக்கம், இன்னும் உங்களுக்கான கதவை திறக்கின்றது. வணக்கம் நண்பரே.
1: வணக்கம் தெய்வீகன். வணக்கம் நேர்களை. காலை 10 மணி வரைக்கும் இன்றைக்கு நிறைய கதைகள், நிறைய சுவாரஸ்யங்களை வானொலியின் வாயிலாக அப்படி அள்ளி தர காத்துட்டு இருக்கோம்.
0: எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? சிறப்பா இருக்கீங்களா? இந்த பிறந்திருக்கிற நாள் நமக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ரொம்ப சிறப்பான நாளாக இருக்கணும் அப்படின்னு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்தினை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: பொதுவாகவே நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் இருக்கு.
0: ஆமா,
1: நம்ம முகம் வளர்ச்சிக்கு அது ஒரு பெரிய காரணமா இருக்கும். இப்ப ஒரு பூவை பாருங்களேன், நம்ம வீட்டுல நமக்காக பூத்திருக்க கூடிய ஒரு பூ, அதை பார்க்கும் போது நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வரும் இல்லையா? அந்த மாதிரி எத்தனையோ இயற்கை சார்ந்த விஷயங்கள் நம்ம சுத்தி இருக்கு, ஆனா நமக்கு நேரம் தான் இல்ல ரசிக்கிறதுக்கு.
0: மலர்ச்சியை பாருங்கள், உங்கள் வாழ்க்கையும் மலர்ந்திருக்கும் அப்படின்னு. காலையில வரக்கூடிய சூரியன், பூக்கும் மலர்கள், நம்ம வீட்டுல சிரிக்கும் முகங்கள், இதெல்லாம் பக்கத்திலே இருக்கிற செலவே பண்ணாம இலவசமா நமக்கு கிடைக்கக்கூடிய மலர்ச்சிகள். அதெல்லாம் விட்டுட்டு தூரமாலாம் தேடி போகாதீங்க. உங்களுக்கு இன்று ஒரு மறுமலர்ச்சி வாழ்க்கையில வரணும் அப்படின்னு சொல்லி நாங்க இறைவன் கிட்ட வேண்டி இன்றைய வணக்கம் மின்னல ரொம்ப அழகா தொடங்கிறதுக்காக காத்துட்டு இருக்கோம்.
1: உங்களை பார்க்கும் போது கூட அப்படி முகம் மலருது பாருங்க, மலருதானே?
0: ஆமா ஆமா,
1: ரொம்ப மலர்
0: பூத்து குழுங்க போறீங்க. சரிங்க, இன்றைய பொழுது நமக்கு எல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ ஆண்டு, ஆணித்திங்கள் 25ஆம் நாள், 2026 ஜூலை 9ஆம் தேதி வியாழக்கிழமையில சந்திக்கிறோம் விநாயகர் போற்றி பாடலோடு இன்றைய வணக்கம் மின்னலை இனிதே தொடங்குவோம்.

0: வணக்கம். இன்னலில் உங்கள் நாளை இன்னும் விறுவிறுப்பாக்க, சுறுசுறுப்பாக்க உடற்பயிற்சி பயிற்றுனர் கோச் வின்குமார்.
1: இன்னைக்கு கையின் பின்புறத்தில் இருக்கும் ட்ரைசெப் மசில் வந்து எப்படி ஸ்ட்ராங் ஆக்குறதுன்னு பாக்கலாம். இந்த ஒர்க் அவுட் பேர் வந்து ட்ரைசெப் கிக் பேக் சொல்லுவாங்க. சரியா, ஒரு கையில் 2-4 கிலோ டம்பல் வரைக்கும் எடுத்துக்கோங்க. நம்மளோட இடுப்பை வந்து கொஞ்சம் முன்னுக்கு குனிஞ்சு எல்போவை வந்து 90 டிகிரி வரைக்கும் மடக்கி உடம்போட ஒட்டி வச்சுக்கோங்க. இப்போது வந்து கையை வந்து பின்னால் வந்து முழுமையா நீட்டி 1-2 செகண்ட் வரைக்கும் அது நிப்பாட்டி திரும்பவும் ஆரம்ப நிலைக்கு அதை நீங்க கொண்டு வரணும். இதை நீங்க வந்து 15-20 முறை 4 செட் செய்யுங்க. இந்த ஒர்க் அவுட் செய்யும் போது கண்டிப்பா நம்மளோட எல்போ வந்துட்டு உடம்பு விட்டு வெளியே போக கூடாது. போஸ்டர் வந்து சரியா இருந்தா மட்டும்தான் ட்ரைசெப் வந்து சீக்கிரமாவே வலுப்பெற ஆரம்பிக்கும். நாளைக்கு இன்னொரு ட்ரைசெப் ஒர்க் அவுட் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். நன்றி.

0: ஒரே வானம் சூரிஸ் ஃபேமிலி அந்த படத்துக்காக எடுக்கப்பட்ட பாடல் 640 ஆயிருச்சு.
1: கடந்த 24 மணி நேரத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க போறோம்.
0: கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய செய்தி, இந்த இலக்கவியல் நிர்வகிப்பு முறை அப்படின்றது மருத்துவமனைகளில் உருவாக்கப்பட்டிருக்கு. டிஜிட்டல் ரீதியிலாக நோயாளிகளின் காத்திருப்பு நேரத்தை இது குறைக்கின்றது அப்படின்னு சுகாதார துணை அமைச்சர் இந்த தகவலை வெளியிட்டிருக்காங்க.
1: அடுத்ததாக வணிக இணக்க செலவுகள், குறிப்பா இந்த

0: சிறு சிறு வியாபாரிகள் அப்புறம் நடுத்தர நிறுவனங்களுக்கான செலவுகளை குறிக்கும் ஒரு முயற்சியாக மின் விலை பட்டியல் அப்படின்ற ஒரு அறிவிப்பு திட்டத்தை வந்து அரசாங்கம் அறிமுகப்படுத்திருக்காங்க.
1: அடுத்தபடியாக கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய செய்தி, பணி ஓய்வு காலம் 60 இருந்து இன்னும் அதிகரிக்கப்பட வேண்டும் அப்படின்ற சில வேண்டுகோள் எல்லாம் விடுக்கப்பட்டிருந்தது. இப்போதைக்கு இது தேவையில்லாத நிலையில் இருக்கிறது, கருத்தாய்வு எல்லாம் செய்திருக்கிறாங்க. இது தொடர்பாக தொடர்பு அமைச்சர் அசுஃபாமி ஃபாரில் அவர்கள் தகவல் வெளியிட்டிருக்காரு.
0: மற்றும் ஒரு செய்தி, பெர்கேசோவின் கீழ் செயல்படுத்தப்படும் லிண்டோங் டிப்ளோமா ஜாம் திட்டம் இது தொழிலாளர்களுக்கு வந்து மலிவு விலையிலான ஒரு சமூக பாதுகாப்பு திட்டமாகும். குறிப்பா தொழிலாளர்கள் மற்றும் அவங்களுடைய குடும்பத்துக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வரும்போது இது ஒரு பாதுகாப்பு வளையமாக இந்த திட்டம் செயல்பட போகுது அப்படின்னு மனிதவள அமைச்சர் தெரிவிச்சிருக்காங்க.
1: இதர செய்திகளை தெரிந்து கொள்ள வாங்கி படிக்க பத்திரிகைகளை மறக்காதீங்க. அப்படி இணைய பக்கங்களையும் வலம் வாருங்கள். அப்புறம் இந்த FIFA உலக கிண்ணம், இன்னைக்குதான் விளையாட்டு எதுவுமே இல்லை, காலிறுதி சுற்றெல்லாம் முடிஞ்சிருச்சு. அரையிறுதி சுற்று நம்ம அதாவது விடிய காலையில் இல்லாத விளையாட்டுல இப்ப முகன்.
0: ஆமா, நாளைக்கு
1: இருக்கு கை கடிகாரம் எத்தனை இருக்கு, அது இல்லாம உங்க வாழ்க்கையே நகராதா? வாங்க உங்க கிட்டதான் நாங்க பேசணும். என்னால முடியாது மோகன், சில நேரத்துல தூங்கும் போது கூட கை கடிகாரத்தோட
0: தூங்குங்களா?
1: தூங்கிருவேன். அவர் எழுந்திருச்சாதான் தெரியும் கையில என்ன இருக்கு. அது இல்லாதப்ப இனியும் எழுந்துட்ட மாதிரி ஒரு எண்ணத்தை கொடுக்கும். ஆமா,
0: சரி, அழைத்து சொல்லுங்க. 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

வணக்கம். காலையிலே கதை பேசலாம். ஒரு நாள் ஒரு பள்ளி மாணவன் ஆழமாக யோசித்துக் கொண்டிருந்தான். அப்போது அவருடைய ஆசிரியர் அந்த பக்கமாக வந்தார். சிறுவன் கேட்டான், ஆசிரியரே, ஒரு சந்தேகம், நாம் ஏன் படிக்க வேண்டும்? படிப்பு வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம்? ஆசிரியர் புன்னகைத்து சொன்னார், நானும் ஒரு காலத்தில் இதே கேள்வியை கேட்டவன் தான். என் அப்பா சாலையோரத்தில் காலணிகளுக்கு மெருகு பூசும் வேலை செய்து கொண்டிருந்தார். ஒரு நாள் என் பள்ளியின் தலைமை ஆசிரியர் என் அப்பாவிடம் காலணிக்கு மெருகு பூச சொன்னார். அதன் பிறகு, இந்த வேலையை செய்வதை நினைத்து நீ பெருமைப்பட வேண்டும் என்றும் சொன்னார். அந்த நேரத்தில் நான் அங்கே நின்றிருந்தேன். என்னால் எதுவும் பேச முடியவில்லை. ஆனால் அந்த வார்த்தைகள் என் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டன. அந்த நாள் முதல் முழு மனதுடன் படிக்க ஆரம்பித்தேன். அந்த ஆண்டு 6ஆம் வகுப்பில் நான் மாவட்டத்தில் முதலிடத்தை பெற்றேன். அதே தலைமை ஆசிரியர் என் அப்பாவிடம், உங்கள் மகன் படிப்பால் நம் பள்ளிக்கே பெருமை சேர்த்திருக்கிறான் என்று சொன்னார். அப்போதுதான் எனக்கு ஒரு உண்மை புரிந்தது. படிப்பு நம் வாழ்க்கையை மட்டும் மாற்றாது, நம்மை நம்பி வாழும் நம் பெற்றோர்களின் வாழ்க்கையையும் மாற்றும். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்ன? படிப்பு என்பது மதிப்பை பெறுவதற்காக மட்டும் அல்ல, அது நம் கனவுகளையும் நம் குடும்பத்தின் எதிர்காலத்தையும் மாற்றும் ஒரு சக்தி. நீங்கள் படிக்கும் ஒவ்வொரு நாளும் உங்கள் வெற்றிக்காக மட்டும் அல்ல, உங்கள் பெற்றோர்களின் புன்னகைக்காகவும். உங்கள் வெற்றி உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் அளிக்கும் மிகப்பெரிய பரிசு. அதனால் இன்று முதல் முழு மனதுடன் படிக்க தொடங்குங்கள். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நான் குணஸ்ரீ பாலு.

0: அவருக்கா
1: சட்டையை
2: பத்தி சொல்லல லோகா, கடிகாரத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கோம்.
1: கடிகாரத்தை பத்தி தான் நான் சொல்றேன்.
2: என்ன மணி நேரத்துக்கு ஒண்ணு கட்டுவாரா இப்படி?
1: அவருக்கு ஒரு ஹாபி கடிகாரத்தை வாங்கணும்னு, விளையாண்ட கடிகாரத்துல இருந்து பாக்குற கடிகாரத்துல அவருக்கு வேணும்.
2: கடிகாரம் வச்சிருக்காரு நேரத்துக்கு வந்துருவாரா இல்லையா?
1: அதெல்லாம் அந்த கடிகாரத்துக்கு பெட்ரி மாத்தியே நான் கிட்டத்தட்ட 100 கடிகாரம் எடுத்து நினைக்கிறேன்.
0: ஆனா உங்களுக்கு எல்லாம் கொடுப்பாரா?
1: யார்ட்டையும் தொட முடியாது.
2: சரி, நீங்க எப்படி பிரபா?
1: எனக்கு
2: ஒண்ணு போதும்பா,
1: ஒண்ணு போதும். சிறப்பா வச்சிருக்காரு, வெரி குட். அழகா வச்சிருக்காரு.
0: சிவமணி
2: ஏன்னா பேர்ல மணி இருக்குல்ல. சிவா, எத்தனை கடிகாரம் இருக்கு சிவா கிட்ட?
3: கணக்குல சார், எனக்கு ஒரு 6 இருக்கு சார்.
2: 6 இருக்கு?
3: ஆமா சார். அது பெரும்பாலும் நான் வந்து அறுவல் போகும்போது நம்மளா கட்டு போறதுதான். கோவிட் டைம் வந்து பெண்கள் ஆரம்பிச்சோமோ அன்னையிலேயே கடிகாரத்தை மோதத்தை போறதா வெறுத்துட்டேன் அறுவல் போகும்போது. அதுக்கப்புறம் சென்டேஜ் பூசி பூசி கடிகாரத்துல போடும் மோதத்துல போடுறதுக்கு கையை கழுவணும். நம்ம வந்து இது ஒரு தனியார் வங்கியில் வேலை செய்யறதுனால டெய்லி நம்ம கஸ்டமரை பார்த்துட்டு இருக்கனால ஒரு கஸ்டமர் பார்த்து பார்த்து நம்ம சென்டேஜ் பூசிட்டு தங்கு இது கையில போறதே வெறுத்துட்டேன். கடிகாரமும் சரி மோதிரமும் சரி, அதுக்கப்புறம் திருப்பி அதை கொண்டு வந்துட்டு இருக்கேன். அது கோயிலுக்கு வேட்டி கட்டிட்டு போனா ஒரு இது, ஜீன்ஸ் போட்டா ஒண்ணு, ஆபீஸ் போனா ஒண்ணு, அது எங்கயும் ரொம்ப போனமா அது 7-8 வாட்ச் இருக்கு சார்.
0: எல்லாமே நீங்களே வாங்கினதா இல்ல பரிசாவும் கிடைச்சிருக்கா?
3: இல்ல இல்ல, அது எப்படி சார் பரிசாயம் கொடுப்பாங்க? பரிசாயம்
0: வாங்கி கொடுக்கல.
3: பிடிச்ச கலரா இருக்கு, நம்மளுக்கு பிடிச்சது வாரா இருக்கணும், சங்கிலியா இருக்கணும், நம்ம பிராண்டா இருக்கணும்.
2: ஓ, நானா இருந்தா உங்களுக்கு வாங்கி தர மாட்டேன். நீங்க இவ்வளவு இது போடுறீங்க,
0: இருக்கிறதே போதும்ன்ற மாதிரி
3: போதும் சார். இருக்குது, ஆனா கட்டி போகத்தான் நேரம் இல்லாம இருக்கு.
2: பாருங்க, கடிகாரத்தை ஒரு காலத்துல வெறுத்து இப்ப கட்ட திரும்பி முயற்சி பண்றீங்க. ஏன்னா அந்த இது போட்டு கழுவிக்கிட்டு இருக்கணும் மோகன், சும்மா சும்மா நம்ம கையெல்லாம் கோவிட் நேரத்துல
3: ரொம்ப கஷ்டம். கழுவிட்டு சென்சை ஒட்டிக்கும் திருப்பி.
2: உங்களுக்கு அது வந்து மகிழ்ச்சி கொடுக்குதுன்னா கட்டாம போகாதீங்க, சரியா?
3: சொல்லுவாங்களே
2: கிடைக்கும் போது அப்படி பத்தி விட்டுட்டு போயிருக்கோம். அந்த மாதிரி
0: இந்த கை கடிகாரம் கட்டுறதுனால வந்து நமக்குள்ள ஒரு பெரிய தன்னம்பிக்கை பிறக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் அது இல்லாம போகும்போது நம்ம ஒண்ணு குறைவா இருக்கு அப்படின்ற மாதிரி யோசனை நமக்கு வருதான்.
2: இந்த கடிகாரம் அப்படின்றது சில பேருக்கு வாழ்வியலில் ஒன்றாக மாறிடுச்சு. அவங்க அது இல்லாம வெளியாக மாட்டாங்க, மத்தவங்க அதை தொட்டா கூட அவங்களுக்கு பிடிக்காது. ஆனா இன்னொரு தரப்பினர் என்ன சொல்றாங்கன்னா, பரிசுகள் வாங்கி கொடுக்கறதுல கடிகாரம் வாங்கி கொடுக்க கூடாது அப்படின்றாங்க. அப்படி நம்புறவங்களும் இருக்காங்க, அதை வாங்கி கொடுத்தா ஒருத்தவங்களுக்கு வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிய வைக்கிறோம் அப்படின்னு நம்புறவங்களும் இருக்காங்க. உங்க மனசுக்கு எது சரியின் படுதோ அதை பண்ணுங்க, தப்பே இல்ல.
0: தொடர்ந்து பேசலாங்க. இது வணக்கம் மின்னல்,
2: நேரத்துக்கு போயிடணும். அதுதான்

0: தலைவர்கள் அறநெறிகளை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும், பிரதமர் வலியுறுத்தல். பொதுச்சேவை ஊழியர்களின் பணி ஓய்வு வயது வரம்பு 60 நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 7 முதன்மை செய்திகளுடன் பூங்குழலி வீரன். தலைவர்கள் நம்பிக்கை, விழுமியங்கள், ஒழுக்க நெறிகள் போன்ற தலைமைத்துவத்திற்கு அடிப்படையான முக்கிய கூறுகளை புறக்கணிக்காமல் தொடர் கற்றலை வளர்த்து கொண்டு புதிய அணுகுமுறைகளுக்கேற்ப தங்களை தகவமைத்துக் கொள்ள வேண்டுமென பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். பல்வேறு கலாச்சாரங்கள் பன்முகத்தன்மை கொண்ட உலகில் தலைமைத்துவத்தின் சவால்கள் அறிவு, விவேகம், பொறுமையின் அடிப்படையில் அமைய வேண்டும் என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். நேற்று மாலை புத்ராஜயாவில் 2026 AZM கொலலும்பூர் உலக தலைவர்கள் உச்சநிலை கூட்டத்தில் கலந்து கொண்டு டாக்டர் ஸ்ரீ அன்வார் பேசினார். இக்கூட்டத்தில் 12 நாடுகளைச் சேர்ந்த 22 இளம் தலைவர்களை பிரதமர் சந்தித்தார். 16 ஜொஹோர் சட்டமன்ற தேர்தல். மாநில தேர்தலை முன்னிட்டு டாக்டர் ஸ்ரீ அன்வார் இன்று ஜொஹோரில் உள்ள 3 முக்கிய இடங்களுக்கு தொடர் பயணம் மேற்கொள்வார். பக்கத்தனாரப்பான் PH கூட்டணி வேட்பாளர்களின் தேர்தல் பரப்புரை முயற்சிகளுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் அவரின் இந்த பயணம் அமைந்துள்ளது. வெள்ளிக்கிழமை நள்ளிரவில் பரப்புரைகள் நிறைவடைய உள்ள வேளை தங்கள் ஆதரவை வெளிப்படுத்துமாறு ஜொஹோர் மக்களுக்கு அவர் அழைப்பு விடுத்துள்ளார். டாக்டர் ஸ்ரீ அன்வார் தமது பயணத்தை பத்துபஹாட்டிலிருந்து தொடங்க அட்டவணையிட து சிங்கஹராங் தொகுதியில் 8 அளவில் நடைபெறும் அராபானின் மாபெரும் இறுதி நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்வார். ஜொஹோர் சட்டமன்ற தேர்தலில் ஜூலை 11 நாள் 2.7 மில்லியன் தகுதி பெற்ற வாக்காளர்கள் தங்களின் மக்களாட்சி கடமையை நிறைவேற்றுவர் என எதிர்பார்க்கப்படுகிறது. மின் விலைப்பட்டியல் இ இன்வாய்ஸ் உட்பட அந்நிய தொழிலாளர்களுக்கான KWSP சந்தா செயலாக்கத்தை மறு ஆய்வு செய்ய அமைச்சரவை இணக்கம் தெரிவித்துள்ளதாக துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் அகமது ஜைத் அமீரி தெரிவித்தார். வர்த்தகர்களுக்கும் முதலாளிகளுக்கும் சுமையாக கருதப்பட்ட இந்த இரு விவகாரங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இந்த விவகாரத்திற்கு இணக்கம் காணப்பட்ட நிலையில் பிரதமர் உட்பட அமைச்சரவை உறுப்பினர்களுக்கு டாக்டர் ஸ்ரீ டாக்டர் அகமது ஜைத் நன்றி தெரிவித்துக் கொண்டார். பொதுச்சேவை ஊழியர்களுக்கான பணி ஓய்வு வயது வரம்பு தற்போதுள்ள கொள்கையின்படி 60 நிலைநிறுத்த அரசாங்கம் முடிவெடுத்துள்ளது. தற்போதைக்கு அரசு ஊழியர்களுக்கான பணி ஓய்வு வயது வரம்பை உயர்த்த வேண்டிய அவசியமில்லை என மடானி அரசாங்க பேச்சாளர் டத்தோஃபாமி ஃபடீல் ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டார். முன்னதாக மலேசியா விரைவில் முதியோர் அதிகம் வாழும் நாடாக மாறும் என கணிக்கப்பட்டிருந்த நிலையில் 13 மலேசிய திட்ட செயலாக்கத்தின் கீழ் கட்டாய பணி ஓய்வு வயதை 65 உயர்த்துவதற்கான முன்மொழிவு பரிசீலிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டதை தொடர்பு அமைச்சருமான அவர் சுட்டிக்காட்டினார். நாடு முழுவதும் இவ்வாண்டு மே மாதம் வரை மொத்தம் 6416 பொது மின் வாகன EV மின்னூட்டிகள் நிறுவப்பட்டுள்ளன. முதலீடு, வர்த்தக, தொழிலமைச்சு மிதி இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. அவற்றுள் 6143 நேரடி மின்னோட்ட DC அதிவேக மின்னூட்டிகளும் 4273 மாற்று மின்னோட்ட AC மின்னூட்டிகளும் அடங்கும் என மிதி தெரிவித்துள்ளது. மின்னூட்டிகளின் பற்றாக்குறையை சமாளி அரசாங்கம் நடப்பு சவால்களை கருத்தில் கொண்டு நாடளவில் அவற்றின் வசதிகளை அதிகரித்துள்ளது. மலேசியாவில் EV பயன்பாட்டை விரிவுபடுத்துவதற்கான அரசாங்கத்தின் முன்னெடுப்புகளில் இதுவும் அடங்கும் என அமைச்சு கூறியது. கருகலைப்பு தண்டனை சட்டம் செஷன் 312 கீழ் அனுமதிக்கப்படும். கர்ப்பத்தை தொடர்வது உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும், கர்ப்பிணிகளுக்கு உடல் அல்லது உள ரீதியிலான பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற காரணங்களின் அடிப்படையில் சட்டப்படி மருத்துவ நிபுணரால் மட்டுமே கருகலைப்பு நடவடிக்கைகளை செயல்படுத்த முடியும் என்பதை இச்சட்டம் தெளிவுபடுத்துவதாக மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு துணை அமைச்சர் லிம் ஹுஹிங் தெரிவித்தார். தண்டனை சட்டம் 574 குறிப்பாக பிரிவு 312 முதல் 316 வரை கருகலை இழப்பு என்பது அடிப்படையில் ஒரு குற்றவியல் குற்றமாகும். இருப்பினும் 312 கீழ் இதற்கு விலக்களிப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் கர்ப்பத்தை கலைப்பது சட்டப்படி அனுமதிக்கப்படும் என்றார் அவர். முன்னதாக மக்களவையில் இதன் தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டதைத் தொடர்ந்து அவர் இவ்வாறு கருத்துரைத்தார். இன்று தொடங்கி 15 நாள் வரைக்குமான பெட்ரோல் டீசல் விலை உதவித்தொகை வழங்கப்பட்ட பெட்ரோல் டீசல் விலையில் மாற்றமில்லை என நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது. ரான் 97 பெட்ரோல் விலை லிட்டருக்கு 4 ரிங்கிட்டாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ரான் 95 3 ரிங்கிட் 37 சென்னுக்கும் டீசல் 3 ரிங்கிட் 97 சென்னுக்கும் விற்கப்படும். இவ்வேளை பூடி 95 முனைப்பின் கீழ் ரான் 95 பெட்ரோல் விலை 1 ரிங்கிட் 99 சென்னாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பூடி டீசலின் கீழ் டீசல் லிட்டருக்கு 2 ரிங்கிட் 10 சென்னுக்கு விற்கப்படும். இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
1: இன்று கவனத்தை ஈர்த்த செய்திகள் யாவை? இவ்வாரத்தின் முக்கிய நடப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு breetha.rtn.gov.my உடனே வலம் வாருங்கள்.
0: பாகிஸ்தான் கடற்படை போயிங் 737 சரக்கு விமானத்தின் சிதைந்த பாகங்களை 12 மணி நேர தேடல் மீட்பு பணிகளுக்கு பின் கண்டறிந்துள்ளதாக அந்நாட்டு விமான நிலையம் PAA தெரிவித்துள்ளது. அரேபிய கடலில் காணாமல் போன K2 Airways நிறுவனத்திற்கு சொந்தமான அந்த விமானத்தின் பாகங்கள் தென்மேற்கு பாகிஸ்தானின் பலுச்சிஸ்தான் மாவட்டத்தில் உள்ள ஒர்மாராவிலிருந்து தெற்கில் சுமார் 53 கடல் மைல் தொலைவில் கண்டெடுக்கப்பட்டதாக PAA அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மேலும் காணாமல் போன 5 விமான குழுவினரை கண்டறியும் தேடல் பணி தொடர்வதாக அது குறிப்பிட்டுள்ளது. ஷார்ஜாவிலிருந்து தென் பாகிஸ்தானில் உள்ள துறைமுக நகரமான கராச்சிக்கு சென்று கொண்டிருந்த அந்த சரக்கு விமானம் தடங்காட்டி அமைப்பில் ஏற்பட்ட கோளாறு குறித்து தகவல் அளித்த பிறகு செவ்வாய்க்கிழமை இரவு காணாமல் போனதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த வாரம் ரோமில் திட்டமிட்டப்பட்டுள்ள அடுத்த கட்ட நேரடி கலந்தாய்வில் பங்கேற்க வேண்டுமெனில் தெற்கில் உள்ள 2 மண்டலங்களிலிருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டுமென லெபனான் கோரிக்கையை முன்வைத்துள்ளதாக AFP தெரிவித்துள்ளது. இஸ்ரேலுக்கும் ஈரான் ஆதரவு லெபனான் அமைப்பான எஸ்போலாவுக்கும் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வந்து அமைதிக்கு வழிவகுக்கும் நோக்கில் அமெரிக்காவின் ஆதரவுடன் வாஷிங்டனில் இதுவரை 5 சுற்று பேச்சு நடைபெற்றுள்ளதாக அது கூறியது. இவ்வேளை அடுத்த சுற்று பேச்சில் இணைய வேண்டுமெனில் இஸ்ரேல் தாக்குதல்களை குறைக்க வேண்டுமென லெபனான் வலியுறுத்தியுள்ளது. ஆசியான் வட்டாரத்தில் சுமார் 80 மில்லியன் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தில் செயற்கை நுண்ணறிவு செய்பொறி ஜென் AI தொழில்நுட்பம் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று பன்னாட்டு தொழிலாளர் அமைப்பு ILO தெரிவித்துள்ளது. அவ்வமைப்பு மேற்கொண்ட ஆய்வில் அது குறித்து தெரியவந்துள்ளது. எனினும் சிறு பகுதியினர் மட்டுமே ஜென் AIயின் தாக்கம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் அது கூறியது. 11 ஆசியான் நாடுகளில் அந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈராயிரத்து 26 உலக கிண்ணம் 3 முறையாக அந்த உலக கிண்ணத்தை வெல்லும் வேட்கையில் பிரான்ஸ் அணி காலிறுதி சுற்றில் மொரோக்கோவை எதிர்கொள்ளவிருக்கிறது. புவிசார் அரசியல் குறித்த கவலையை புறந்தள்ளி 1 மாதமாக நீடிக்கும் உலக கிண்ண போட்டிகளை தொடர்ந்து மிகவும் பலம் பொருந்திய போட்டியாக வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறும் அவ்விரு அணிகளுக்கான ஆட்டம் அமையும் என கார்பந்து ஆய்வாளர்கள் கருத்துரைத்துள்ளனர். இவ்வேளை அமெரிக்கா ஃபாக்ஸ்போரோக்கில் கில்லட் அரங்கில் லெஸ் புளூஸ் அணியினர் மொரோக்கோவை இதுவரை இல்லாத கடினமான சோதனைக்கு உள்ளாக்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்வேளை இம்முறை உலக கிண்ண போட்டியில் அதிக கோல் புகுத்தியவர் பட்டியலில் அர்ஜென்டினாவின் லயனல் மெஸ்ஸி முதல் நிலையில் உள்ளார். அவர் இதுவரை 8 கோல்களை புகுத்தியுள்ளார். பிரான்சின் கிளியன் எம்பாப்பேவும் நோர்வேயின் ஹெர்லிங் ஹேலண்டும் தலா 7 கோல்களை அடித்துள்ள வேளை முறையே 2ம் 3ம் நிலைகளில் உள்ளனர். பிரான்சின் ஒஸ்மானே டெம்பேலே 6 கோல்களை புகுத்தி 4ம் நிலையை வகிக்கிறார். தலைவர்கள் அறநெறிகளை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் பிரதமர் வலியுறுத்தல். பொதுச்சேவை ஊழியர்களின் பணி ஓய்வு வயது வரம்பு 60ஆக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் எனிபாஸ்தினால் ராயப்பன். வணக்கம்.
2: வரலாற்றில் இன்று
3: 1985 இன்றைய நாளில் மலேசியாவின் முதல் தேசிய கார் புரோட்டோன் சாகா ஸ்லாங்கோர் ஷா அலாமில் நடைபெற்ற விழாவில் அதிகாரப்படியாக அறிமுகப்படுத்தப்பட்டது. ஜப்பானிய வாகன தயாரிப்பு நிறுவனமான மிட்சுபிஷி மலேசிய கனரக தொழில் குழுமம் ஹைகோமுடன் இணைந்து செயல்பட ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து புரோட்டோன் சாகா மிட்சுபிஷி வாகன மாதிரியை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது. புரோட்டோன் சாகாவை விற்பனை செய்யும் நோக்கில் அதன் ஒரே அங்கீகரிக்கப்பட்ட விநியோகிப்பாளரான எடாரான் ஆட்டோமொபைல் நேஷனல் நிறுவனம் EON நாடு முழுவதும் 20 கிளைகளையும் காட்சியகங்களையும் திறந்தது. EON முதல் காட்சியகம் 1985 மார்ச் 4 புது சாலை சங்கா தம்பி டோலாவில் திறந்து வைக்கப்பட்டது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சி மலேசியாவை உலகின் வாகன உற்பத்தி நாடுகள் பட்டியலில் இடம் பிடிக்க செய்த மைல்கல்லாக அமைந்தது.
2: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: தலைவா படத்துல இருந்து எடுக்கப்பட்ட பாடல். எல்லோருக்கும் இனிய வணக்கம். மணி 7:17 நிமிடங்கள் ஆயிருச்சு.
1: இந்த பக்கம் மோகன் தெய்வீகன் பேசிட்டு இருக்கோம். தெய்வீகன் பொதுவா நட்பு வட்டத்துல பல ரகங்கள்ல நம்ம நண்பர்கள்லாம் இருப்பாங்க. அதுல குறிப்பா எனக்கு இந்த விஷயம் மட்டும் அது ஏன் தெரியல, முன்னல இருந்து எனக்கு வந்து முடியாது, கொஞ்சம் கஷ்டம்.
0: என்ன என்ன என்ன,
1: சில பேர்லாம் சொல்ல வேண்டிய விஷயத்த வந்து டக்குன்னு நேரடியா சொல்லிடணும் இல்லையா. ஆனா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி சுத்தி வளைச்சு ஒரு ஒரு கதையாக்கி திரைக்கதையாக்கி படமாக்கி சொல்லுவாங்கல்ல,
0: அது இந்த மாதிரியா மோகன், இப்படி சாப்பிடறதை விட்டு போட்டு சுத்தி வளைச்சு வருவாங்க.
1: சொல்ல மாட்டாங்க,
0: அப்படியே சுத்தி வளைச்சு போட்டு இங்க போய் அங்க போய் வெளிநாட்டுக்கெல்லாம் போய் தான் கதையை முடிப்பாங்க. அதுக்குள்ள நம்ம தூங்கியே எழுந்திருச்சிருவோம். அப்படிப்பட்டவர்களுடைய அனுபவத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம்.
1: இருக்காங்களா அப்படி சுத்தி சுத்தி கதையை சுத்தி சுத்தி சொல்றவங்க, அழைத்து சொல்லுங்க. 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7
0: கபில் ஃப்ரெண்ட்லி அப்படின்ற படத்துக்காக கபில் கபிலனுடைய குரல்ல பாடல் வருது. இணைந்திருங்கள், இது வணக்கம் இன்னும்.

0: வியாழக்கிழமைகளில் புத்தக ஆய்வு. தேசிய நூலகத்தின் நூலகர் பத்மாவதி பத்துமலை இன்றைக்கு எந்த புத்தகத்தை பத்தி சொல்ல போறாங்க?
1: வணக்கம். The Alchemist. இந்த கதையின் நாயகன் சந்தியாகோ. அவர் ஒரு இளம் ஆடு மேய்ப்பவர். ஒரு நாள் எகிப்தில் இருக்கும் பிராமிட்க்கு அருகே ஒரு புதையல் இருப்பதாக அவருக்கு ஒரு கனவு மீண்டும் மீண்டும் வருகிறது. அந்த கனவின் அர்த்தத்தை தெரிந்து கொள்ள அவர் தனது ஆடுகளை விற்றுவிட்டு அந்த புதையலை தேடி பயணத்தை ஆரம்பித்தார். அந்த பயணத்தில் முதலில் ஒரு வயதான அரசரை சந்திக்கிறார். அவர் அவருக்கு கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம், ஒவ்வொருக்கும் வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருக்கிறது, அதை தேடி போக தைரியம் வேண்டும், உற்சாகப்படுத்தினார். பிறகு சந்தியாகோவின் பணம் திருடப்படுகிறது. அந்த நேரத்தில் அவர் மனம் உடைந்து வீடு திரும்பலாம் என்று நினைக்கிறார். ஆனால் அவர் கைவிடாமல் ஒரு கண்ணாடி வியாபாரியிடம் வேலை செய்கிறார். அந்த வியாபாரியின் கடையையும் வளர்ச்சி அடைய செய்கிறார். அங்கு அவர் பொறுமை, கடின உழைப்பு மற்றும் நம்பிக்கை ஆகியவற்றின் மதிப்பை கற்றுக்கொள்கிறார். பிறகு பாலைவனத்தில் பயணம் செய்யும் போது ஒரு ஆங்கிலேயரை சந்திக்கிறார். அவர் புத்தகத்தின் மூலம் அறிவை தேடுபவர். ஆனால் சந்தியாகோ வாழ்க்கையில் இருந்து கற்றுக்கொள்வது முக்கியம் என்பதை உணர்ந்தார். அதன் பிறகு ஃபாத்திமா என்ற ஒரு பெண்ணை சந்தித்து காதலித்தார். இருந்தாலும் தனது கனவை விட்டு விடாமல் பயணம் செய்யுமாறு ஃபாத்திமா அவருக்கு ஊக்கமளித்தார். இறுதியில் அல்கெமிஸ் என்ற ஞானியை சந்தித்தார். அவர் சந்தியாகோக்கு பயத்தை வெல்லவும் தன்னம்பிக்கையுடன் தனது இதயத்தின் குரலை கேட்கவும் கற்றுக் கொடுத்தார். இந்த புத்தகத்தில் எனக்கு மிகவும் பிடித்தது என்னவென்றால், நம்முடைய உண்மையான புதையல் பணமோ பொருளோ மட்டுமில்லை, அந்த இலக்கை நோக்கி பயணம் செய்யும் போது நாம் கற்றுக்கொள்ளும் அனுபவங்களும் வாழ்க்கை பாடங்களும் தான். உங்களுக்கும் வாய்ப்பு கிடைத்தால் இந்த புத்தகத்தை படித்து பாருங்கள். இந்த மாதிரியான நிறைய புத்தகங்களை நீங்க படிக்கணும்னா தேசிய நூலகத்திற்கு வாங்க. நிறைய புத்தகங்கள் இருக்கு, வந்து வாசிங்க. நன்றி, வணக்கம்.

0: கார்த்திக் சுவர்ணலதா பாடி இருந்த பாடல் வில்லன் படத்தில இருந்து எடுக்கப்பட்டிருந்தது.
1: உங்களை சுத்தி சுத்தோ சுத்தோன்னு சுத்தி வளைச்சு பேசக்கூடியவங்க யாராவது இருக்காங்களான்னு கேட்டிருந்தோம். புஷ்பஸ்ரீ வாங்க, என்ன கதை வச்சிருக்கீங்க?
0: இவங்க ஜோர்ல இருந்து வந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசுவோம். ஜேபில எல்லாம் நல்லா இருக்காங்களா? என்னங்க உங்க ஊர்ல நெரிசல் ரொம்ப அதிகமா இருக்கு? போன வாரம் அங்கதான் இருந்தோம் வியாழக்கிழமலாம்.
2: ஐயோ, நாங்களும் அதெல்லாம் மாட்டீங்க.
1: எப்படி உங்களை சுத்தி யாரா சுத்தி வளைச்சு பேசுறவங்க இருக்காங்களா?
2: வரலாறு
1: சொல்லிருவாங்க.
0: அக்கா கிட்ட வெளிப்படையா சொல்லிருவீங்களா இல்லையா?
2: இல்ல, கஷ்டப்பட்டு கேட்டுட்டு இருப்பாங்க சார். நம்ம தான் கொஞ்சம் மாத்தினா கூட கூட அது கூட அவங்களுக்கு புரியாது, வெகுளித்தனமா இருப்பாங்க. மாதமா இருந்தப்போ நான் வீட்டுக்கு அதை சொல்லுவாங்க, நான் வெளியே வரல, அந்த அக்கா இருக்காங்க, கால் ரொம்ப நிக்க முடியாதுங்க அப்படின்னு. இல்ல, நீ என்ன டாடா காட்டுன்னு வேறு, ஐயோ முடியாதுங்க அப்படின்னு சொல்லி
0: பாத்தா புடிச்சிருவாங்களா அக்கா?
2: புடிச்சிருவாங்களா? ஒண்ணு நானு என்ன செய்வேன், நைஸா வெளியே நிற்க பாத்துருவாங்க. அக்கா கால் எல்லாம் ரொம்ப வலியா இருக்குக்கா அப்படின்னு சொன்னா கூட அவ்வளவு நேரம் பேச அங்க உட்காந்துருவேன்,
0: பேசுங்க
2: அப்படின்னு
1: சொல்றதாங்க.
0: வேலைக்கு புறப்பட்டாச்சா? கொஞ்ச நேரம் உட்கார்ந்து உங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி சாப்பிட்டுட்டு நிகழ்ச்சி ரசிச்சுட்டு அப்புறம் வேலையை தொடங்குங்க. நன்றிங்க. புஷ்பஸ்ரீ மனசுலயே வச்சுட்டு இருக்காங்க எவ்வளவு நாள். நீங்க ஐயோ சாமி முருகா எனக்காக வந்திருக்கியா தலைப்பு அப்படின்னு கூப்பிட்டு,
1: அதனால இதுதான் வாய்ப்புன்னு அக்காவை பத்தி நல்லா பக்காவா சொல்லிட்டாங்க. சரி, நீங்களும் அந்த மாதிரி கதைகள் இருந்தா தாராளமா என்னோட பகிர்ந்துக்கலாங்க.
0: அப்படி அந்த அக்கா கேட்டுட்டு இருந்தா கோச்சுக்காதீங்க அக்கா, எப்படி சொல்றதுன்னு தெரியல. இது நிறைய பேர் எதிர்கொள்ற பிரச்சனை தான். மோகனே மாட்டிக்கிட்டு இருந்திருக்காரு பாருங்களேன்.
1: ஆமா, அந்த மாதிரி மாட்டின கதைகள் ரொம்ப எதிர்பார்க்கிறோம்.

உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீங்களா? மைன் ஆப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01 9 7 2 9 1 9.
1: பினாங்க மண்ணில் கண்ணதாசன் அறவாரியத்தின் ஏற்பாட்டில் July 12 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1 மணிக்கு ஜாலன்பாரு முனீஸ்வரர் ஆலய மண்டபத்தில் பேராசிரியர் பார்வின் சுல்தானா குங்கி புகழ் கவிஞர் ஜோ மலுரியின் இலக்கிய பேருரை கவி அமுதம் சொல்ல அமுதம் பருக திரண்டு வாரீர். அனுமதி இலவசம்.
2: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
3: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் 7:00 முதல் 8:00 உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
2: பாட்டு கடைக்கு காசேனும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
3: போக்குவரத்து தகவல்.
0: போக்குவரத்து நிலவரங்கள். வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில போக்குவரத்து சில இடங்களில் நிலை குத்தி இருக்கிறது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வடக்கு தெற்கு நெடுஞ்சாலை புத்தராயிட்டிலிருந்து பாங்கி செல்லக்கூடிய பாதையில வாகனங்கள் இன்றைக்கு மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கின்றன, நெரிசலாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக NKVE செத்தியாலாம் இருந்து ஷா அலாம் அங்க நெரிசல். பிறகு எலிட் நெடுஞ்சாலையில் பண்டர் சௌஜனா புத்ரால இருந்து சீஃபில் செல்லக்கூடிய பாதை வரைக்கும் வாகனங்கள் மெதுவாக நகர்கின்றன. கிளாங் வேலியில வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலான பகுதியில கொஞ்சம் நெரிசலா தான் இருக்கு அப்படின்னு ஒரு விவரம் வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஷாலாம் சிட்டி சென்டர் போகக்கூடிய வழியில 9.3 கிலோமீட்டர்ல ஒரு விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்குங்க, அதனால அங்கு வாகனங்கள் மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கின்றன.
4: தொடர்ந்து உங்களுடைய பயணத்தை மின்னலோடு மேற்கொள்ளுங்கள்.

0: ஜனநாயகன் படத்துக்காக எடுக்கப்பட்ட பாடல். மணி இப்போ 7:44 ஆயிருச்சு.
1: உங்க இடத்த உங்களை சுத்தி சுத்தி வளைச்சு பேசக்கூடிய யாராவது இருக்காங்களான்னு கேக்கும் போது பிரகாஷ் வந்திருக்காரு.
2: நம்ம சைட்ல இருந்து சித்தப்பா ஒருத்தர் இருக்காரு, அவரை பார்த்தா எல்லாரும் ஓடிடுவோம்.
0: சித்தப்பு சிக்கனு சிக்கனு வராரு.
2: ஆமா, அவர்கிட்ட நீங்க ஒரே ஒரு கேள்வி கேட்டா போதும், சாப்பிட்டீங்களான்னு கேட்டா போதும், இல்ல ஏதாவது ஒண்ணு கேட்டீங்கன்னா போதும், அவரு நேத்து ராத்திரில இருந்து கதை சொல்லுவாரு.
1: என்னென்ன பண்ணாரு அப்படி விரிவாசு விளக்கமா சொல்வாரு.
2: முடிச்சிட்டு எல்லாம் முடிச்சு அப்புறம் தான் சொல்லுவாரு, இப்பதான் அவர் 5 நிமிஷம் சாப்பிட்டேன். சாப்பிடறதுக்கு முன்னுக்கு கூட ஒரு நண்பரை பாத்துட்டேன், அவரு வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அவர் யாருனாக்கா அந்த நண்பர் வந்து நான் வேலை செய்யும் போது 1982 அவரை பத்தி ஒரு கதையை சொல்லி அதுக்கப்புறம் அப்பதான் வாயில எடுத்து வச்சேன், ஒரு போன் வந்துருச்சுன்னு.
0: நான் நினைக்கிறேன் அவரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறது முன்னுக்கு நான் கழிப்பிட்டு
2: உட்காந்துருங்க. எல்லாம் எல்லாம் ஓடிடுவோம்,
1: அவருக்கே தெரியும் நீங்களா ஓடுறது.
2: அவருக்கு தெரியும், ஆனா இருந்தாலும் தெரியாத மாதிரியே இருப்பாரு.
0: நினைக்கிறேன் யாரும் கதை கேட்க இல்ல போல, நீங்க தான் இருக்கீங்க.
1: ஓடுங்கயா, தாழ்வான பகுதியை நோக்கி ஓடுங்கயா.
2: ஒரு நல்லது கெட்டதுல வந்து சரி பெரியவர நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க பாத்துட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு கேட்கறது கூட பயமா இருக்கும்.
1: இல்ல கேக்கலாம், ஒருவேளை அவர் அப்படி போல.
0: அது எப்படி தெரியுமா, என்ன கல்யாண சுந்தரம் நல்லா இருக்கியா வரட்டா.
2: அந்த மாதிரிதான்.
0: நன்றி நன்றி.
2: ஓகே நன்றி, வணக்கம்.

0: பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைத்தொலைபேசிய கல்வி சாதனமாக மாற்றலாமே. மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தீர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0309072119. வணக்கம், இன்னல் கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த சுத்தி வளர்ச்சி பேசுறவங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆனா இது வந்து ஒரு கலையாகவே பார்க்கப்படுது. எப்படியும் சுத்தி வளர்ச்சி பேசுறது, நம்ம ஒருத்தவங்கள்ட்ட தொடர்பு கொள்வது. நம்ம இப்ப நினைக்கிறோம், எப்படி நல்லா பேசுது, இவங்க நல்லா பேசுறாங்களேன்னு. ஆனா பேச வேண்டிய இடத்துல பேசுறாங்களான்றது இருக்கு இல்லையா?
1: பேசுறதுனால சில வாய்ப்புகளும் வழங்கப்படும் அப்படின்றதான் உண்மை. அந்த வகையில இன்றைக்கு நம்மோட வந்து ஒருத்தவங்க இருக்காங்க, அதாவது நிறுவனங்கள்ல வந்து பயிற்சிகள்லயும் ஆலோசகராகவும் இருக்கக்கூடிய டாக்டர் மரியா டுஃபினா. இந்த பேசுறது அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது நம்மோட பகிர்ந்துக்க போறாங்க.
0: கார்ப்பரேட் ட்ரெய்னராக இவங்க வந்து இருக்கிறாங்க, பாடகியும் கூட.
1: ஆமா,
0: டாக்டர் மரியா டுஃபினா எப்படி பேசணும்னு என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம்.
2: ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு நாள்ல நம்ம ரொம்ப பேரை நான் சந்திப்பேன். சம்டைம்ஸ் பிள்ளைங்க வந்து இன்டர்வியூக்கு எல்லாம் வருவாங்க, என்ன இந்த ஒரு சின்ன அடிப்படை கூட அவங்களுக்கு இல்லைன்னு ரொம்ப வருத்தமா இருக்கும். அந்த விஷயத்துல இன்னைக்கு இந்த டாபிக் கொண்டாந்ததுக்கு ரொம்ப நன்றி. முக்கியமா ஒரு கரியர்ல நீங்க வளரணும்னாக்கா, இல்ல பிசினஸ்லயோ, இது வந்து இந்த கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து உங்களை முன்னுக்கு காட்டும், மத்தவங்க வந்து உங்களை விசிபிள் ஆக்கும். உங்களை நீங்க வந்து கம்யூனிகேஷனை நீங்க ராங்காவும் பயன்படுத்தலாம், ரைட்டாவும் பயன்படுத்தலாம். இந்த கம்யூனிகேஷன் என்பது சம்டைம்ஸ் தெரியல எங்க எங்க பேசணுமோ அங்க யாரும் ஒழுங்கா பேசாம அமைதி ஆயிட்டீங்கனாக்கா யூ வில் நாட் பி நோட்டீஸ்ட். ஸோ அப்ப நீங்க பிறகு வந்து ஒரு ப்ரொமோஷனுக்கு போனோம்னா ஏதாவதுனா யூ பீப்புள் டோன்ட் ரெக்கனைஸ் யூ. ஸோ இந்த நேரத்தில் நான் என்ன சொல்றேன்னா, எல்லாரும் தயவு செய்து அவங்களோட கம்யூனிகேஷனை கண்டிப்பா வளர்த்துக்கணும். முதலாவது ஒரு கம்யூனிகேஷன் சொல்லும் போது ஒரு 3 V's இருக்கு, இதை வந்து நீங்க ரிமெம்பர் பண்ணிக்கணும். 3 V's ஒன்னு விஷுவல், வெர்பல், வோக்கல். விஷுவல் வந்து வெளி தோற்றம், மத்தவங்க என்ன உங்களை பாக்குறாங்க அது கூட ஒரு கம்யூனிகேஷன் தான். நீங்க எப்படி உடுத்துறீங்க, உங்க பாடி லாங்குவேஜ், இதெல்லாம் பார்ட் ஆஃப் ஒரு 50% வந்து இந்த விஷுவல் தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது கம்யூனிகேஷன்ல. ரெண்டாவது வந்து வெர்பல். வெர்பல் வந்து நம்மளுடைய என்ன என்ன வார்த்தைகள், சென்டென்சஸ் எப்படி ஃபார்ம் பண்றோம், இது எல்லாம் வெர்பல். மூன்றாவது வந்து வோக்கல். வோக்கல் வந்து குரல் வளம், சத்தமா பேசுறோமா, எனர்ஜியா பேசுறோமா, அந்த வோக்கல் இன்டோனேஷன், இது எல்லாம் இது மூணு அடங்கியது தான் ஒரு கம்யூனிகேஷன் நம்ம சொல்லலாம். ஸோ சிலவங்க என்ன பண்ணுவாங்க, எங்க எங்க சத்தமா பேசணுமோ அங்கங்க மெதுவா பேசிடுவாங்க, எங்க எங்க மெதுவா பேசணுமோ அங்கங்க கட்டி பேசுவாங்க. ஸோ இது கூட இவங்க வந்து பேலன்ஸ் பண்ணணும். இது வந்து வோக்கல்னு சொல்லலாம். ஓகே, அந்த முதல் வேர்பல்னு சொன்னல, அது வந்து ஒரு சின்ன உதாரணம் கொடுக்கறேன். நீங்க சொல்ற ஒரு வார்த்தையில எங்கேயாவது ஒரு நெகட்டிவ் வார்த்தை இருந்தா அந்த நெகட்டிவ் வார்த்தைய நீங்க ஒரு பாசிட்டிவா மாத்தி பாருங்க. அதான் நான் எப்போதும் நான் என்ன சொல்லுவேன்னா, இத கேன் கால் இட் அஸ் ஸ்பீக்கிங் இன் த பாசிட்டிவ். மத்தவங்கள்ட்ட பேசும்போது நம்ம அணுகுமுறை ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளுடைய சென்டென்ஸ் வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் இருந்தா நல்லா இருக்கும். உதாரணமா நான் சொல்றேனே, இது வந்து ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு, அந்த வேர்ட் ப்ராப்ளம இது வந்து எனக்கு ஒரு சேலஞ்சா இருக்கு. ஒரு சேலஞ்ச்னா நீங்க மாத்தனீங்கன்னா அதோட உள் நோக்கமே வேறையா இருக்கு. ப்ராப்ளம்னா எனக்கு பிடிக்கல, சேலஞ்ச்னா ஏய் நோ பேட். இந்த மாதிரி வார்த்தைகளை கொஞ்சம் மாத்தி பவிச்சா கூட வில் பி வெரி குட். இதுக்கெல்லாம் ப்ரிப்பரேஷன் வேணும். சிலவங்க கேட்பாங்க, அப்புறம் நான் பேசுற முன்னுக்கு நான் சிந்திக்கணுமா? அப்கோர்ஸ் சிந்திச்சு பேசணும். சோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். சோ இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், சம்டைம்ஸ் நம்ம வந்து ஒரு நெட்வொர்க்கிங் தான் போறோம், பீப்பிள மீட் பண்றோம். அங்க வந்து பொதுவா நம்ம எப்போதும் வழக்கமா கேட்போம், எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, டிராபிக் பத்தி பேசுவோம், அதை பத்தி எல்லாம் நோ ப்ராப்ளம் பேசலாம். உங்களை வந்து கொஞ்சம் நல்லா உயர்த்திக்கணும்னா, ஒரு கம்யூனிகேஷன் ஒரு நெட்வொர்க் போறீங்க உயர்த்திக்கணும்னா, அதே டாபிக் எடுத்து கொஞ்சம் ரிசர்ச் கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி டாபிக் வரும்போது எல்லாரும் சொல்ற விஷயத்த நீங்க சொல்லாதீங்க, ஒரு ஸ்பெஷலான ஏதாவது விஷயம். ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேன், ஃப்ரெண்டு வெளியூர்ல இருக்காங்க, அவங்கள வந்து அங்கிருந்து வெளியே கால் பண்ணாங்க, எனக்கு தெரியும் அவங்க வெளியூர்ல இருக்காங்கன்னு. சோ வழக்கமா நம்ம கால் பண்ணோன்னே என்ன செய்வோம், எப்படி இருக்கீங்க, அந்த உலகம் அந்த கண்ட்ரி எப்படி இருக்கு, அது கேட்போம். ஆனா இந்த வாட்டி சரி கொஞ்சம் வித்தியாசமா கேப்போமேன்னு சொல்லிட்டு எப்போதும் வழக்கமா ஹவாயூன்னு கேட்காம எடுத்தோடனே ஹாய், சோ அங்க என்ன நீங்க லேட் இன்ட்ரெஸ்டிங்கா செஞ்சீங்க அந்த மாதிரி கேட்டேன். அத கேட்டதும் அவங்க அப்படியே பூரிப்பா அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. Rather than asking, எப்படி இருக்கீங்கன்னு கேட்கறதுக்கு பதிலா அங்க என்ன ஆக இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க அவ்வளவு சந்தோஷமா என்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க. சோ இந்த மாதிரி மாத்தி கொஞ்சம் வேற மாதிரி கேட்க முடியுமான்னு இப்பதான் கூகுள்லாம் சேட் இருக்கு, சேட்ஜிபிடி இருக்குது, சேட் பண்ண வேண்டிய இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சேகரிச்சு வச்சுக்கிட்டோம்னாக்கா நம்ம வந்து அந்த நீங்க சர்ப்ரைஸ்ங்க நம்ம பேசுற நேரத்துல அது தனியா வெளியே வந்துடும்.
0: என்ன பேசணும் எப்படி சொல்லணும்ன்றத ரொம்ப தெளிவா சொல்லிருந்தாங்க.
1: எவ்வளவு வேணா பேசலாங்க, ஆனா நம்ம பேசக்கூடியது ஒருத்தர் மனசுல நிக்கணும் அப்படின்னா நம்ம பேசுறது கொஞ்சம் மாற்றம் செய்து பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்.
0: சில பேர் பேசுறது நமக்கு ரொம்ப பிடிக்கும், சில பேர் பேசும் போது ஐயோ ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவோம். அந்த கவர்ந்து இருக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்குள்ள இருக்கும். எப்படி பேசினா அதை வந்து கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையுண்ணுவாங்களே, அந்த மாதிரி யோசிச்சு பேசுங்க. சில இடத்துல யோசிக்காம பேசுறது பல பிரச்சனைகளுக்குமே வித்திடுது.
1: வணக்கம், இன்னும் நிறைய கதைகள் பேசலாம்.
0: மோங்க அந்த சுத்தி சுத்தி பேசினாங்க, இன்னும் நண்பர்களா இருக்காங்களா என்ன இருக்கீங்களா இல்லையா
1: வரைக்கும் போதும். இருக்காங்க இருக்காங்க, இருக்கிறவங்க இருக்கதான் செய்யறாங்க.
0: அட்டத்துல வச்சிருக்கீங்க பரவாயில்ல, இதுக்கு பிறகு இருக்காதுன்னு நினைக்கிறேன். பேசிட்டீங்களே

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். அரசாங்க இணைய சேவைகளின் ஒற்றை உள்நுழைவு முறையாக மை டிஜிட்டல் ஐடி தளம் தொடர்ந்து விரிவுபடுத்தப்படும் என துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அகமது சயீத் அமீடி தெரிவித்துள்ளார். கடந்த ஜூன் 30 வரை 12 மில்லியன் பேர் மை டிஜிட்டல் ஐடியில் பதிவு செய்துள்ளதாக அவர் கூறினார். 2024 முதல் 2026 வரை செயல்படுத்தப்பட்ட 2.0 ஹல்